சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 15ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி, இன்று வியாழக்கிழமை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 MHz-இல் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றது. நேரம் 5:49:41. தொடர்வது மங்கள இசை.

0: நாளொரு குரல். அரண் ஆக்கம் வேண்டாதான் என்பான், பிறனாக்கம் பேணாது அழுக்கறுப்பான். அதிகாரம் அழுக்காராமை. குரல் எண் 163. பொருள்: தனக்கு அறமும் ஆக்கமும் விரும்பாதவன் என்று கருதத்தக்கவனே பிறனுடைய ஆக்கத்தை கண்டு மகிழாமல் அதற்காக பொறாமைப்படுவான்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்ல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க, தெரியுமா உனக்கு?
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்க வணக்கம் மக்களே.
4: நம்ம புதுவையில இருக்க அறிக்கை மேடு பத்தி தெரியுமா?
5: தெரியாது சார்.
4: கோரி மேடு?
5: தெரியவே தெரியாது சார்.
4: கீழூர், அரியூர், பங்கூர்?
5: சத்தியமா தெரியாது சார். பாத்தீங்களா சார், நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க, எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார்?
3: கவலையை விடுங்க, நம்ம புதுவையோட முழு வரலாறையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலை 8 நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.
6: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
7: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
8: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
7: கண்டிப்பா தேவையில்லை.
8: என்றும் அக்கறையுடன்
7: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
9: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
10: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
9: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
11: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
10: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
12: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
3: நம்ம நாட்டாம 9 மணிக்கு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு 10 மணிக்கு மேல ரொம்ப ஃப்ரீயா இருக்காராம். அதனால அந்த சமயத்துல என்ன பண்ணலான்னு உங்கள்ட்ட கேக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருக்காரு. நாட்டாம பேசுங்க. நாட்டாம
4: என்ன சொல்றது, எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டிய.
5: அப்படியே பேசிட்டாலும்
3: பஞ்சாயத்து மக்களே உங்களை கருத்து சொல்லுங்க.
6: நாட்டாம சினிமாக்கு போலாங்களா?
4: என்ன சொல்ற, 10 மணிக்கு யார் படத்துக்கு போவா? செல்லா செல்லாது.
3: நாட்டாம இப்ப இந்த பீச்சுக்கு
6: தெரிஞ்சுக்கலாம், கலந்துக்க கூட செய்யலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும் தாத்தா.
4: என்ன சொல்ற, ஒரு நிகழ்ச்சிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கா? எல்லா சண்முகம் ரெயின்போவுக்கு.

0: மன்னா, மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
0: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
2: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
0: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
0: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: ஆமாம் அண்ணா, ஆமாம்.
6: முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
7: சொல்லவே சொல்லாதீங்க.
6: சொன்னா
7: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
6: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோர்
7: FM Rainbow புதுவை 102.8.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை சென்னை ஏஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். இதில் மரப்பயிர் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். ஆறு ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். 7:02 புதுவை புதுமை திருமண சட்டங்கள் குறித்து வழக்கறிஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்க மக்களே. 8:02 முதல் 8:15 8:30 முதல் 8:55 நம புதுவை நேரலில் இணைகிறார் ஆஜய ரத்னா. 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேர் விருப்பம்.9:45 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகத்தின் நீதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 5. 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மேடி மேஜிக். 12:02 வரலாற்றில் என்று. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்போர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியை திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர். தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச

மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள். பங்கேற்கும் நேர்முகம்: 4 மணிக்கு சந்தேஷ் டு சோல்ஜர் டெல்லி அஞ்சல், 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜே அந்துவான், 6:20 முதல் 7 மணி வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். எட்டு 5 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 மணி வரை தென் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகாஹெட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 முதல் பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9 மணி 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும்.

நமது 1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. 7:30 இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர் உலா. 8:02 8:30 தகவல் தளம். 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் எந்தரோ மகானு பாவுலு ஸ்ரீராகம் ஆதித்தாளம் தியாகராஜர் பஞ்சரத்தின கீர்த்தனை வாதாபி கணபதீபம் அம்சவத்தினி ஆதி முத்துசுவாமி திச்சிடகிருதி நீதிசால சுகமா கல்யாணி மிஸ்ரசாபு தியாகராஜர் முன்னூறு முன்னூறு ஆவணத்துடி மிஸ்ரஜம்பை தியாகராஜர் மோகன கல்யாணி ராஜமாளிகை ராகமாளிகை ஆதி தொந்த சாக்கியம் பத்திரண்டிற்கு கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் 11:00 நேர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி தலைப்பு அன்பு எனும் ஆயுதம் நெறிப்படுத்துகிறார் அறிவிப்பாளர் சுந்தரி 12:00 வளமான பாரதம் நிகழ்ச்சியில் நோயிலிருந்து விடுதலை ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்கு ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா அட்டை மற்றும் ஆயுஷ்மான் வை வந்தன அட்டை குறித்த சித்திரத்தின் நிறைவு பகுதி 12:30 பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் மதுரை எஸ் சுவாமிநாதன் அவர்களின் பாட்டு கேட்கலாம் 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள் ஒரு மணிக்கு மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர்ஜே சிவகங்காவதி 2:15 என்றும் இனியவை 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல் 3:10 பன்மொழி பாடல்கள் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் டி சீனிவாச ஐயங்கார் அவர்கள் வாசித்துள்ள ஜலதரங்கம் இசை கேட்கலாம் 4:00 பாட்டும் பாரதமும் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை எம் எஸ் விஸ்வநாதன் கதை மற்றும் வசனம் பாலமுருகன் இயக்கம் பி மாதவன் 5:00 பொன்மாலை பொழுது விழி என்ற தலைப்பில் திரை இசை பாடல்கள் 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி 6:00 முதல் 6:10 வரை திரை இசை 6:20 மனோரஞ்சிதம் 6:50 நிகழ்ச்சி நிரல் 7:00 முதல் 7:15 வரையிலும் 8:00 முதல் 8:15 வரையிலும் பின்பு 8:30 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம் 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி

உழவர் அனுபவம் நேர்முகம். மீன் வளர்ப்பு குறித்து அனுபவங்கள் பகிர்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் தாழம்பேடு ஆர். ரவி அவர்கள். தென்னையில் பல அடுக்கு விவசாயம் குறித்து ஐநா விருது பெற்ற முன்னோபு இயற்கை விவசாயி பொள்ளாச்சி வள்ளுவன் அவர்களின் அனுபவ கருத்துக்கள். எட்டு பதினைந்திற்கு நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்து விமர்சனம் டெல்லி அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகமலர் சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம் எழுதியவர் ஜி நிஷாநந்தினி. அமைப்பில் உதவு கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி எம் ரமேஷ். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 10 கொஷின் அவரின் பார்லிமெண்ட் டெல்லி அஞ்சல். 11 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சியாகவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 முதல் பிற்பகல் 3 ஆகிய நேரங்களில் இந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2 3:05 இரவு 9 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 8:10 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இன்னும் சில நொடியில் கேட்கலாம். இணையதானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல்.

0: நேரம் சரியாக 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுகப்பெருமாள் அவர்கள்.
2: ஒரு புத்த துறவி வழிப்பயணம் மேற்கொண்ட போது கடும் மழையில் சிக்கிக் கொண்டார். மழையில் நனைந்தபடி நெடுந்தூரம் நடந்தார். கண்களில் ஒரு புத்த மடாலயம் தென்பட்டது. அந்த மடாலயத்தின் தலைமை துறவியை சந்தித்தார். இன்று இரவு இந்த மடாலயத்தில் தங்க இடம் தாருங்கள் என்று கேட்டார். தலைமை துறவியோ இங்கு இடமில்லை என்று மறுத்தார். வந்த துறவியோ கெஞ்சினார். தலைமை துறவி மனமிறங்கி இன்று இரவு மட்டும் தங்கிக் கொள்ளுங்கள் என்று அனுமதித்தார். நள்ளிரவில் கடுங்குளிர்காற்று வீசியது. தலைமை துறவிக்கு திடீரென சந்தேகம். புதிதாக தங்க வந்தவர் என்ன செய்கிறார் என்று மறைந்திருந்து கவனித்தார். மடாலயத்தில் நெருப்பு எரிந்து கொண்டிருந்தது. நெருப்பு இங்கே எப்படி வந்தது என்று உற்று கவனித்தார். தங்க இடம் கேட்டு பெற்ற துறவி புத்தரின் மரச்சிலை ஒன்றை நெருப்பு மூட்டி எரித்து அந்த வெப்பத்தில் குளிர்காய்ந்து கொண்டிருந்தார். தலைமை துறவிக்கு கடுங்கோபம். தங்க வந்த துறவியை வெளியே துரத்தினார். மறுநாள் புத்தர் சிலையை எரித்த துறவியின் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை பீடத்திற்கு தகவல் அனுப்பினார். மறுவாரம் புத்த பீடத்திலிருந்து கடிதம் வந்தது. அதில் உங்களை தலைமை துறவி பதவியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்றிருந்தது. வேர்த்து விறுவிறுத்து போனார். கடிதத்தின் கடைசி பகுதியில் கருணை வடிவமான புத்தரின் மரச்சிலை ஒரு புத்த துறவியின் குளிரை போக்க உதவாவிட்டால் அந்த சிலைக்கும் அர்த்தமில்லை, புத்தரின் கருணைக்கும் அர்த்தமில்லை என எழுதப்பட்டிருந்தது. மேலும் உங்களை சோதிக்கவே அந்த துறவியை அனுப்பினோம், உங்களின் உண்மையான எண்ணத்தை அறிந்தோம் என்றும் எழுதியிருந்தது. மூச்சடைத்து போனார் தலைமை துறவி. தலைமை துறவியின் பதவி பறிப்புக்கு காரணமாக இருந்தது எது? அவருடைய அகங்காரம். வள்ளலார் அகங்காரப் பெய்பிடித்து அலைகின்றீர்கள் என்னும் பொருளில் அகங்காரப் பெய்பிடித்தீர் என்கிறார். ஒரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என பட்டியலிடுங்கள், மற்றவர்களை விட உங்களுக்கு சற்று அதிகம் தெரியும் என எழுதியிருப்பீர்கள். இன்னொரு காகிதத்தில் உங்களுக்கு என்னென்ன தெரியாது என பட்டியலிடுங்கள். உதாரணமாக, நமக்கு சாப்பிட தெரியும் ஆனால் சமைக்க தெரியாது. உங்கள் அளவிற்கு உங்கள் மனைவி படிக்காதவராக இருக்கலாம் ஆனால் வாய்க்கு ருசியாக சமைக்கிற

0: திறமை உங்கள் மனைவிக்கு உண்டு என்றால் அந்த அறிவுக்காக நீங்கள் உங்கள் மனைவியை மதிக்க வேண்டும். உங்கள் மனைவி ஒன்றை தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்கள் மனைவி தெரிந்து வைத்திருக்கிறார் என்பது வேறு. நமக்கு தெரியாத விஷயங்கள் மற்றவர்களிடம் இருப்பதை கண்டுபிடித்து பாராட்ட ஆரம்பித்தால் நம்மிடம் இருக்கும் அகங்காரம் தானாகவே அழிந்துவிடும். ஒருவர் இன்னொருவர் தோட்டத்தில் கனிந்த பழங்களை பார்த்தார். ஒரு கோணிப்பையை எடுத்தார், வேலி தாண்டி குதித்தார், பழங்களை பறித்தார், கோணியில் நிரப்பினார், வேலியை தாண்ட முயன்றார், தோட்டத்தின் சொந்தக்காரர் கையில் சிக்கினார். யார் அனுமதியுடன் கடைகளை பறித்தாய்? நான் பறிக்கவில்லை, வீசிய காற்றால் கீழே உதிர்ந்தன. அப்படியானால் இந்த கோணியை எதற்காக எடுத்து வந்தாய்? ஓ, இதுவா? இதுவும் காற்றில் பறந்து வந்தது. காற்றில் பழங்கள் உதிர்ந்தது இருக்கட்டும், கோணியும் பறந்து வந்தது இருக்கட்டும், கோணியில் பழங்களை நிரப்பியது யார்? அது எனக்கு தெரியாது. அகங்காரம் பிடித்தவர்கள் தவற்றை ஒப்புக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி கொண்டே போவார்கள். இந்த அகங்கார மனப்பான்மை அபாயகரமானது. அகங்காரத்தை விரட்டுவோம், அன்பை விதைப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் ஜி ஆறுமுகப் பெருமாள் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி தொடர்வது தெய்வீக ராகம்.
1: முருகனுக்கு, கந்தனுக்கு, வேலனுக்கு, கடம்ப

0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
1: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேரு வீதியில் ஜொலிக்கிறது.
2: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேர் வீதி புதுச்சேரி.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடித்திங்கள் 21 வியாழக்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்தி, மரப்பயிர் சாகுபடி குறித்து.
3: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து, கருத்தமுத்து,
4: வா கருத்தமுத்து, வா வா வா வா.
3: என்னப்பா நேத்து எங்க போயிருந்த? உன்னை தேடி தேடி பார்த்தா ஆளே பிடிக்க முடியல.
4: அதை நான் கேட்கணுமா உன்னை? நான் உனக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி என் ஃபோனே சூடானது தான் மிச்சம்.
3: ஏப்பா அப்படி என்னப்பா எனக்கு ஃபோன் பண்ண?
4: முக்கியமான விஷயமா ஃபோன் பண்ணப்பா, நீ தான்ப்பா எடுக்கல.
3: ஏப்பா என் ஃபோனில் நேத்து டிஸ்பிளே போயிடுச்சுப்பா.
4: ஓஹோ,
3: அதனால நான் யார் ஃபோனையும் எடுக்க முடியல.
4: ஆனால்
3: நேரில் உன் வீட்டுக்கு வந்தப்பா, நீ வீட்டில் இல்லை, எங்கேயோ வெளில போயிருந்த பிள்ளைக்கு எனக்கு 2வது தடவை மத்தியானத்துக்கு மேலேயும் வந்தப்பா, நீ இல்லைப்பா.
4: ஆமாம் கதமுத்த, டவுன் வரைக்கும் போய் வந்தேன்.
3: ஓஹோ, என்ன கையில் ஏதோ பேப்பர்லாம் வேற வச்சிருக்க?
4: ஆமாம், ஏற்கனவே இருந்த நிலம் இல்லாமல் 2 ஏக்கர் திணந்து போவாங்கன்னா.
3: ஆமாம், நீ திணந்து போவாங்கன்னு தான் எனக்கு தெரியுமேப்பா.
4: நேத்துக்கு போயிட்டேன், 1 ஏக்கர் திடல் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு வரம்பா.
3: ஓஹோ, ஆத்தங்கரை ஓரமா சொல்லிக்கிட்டே இருந்த அந்த திடலை வாங்கிட்டியா?
4: ஆமா, அவரு சிங்கப்பூர் போயிட்டாராம்.
3: ஓஹோ, அதனால திடலை வாங்கிட்ட?
4: ஆமா, நான் வாங்கிட்டேன்.
3: சரிப்பா, ரொம்ப சந்தோஷமான செய்தி.
4: இது சம்பந்தமா உன்னை பாக்கலான்னு வீட்டுக்கு வரதா தான் இருந்தேன், நீ எதிரில் வந்துட்ட.
3: ஏப்பா என் வீட்டுக்கு வரலான்னு இருந்தியா?
4: ஆமா.
3: எதுக்குப்பா?
4: ஒன்னும் காத்த மூத்த, 1 ஏக்கர் திடலை வாங்கினல்ல, அதுல என்ன பயிரிடலாம்னு ஒரே குழம்பா இருக்குது.
3: எப்பா நெல்லு கரும்பு வாழைன்னு ஏதாவது போட வேண்டியதுனே?
4: காத்தமுத்து, அதெல்லாம் விடுப்பா, அன்றாடம் வருமானம் வர மாதிரி மரப்பயிரா சொல்லுப்பா.
3: எப்பா மரப்பயிர் அப்படின்னா நீ எலுமிச்சை போடலாம், அப்புறம் கொய்யா சாகுபடி செய்யலாம், நெல்லி சாகுபடி செய்யலாம், சப்போட்டா சாகுபடி செய்யலாம், இதெல்லாம் செய்யலாம்ப்பா.
4: எல்லாம் வருமானம் வர பயிர் தான் இதெல்லாம்.
3: ஆமாம்ப்பா.
4: காத்தமுத்த, நெல்லிக்காய் சாகுபடி, எலுமிச்சை சாகுபடி, சப்போட்டா சாகுபடி, கொய்யா சாகுபடி, இதெல்லாம் பயிரிடுறதுக்கு 1 ஏக்கருக்கு எவ்வளோ கண்ணு தேவைப்படும், இதெல்லாம் பார்த்தின முழு விவரங்கள் எனக்கு தெளிவாக சொல்லுப்பா கொஞ்சம்.
3: சரி காத்தமுத்து, சொல்கிறேன்ப்பா. நீ மரப்பயிர்னு வந்துட்ட.
4: சரி.
3: எலுமிச்சை அப்புறம் வந்து நெல்லி, இது ரெண்டும் வந்து இடைவெளி ஒரே அளவில் தான் நீ எடுத்துக்கணும். அதாவது 1 எலுமிச்சங்கண்ணுக்கும் இன்னொரு எலுமிச்சங்கண்ணுக்கும், அல்லது 1 நெல்லிச்செடிக்கும் இன்னொரு நெல்லிச்செடிக்கும்.
4: சரி.
3: 21

0: அடி இடைவெளி எடுத்துக்கணும்பா.
1: ஓஹோ,
0: அப்பதான் மரம் நல்லா வளர்ந்து பெருசாகும் போது மரத்துக்கு மரம் தொந்தரவு இல்லாம நல்ல சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி இருக்கும், நல்லா காய்க்கும்.
1: சரி சரி சரி.
0: அப்புறம் இப்படி நீ செய்யும் போது ஒரு ஏக்கருக்கு 100 கண்ணு தேவைப்படும்பா. அதாவது எலுமிச்சையா இருந்தாலும் சரி, நெல்லியா இருந்தாலும், புரியுதா?
1: சரி,
0: அடுத்து கொய்யா சாகுபடி பண்ண போறேன்னா ஒரு கொய்யா செடிக்கும் இன்னொரு கொய்யா செடிக்கும் இடையில வந்து 18 அடி இடைவெளி வச்சுக்கப்பா.
1: ஓ, 18 அடியா?
0: ஆமா. அப்ப ஒரு ஏக்கருக்கு 130 கண்ணு தேவைப்படும். நீ வந்து மாமரம் கூட நீ சாகுபடி செய்யலாம்.
1: ஓ, மாமரம் செய்யலாம்.
0: ஆமாப்பா, ஆனா இடைவெளி கொஞ்சம் அதிகமா விடணும்.
1: ஆமா, படர்ந்து போவோம்.
0: ஆமா, அது பெரும் மரம் இல்லையா, அதனால குறைஞ்சபட்சம் நீ 32 அடி இடைவெளி விடணும்.
1: ஓஹோ,
0: அதனால ஒரு ஏக்கர்ல 42 கண்ணு தேவைப்படும்பா. சப்போட்டா அப்படின்னா 20 அடி இடைவெளி விடலாம். ஒரு ஏக்கருக்கு 110 கண்ணு தேவைப்படும். இந்த இடைவெளியை விடுறது வந்து ரொம்ப முக்கியம்ப்பா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சூரிய வெளிச்சம் அப்பதான் நல்லா கிடைக்கும், நமக்கு நல்ல பலன் பிற்காலத்துல கிடைக்கும்.
1: ஓஹோ, சரி சரி. காத்தமுதா, இந்த நிலத்தெல்லாம் தயார் பண்ற விதம், இது இல்லாம எனக்கு எப்படி நிறைய வருமானம் கிடைக்கும், அதை பத்தி விவரமா சொல்ல.
0: ஏப்பா, நீ என்ன பண்ற, சட்டி கலப்பை, அதாவது நம்ம மாட்டை பூட்டி ஓட்டினா சட்டி கலப்பையால முதல்ல நல்லா உழுது போட்டுருணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா அது ஏற்கனவே தடகாடா கிடக்கு.
1: ஆமா, தடல போல இது பாத.
0: அதை நல்லா உழுது போட்டு 1 மாசம் கிட்டத்தட்ட மண்ணை அப்படியே ஆற விடணும். அப்புறம் 1 வார இடைவெளியில 2 முறை நீ டிராக்டர் வச்சு நல்லா உழணும். எந்த பயிரா இருந்தாலும் 2.5 அடி சதுரம், 2.5 அடி ஆழத்துக்கு குழி எடுத்துக்கணும்.
1: ஓஹோ,
0: ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்ப குழிகள் தேவையான அளவுல இடைவெளியில எடுத்தாச்சு. ஒவ்வொரு குழியிலையும் 100 கிலோ களிமண், 25 கிலோ தொழு உரம். தொழு உரம் தான் உன்ட்ட இருக்குதா?
1: ஆமா, அது நிறைய இது தோட்டத்துல.
0: அதை போட்டுட்டு அப்புறம் அந்த சோத்து கத்தாழை இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதை துண்டு துண்டா வெட்டி,
1: ஓஹோ,
0: ஒரு குழிக்கு 2 இல்லைன்னா 3-4 போட்டுணும்பா. இந்த சோத்து கத்தாழை இருந்துச்சுன்னா மண்ணுக்குள்ள அது இருக்குது இல்ல,
1: ஆமா,
0: இந்த வேர்புழுக்கள் வராம இருக்குதான்பா.
1: ஓஹோ,
0: அனுபவத்துல என்னுடைய நண்பர் ஒரு விவசாயி என்கிட்ட சொன்னாரு, அதை நான் உனக்கு சொல்றேன்.
1: பரவாயில்ல.
0: அப்புறம் நீ கண்ணை நட்ட பிறகு பொதுவா சொட்டு நீர் பாசனம் அமைச்சுக்கிட்டீங்கன்னா தண்ணி செலவு உனக்கு குறைஞ்சிரும். ஆமா, 6வது மாதத்துல ஒவ்வொரு கன்றுக்கும் 2 கிலோ தொழு உரத்தை நீ எக்ஸ்ட்ராவா இடணும். இது ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவை நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி தொழு உரம் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா கண்ணு அப்படியே சரசர சரசரன்னு வளர ஆரம்பிச்சிரும்பா,
1: போஷாக்கா இருக்கும் அப்படியே.
0: ஆமாப்பா, நடவு செஞ்ச 4வது மாதம் நெல்லி வந்து பூக்க ஆரம்பிச்சிடும். இப்படி பூக்குறப்ப நீ ஆசைப்பட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. முதல் 1-3 வருஷம் வரைக்கும் அந்த பூக்கள் இருந்து காய் வர விடாம பூக்களை கிள்ளி போட்டுணும். அதை வந்து விளைய விட்டின்னு வச்சுக்க, மரம் பெருக்காது, அதுக்கு பிறகு காய்களோட எண்ணிக்கையும் அதிகமா இருக்காது, அப்படியே தெம்பு இல்லாத மரம் மாதிரி ஆயிடும்.
1: ஓஹோ,
0: அதனால நீ இந்த 3 வருஷம் வரைக்கும் அதை காய்க்க விடாம பாத்துக்கிட்டீன்னா அதுக்கு பிறகு காய்க்கும் பாரு, ஒரு காய்ப்பு அப்படியே கொத்து கொத்தா காய்க்கும்பா. ஆமா, காய்களும் நல்லா ருசியா இருக்கும், உனக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும்.
1: அதுதான் வேணும் எனக்கு.
0: பொதுவா நெல்லியில இன்னொரு பிரச்சனை இருக்குப்பா.
1: சரி,
0: வெய்ய காலங்கள்ல எருக்கடை பூச்சி அப்படின்னு ஒரு பூச்சி தாக்குதல் வரலாம்.
1: ஓஹோ,
0: ஆமா, இத வரவிடாம பண்ணணும்னா மரத்தோடைய அடிபாகம் இந்த பூச்சி தாக்குதல் இருக்குன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? மரத்துடைய அடிபாகத்துல வந்து அப்படியே வெண்மையா காணப்படும். அந்த மரங்களின் மீது நாம என்ன செய்யணும், 13 லிட்டர் தண்ணீர்ல 50 மில்லி வேப்பெண்ணெய கலந்து தெளிக்கணும். வருஷத்துக்கு 2 முறை காய்க்கும்பா.
1: காத்தமுத்த, நெல்லி சம்பந்தமா இவ்வளவு ஆலோசனை சொன்ன, அடுத்தது கொய்யா சாகுபடி செய்யணும்னா அதுக்கு என்ன வழிமுறை, அது சொல்ல.
0: நீ வந்து குழி எடுக்கிறது, கண்ணு வைக்கிறது, மருந்து போடுறது, உரம் போடுறது எல்லாம் அதே மாதிரிதான்.
1: சரி,
0: கொய்யா வந்து நடவு செஞ்சா 2வது ஆண்டுல இருந்து பலன் கொடுக்க தொடங்கும். அதுக்கு முன்னாடி பூ பூக்குதுன்னா அதெல்லாம் காயாக விடக்கூடாது. 2 வருஷம் கழிச்சுதான் நீ அத காய்ப்புக்கு விடணும்.
1: காத்தமுத்த, கொய்யாவை பத்தி அருமையா சொன்ன. காத்தமுத்த, நீ சொல்றத அப்படியே 100 ரூபாய் கேட்டமா நானு. இந்த மரப்பயிர்களை பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும் போல.
0: நிச்சயமாப்பா, மரப்பயிர்களை பயிரிட்டா நல்ல வருமானம் கிடைக்கும். நீ ஆத்து ஓரத்தில் இப்போதானே

0: ஏக்கர் வாங்குற தடல் கடை.
1: ஆமா,
0: நீ ஆத்தங்கர ஓரமா இருக்கிற எல்லா நிலத்தையும் வாங்கிடுவா.
1: வாய் முகூர்த்தம் பழிக்கட்டும்பா.
0: நிச்சயமா பழிக்கும்பா. சரி போயிட்டு வரட்டுமா கர்த்தமுத்த?
1: பார்த்து போயிட்டு வாங்க கர்த்தமுத்த.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள்.
1: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி. பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
3: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர் நேர்வீதி புதுச்சேரி.
4: 100 வருட தங்க சாம்ராஜ்யம் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் இப்பொழுது மக்களின் பேராதரவுடன் நேர்வீதியில் ஜொலிக்கிறது.
0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை ஏஞ்சல்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஆதரவு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4612 ஹெக்டேர் நிலங்களில் 1178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். நிலம் கையகப்படுத்துதலை விரைவுபடுத்த தமிழக அரசின் ஆதரவு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். இதில் ஏற்படும் தாமதம் காரணமாக பல்வேறு முக்கிய திட்டங்களை செயல்படுத்துவது தாமதமாகியுள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்க உள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற ஆலோசனையின் போது நாட்டின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முன்முயற்சி குறித்தும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்தும் அவர் விவாதித்தார். இந்த சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு பிரஹ்லாத் ஜோஷி, கல்விக்கான முதன்மை திட்டங்களை திறன்மிக்க வகையில் செயல்படுத்துவதை விரைவுபடுத்துவது குறித்தும் கல்வியின் தரம் குறித்தும் தாம் ஆலோசித்ததாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக்குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். அத்துடன் பல்கலைக்கழக மானியக்குழுவின் விதிகளை மீறி இப்பல்கலைக்கழகங்கள் செயல்படுவதை ரத்து செய்வதற்கும் மாணவர்களை ஏமாற்றியதற்காக உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அந்த போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படும் மாநில யூனியன் பிரதேசங்களின் தலைமைச் செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் என்றும்

0: டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சட்டப்பேரவையில் வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இதை தாக்கல் செய்து உரையாற்றவுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் பட்டினமருதூரில் அகழாய்வு நடைபெற்று வருகிறது. இதில் கிடைத்துள்ள பொருட்கள் பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான சான்றுகளாக கருதப்படுகிறது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தூத்துக்குடி மாவட்டம் ஊட்டப்படாத வட்டத்துக்கு உட்பட்ட பட்டினமருதூர் தமிழக அரசால் தொல்லியல் தளமாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் முதல் அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதுவரை நடைபெற்ற அகழ்வாய்வில் பழங்கால சங்குகள், சங்கு வளையல்கள், சங்கு ஆபரணங்கள், பாசிமணிகள், கவரி சிப்பிகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள் உள்ளிட்ட 6000 மேற்பட்ட பல்வேறு பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சீன நாணயங்கள், செலடான் வகை சீன மண்பாண்ட ஓடுகள், உரை கிணறுகள், கற்சுவர்கள் மற்றும் சுடுமண் வடிகால் குழாய்களும் கண்டறியப்பட்டுள்ளன. பண்டைய காலத்தில் பட்டினமருதூர் வெளிநாடுகளுடன் கடல் வணிக தொடர்பு கொண்டிருந்ததற்கான முக்கிய சான்றலாக இவை கருதப்படுகின்றன. சங்குகள், அறுக்கப்பட்ட ஆபரணங்கள், தயாரிக்கப்பட்ட தடயங்கள் கிடைத்திருப்பதால் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கி இருந்திருக்கலாம் என அகழாய்வுத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
2: தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சென்னை, திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, கரூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை இரவு நேரங்களில் நகரின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இந்தியா உஸ்பெகிஸ்தான் இடையே ராணுவ ஒத்துழைப்பு குறித்த கூட்டுப்பணிக்குழு கூட்டம் தாஷ்கண்டில் நடைபெற்றது. புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் சில்கியாரா சுரங்க விபத்து மீட்பு நடவடிக்கையின் போது துணிச்சலுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட 12 பேருக்கு மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி விருது வழங்கினார். மகாராஷ்டிராவில் ஹோமியோபதி மருத்துவர்களை மகாராஷ்டிரா மருத்துவ கவுன்சிலில் பதிவு செய்வதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளதற்கு எதிராக அம்மாநில பயிற்சி மருத்துவர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்த பாகிஸ்தான் உலர் பேரிச்சம்பழங்களை கண்ட்லா துறைமுகத்தில் வருவாய் புலனாய்வு இயக்குநர அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் ஒருங்கிணைந்த பிளாஸ்டிக் கழிவு மேலாண்மை குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் பன்னாரியம்மன் கோவில் உண்டியல் எண்ணிக்கையில் 1,20,00,000 ரூபாய் ரொக்கம் கிடைத்ததாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டம் இரூர் கிராம நிர்வாக அலுவலகத்தில் மக்கள் தொடர்பு திட்ட முகாம் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேசிய கைத்தறி தினம் நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி திருப்பூரில் உள்ள ஆடை அலங்கார வடிவமைப்பு கல்லூரியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. சென்னை மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிஸ்க் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட ஊழியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனையுடன் கூடிய ஜாமீன் அளித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 2 விக்கெட் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வென்றது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் நெல்லை அணி 50 ரன் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள போட்டியில் கோவை அணி சேலம் அணியை எதிர்கொள்கிறது. கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்ப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21

0: 15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் முகாலி வெங்கட்ராமன் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3ம் இடம் பிடித்தார். தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் ரயில்வே உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்ட சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை, ராமநாதபுரம், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 13 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை மற்றும் நெல்லை அணிகள் வெற்றி பெற்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55. ராம் தங்கநகை மாளிகையின் சுழல் அறிவோம்.
2: இன்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சுழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள்.
4: காலத்துக்கு காலம் காட்டுத்தீ ஏற்பட்டு வருகிறது. புதை படிவங்களும் உலக வரலாறும் காட்டுத்தீ பற்றிய பல தகவல்களை தருகின்றன. காட்டுத்தீ அதிக உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் ஏற்படுத்த வல்லது. எனினும் சில தாவரங்கள் காட்டுத்தீயால் நன்மையடைவதும் தெரிய வருகிறது. சில இன தாவரங்கள் அவற்றின் வளர்ச்சிக்கும் இனப்பெருக்கத்துக்கும் காட்டுத்தீயில் தங்கியுள்ளன. பெரிய காட்டுத்தீக்கள் சூழலில் எதிர்மறையான தாக்கங்களை உண்டாக்குகின்றன. காட்டுத்தீயை தடுப்பதற்கும் கண்டுபிடிப்பதற்கும் கட்டுப்படுவதற்குமான செயல்பாடுகள் காலத்துக்கு காலம் மாறுபடுகின்றன. பன்னாட்டு காட்டுத்தீ மேலாண்மை வல்லுநர்கள் இது குறித்த ஆராய்வுகளையும் தொழில்நுட்ப வளர்ச்சிகளையும் ஊக்குவித்து வருகின்றனர். காட்டுத்தீ தொடங்குவதற்கான 4 முக்கிய காரணங்கள் மின்னல், எரிமலை வெடிப்பு, பாறைகள் விழுவதால் ஏற்படும் தீப்பொறி, தானாக தீப்பற்றுதல் போன்றவையாகும். உலகம் முழுவதிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான நிலக்கரி சுரங்க தீயினாலும் அருகில் உள்ள எரியக்கூடிய பொருட்களை தீப்பற்றச் செய்து காட்டுத்தீயை ஏற்படுத்தக்கூடும். ஆனாலும் பல காட்டுத்தீ ஏற்படுவதற்கு மனிதருடைய நடவடிக்கை காரணமாக இருக்கின்றன. காய்ந்த மரங்களும் செடிகளும் அதிக வேகத்தில் உராய்வதாலும் காட்டுத்தீ பற்றுகிறது. கோடைக்காலம் மற்றும் அதிக வெயில் காலங்களில் காட்டுத்தீ அதிகமாக பிடிக்கின்றன. காட்டுத்தீ ஏற்பதற்கான முதன்மை காரணம் நாட்டுக்கு நாடு வேறுபடுகின்றது. ஐக்கிய அமெரிக்கா, கனடா, வடமேற்கு சீனா போன்ற இடங்களில் மின்னல் காட்டுத்தீ ஏற்படுவதற்கான முதன்மை காரணமாக விளங்குகிறது. உலகின் பிற பகுதிகளில் மனித நடவடிக்கைகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. மெக்சிகோ, நடு அமெரிக்கா, தென்கிழக்காசியா, பிஜி, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் கால்நடை வளர்ப்பு மேலாண்மை, நில மீட்புக்கான எரிப்பு, கவனமின்மை போன்ற நடவடிக்கை பெரும்பாலான காட்டுத்தீக்கள் உருவாக காரணமாகின்றன. சென்ற 2025ஆம் ஆண்டு அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் ஏற்பட்ட பெரிய காட்டுத்தீ ஏராளமான பொருளிழப்பை ஏற்படுத்தியுள்ளது. உலக புகழ்பெற்ற திரைப்பட நகரமான டிஸ்னிலேண்ட் என்ற சிறுவர் உலகம் காட்டுத்தீயால் எரிந்து சாம்பலானது. சில அமெரிக்க நாடுகளின் சொகுசு வீடுகளும் தீயில் எரிந்து நாசமாயின.
3: நேர்கள் இதுவரை கேட்டது

0: சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் இ. நாகப்பன் அவர்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
3: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் ராம் என்றால் ராசி தங்கமாக ராம் தங்கநகை மாளிகைக்கு வாங்க. ராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.

0: தொடர்ந்து 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு அமைச்சரவை, திட்டம் மற்றும் நிதி, பணியாளர் நிர்வாக சீர்திருத்தத்துறை, கூட்டுறவு, வருவாய் மற்றும் கலால், பொது நிர்வாகம், சுகாதாரம் மற்றும் சுகாதார நலத்துறை, இந்து அறநிலையத்துறை, வக்ஃபு வாரியம், உள்ளாட்சித்துறை, நகர அடிப்படை சேவைகள், போக்குவரத்துத்துறை, அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல், நகர திட்டமிடல், செய்தி மற்றும் விளம்பரத்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாத துறைகள் முதலமைச்சர் திரு ரங்கசாமிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் எண்ணிக்கையை உயர்த்த கடந்த திங்கட்கிழமை மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதா நேற்று மாநிலங்களவையில் விவாதங்களுக்கு பின்னர் நிறைவேற்றப்பட்டது. நீதிமன்ற வழக்குகளில் வங்கியாளர்களின் டிஜிட்டல் கணக்கு பதிவேடுகளும் சாட்சியமாக ஏற்கப்படுவதை அனுமதிக்கும் மசோதா நேற்று மக்களவையில் அமளிக்கு இடையிலேயே விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டது. நாட்டின் அனைத்து மக்களவை தொகுதிகளிலும் மக்களுக்கான பாஸ்போர்ட் சேவைகள் அந்தந்த தொகுதியிலேயே கிடைக்கும் வகையில் இதுவரை பாஸ்போர்ட் சேவை கேந்திரம் இல்லாத தொகுதிகளில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை கேந்திரங்களை அமைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. மத்திய தகவல் தொடர்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் பெம்மசாமி சந்திரசேகர் நேற்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதனை தெரிவித்தார். உலக தாய்ப்பால் வாரம் இம்மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி புதுச்சேரி ஜிப்மர் மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் நாட்டுப்புற வில்லுப்பாட்டு விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. நிலையான வாழ்க்கை துவக்கத்திற்காக தாய்ப்பால் எனும் தலைப்பில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் சுகாதார கல்வியை நாட்டுப்புற கலை வடிவத்தில் கொண்டு சேர்க்கும் வகையில் இந்நிகழ்ச்சி அமைந்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 8 மணிக்கு. வணக்கம்.

0: திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம் சார்.
1: இன்றைய நிகழ்ச்சியில திருமண சட்டம், இது சம்பந்தமா நேர்களுக்கு பல்வேறு செய்திகளை சொல்லலாம் அப்படின்னு உங்களை சந்திக்க வந்திருக்கேன் சார். இப்போ எனக்கு முதல்ல என்னென்னா, இந்த திருமண சட்டம் வந்து பழங்காலத்தில் இருந்ததா, அரசர்கள் அதெல்லாம் கடைபிடிச்சாங்களா, இதெல்லாம் கொஞ்சம் நேர்களுக்கு முதல்ல சொல்லுங்கள், அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
2: சார், அந்த காலத்தில் திருமண சட்டம் என்றது எந்த ஒரு வரையறையே இல்லை. யார் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், வயது மூத்தவங்க, இளையவர்கள், இப்படி என்று ஒரு வரமுறை இல்லாமல் திருமணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் அரசர் காலத்திலையும் அப்படி தான் இருந்தது. அதன் பிறகு நம்ம இந்தியாவில் இதுக்குன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும், வரமுறையை கொண்டு வரணும், விதிகளை கொண்டு வரணும், ஒரு குறிப்பிட்ட வயசில்

0: உள்ளவங்க தான் ஒரு குறிப்பிட்ட வயசு உள்ளவங்களை திருமணம் செய்யணும்னு ஒரு சட்டமே 1955 இந்து திருமண சட்டம்ன்றது இந்திய அரசுல கொண்டு வரப்பட்டது.
1: சுதந்திரத்துக்கு பின்னாடி தான் வந்து இந்திய அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி வெள்ளக்காரங்க ஆட்சியில எதுவும் சட்டம் எல்லாம் இல்லையா?
0: ஒன்னும் இல்ல, வாய்மொழிய சமூகத்தின் அடிப்படையில தான் இருந்தது, விதிமுறை எல்லாம் ஒன்னும் முறையா இல்ல.
1: ஆனா இன்றைய காலகட்டத்துல இந்த திருமணம் அப்படிங்கறது பதிவு பண்றது முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நடைமுறை வந்தது வந்து
0: பிறகுதான், 1955 இந்து மேரேஜ் ஆக்ட்.
1: இந்து மேரேஜ் ஆக்ட் அதுதான் முதல்ல
0: முத நடைமுறைக்கு வருதுங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் முறையா பெண் வீடு மாப்பிள்ள வீடுன்னு பார்த்து முறையா கல்யாணம் பண்றதும் இருக்குது. அதே போல லவ் மேரேஜ்னு சொல்ல ரெண்டு பேரும் ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பி அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறது இருக்குது. கலப்பு திருமணம் இருக்குது, ஜாதி ரீதியாக இன்னொரு ஜாதி மனமாகணும் அதாவது இல்லை விருப்பப்படுறவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, மதம் மாறியும் கல்யாணம் பண்ணிட்டுறாங்க. இந்த மூன்று விதமா அந்த திருமணங்கள் சமூகத்துல ஆரம்பத்துல இருந்தே அப்படி நடந்துருக்கு.
1: இப்ப நீங்க இந்து திருமண சட்டம் 1955 சொன்னீங்க, இதுல வந்து ஜைனர்கள் பௌத்தர்கள் சீக்கியர்கள் இவங்களும் இந்த சட்டத்திலே வருவாங்களா?
0: கண்டிப்பா சார், இந்து திருமண சட்டம் 1955 அதாவது 1955 கொண்டு வரப்பட்ட பிறகு அதுல ஏஆர்ஆர்லாம் அதுல உள்ளடக்கம் அப்படின்னு ஒரு விதிமுறையை வகுத்திருக்கிறாங்க. அதுல இந்துக்கள் பௌத்தர்கள்
1: ஜெயினர்கள்
0: சீக்கியர்கள் அப்படின்றது இந்த மக்கள் எல்லாம் இந்து சட்டத்தை தான் பயன்படுத்தி திருமணம் செய்து கொண்டார்கள்.
1: சமணர்களையும் சேர்த்து சொல்றீங்க?
0: ஆமாங்க.
1: இப்ப சார் எனக்கு என்னன்னா, மணமகன் மணமகள் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, மணமக்கள், அவங்க ரெண்டு பேரும் ஒரே மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும் அப்படிங்கறது இந்து திருமண சட்டத்துல கட்டாயமா?
0: கண்டிப்பா சார், அதாவது ஒரே மதத்துல இருந்தால்தான் இந்த சட்டம் அவங்களுக்கு வந்து அப்ளிகபிள். ஆமா, அவங்களுக்கு அது பயன்படும். வேறு ஒரு இந்து கிறிஸ்டியனும் அப்படின் போது அது ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல போயிடும்.
1: சரிங்க சார், இன்னொன்னு, இப்ப திருமணம் பண்றோம் நம்ம முடிவு பண்ணிட்டோம், இப்ப சமூக வழக்கம்னு இருக்கும், ஜாதியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலும் ஒரு ஒருத்தவங்களுக்கும்
0: ஒரு நடைமுறை
1: திருமண முறை இருக்கும், அதெல்லாம் நம்ம கடைபிடிச்சுக்கலாம்னு இந்த சட்டம் சொல்லுதா?
0: கண்டிப்பா சார், அந்த சடங்குகள் எல்லாம் செஞ்சு அத ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இந்து மதத்துல 18 பூர்த்தியாகிற ஒரு பெண்ணும் 21 பூர்த்தி கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கணும், 21 முடிஞ்சு அதுக்கப்புறம் திருமணம் செஞ்சாதான் அது திருமணம். அப்படி இருக்கும்போது அந்த திருமணம் செய்யக்கூடிய ஆணும் ஒரு பெண்ணும் மன ரீதியா ஒரு நல்ல புத்தி சுவாதனத்தோட இருக்கணும்,
1: அது ரொம்ப முக்கியம்.
0: ஆமா,
1: ஏன்னா வந்து மணமக்கள்ல யாராவது ஒருத்தவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவங்களா இருந்தா நடந்த திருமணத்தை நம்ம செல்லாதுன்னு கொண்டு போகலாம்.
0: கண்டிப்பா, அதே போல வற்புறுத்தி வந்து கல்யாணம் பண்ணக்கூடாது,
1: கட்டாயப்படுத்த.
0: ஆமா, கட்டாயப்படுத்த கூடாது. அதே போல பாத்தீங்கன்னா அந்த திருமணம் செய்யும் போது இன்னொரு கல்யாணம் பண்ணிடக்கூடாது, அந்த மணமகனுக்கு இன்னொரு மனைவி இருக்கக்கூடாது, அந்த மணமகளுக்கு இன்னொரு கணவன் இருக்கக்கூடாது.
1: அந்த மாதிரி ஒரு சூழல் வந்ததுன்னா முதல் மனைவி தான் வந்து செல்லத்தக்கது, முதல் கணவன் தான் செல்லத்தக்கது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுதா?
0: கண்டிப்பா சார், ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான் வேலிட் மேரேஜ், செல்லக்கூடிய மேரேஜ் வந்து முதல் மனைவி தான். இரண்டாவது நீங்க எத்தனை கல்யாணம் பண்ணாலும் அந்த இண்டு மேரேஜ் ஆக்ட் பிரகாரம் நல்ல வைடு, அது செல்லாது, முதல் மனைவிக்கு தான் எல்லா ரைட்ஸுமே வரும்.
1: இப்ப ஒரு காலத்துல வந்து இந்த பதிவு பண்றது வந்து இல்லாம இருந்துச்சு, ஆனா இப்ப வந்து என்ன சொல்றாங்க, கல்யாணம் முடிஞ்சிருச்சா உடனே வந்து அதை ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணிடுங்க, அது ரொம்ப முக்கியங்கிறாங்க. அது சம்பந்தமா நேர்களை என்ன தெரிஞ்சுக்கணும்?
0: ஒன்னும் இல்ல சார், கம்பல்சரி இப்போ சென்ட்ரல் ஆக்ட்ல, ஸ்டேட் ஆக்ட்லயும் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட்ல ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா பதிவு பண்ணணும், அவங்களுடைய பர்த் சர்டிபிகேட்டு, அவங்களுடைய ஆதார் கார்ட்ஸ், ரிலவன்ட் டாக்குமெண்ட், ஒரு புரோகிதர் கல்யாணம் செஞ்ச சர்டிபிகேட்டு இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க முதல்ல வந்து ரீஷ் ஆஃபீஸில் மனு தாக்கல் பண்ணணும். அதில் பார்ப்பாங்க ஏதாவது அப்ஜெக்ஷன் இருதா, ரெண்டாவது திருமணம் ஏதாவது நடந்திருக்குதா, இதில் யாராவது ஆட்சேபனை பண்ணுறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணி நோட்டீஸ் போடுவாங்க, பப்ளிக்ல தெரியக்கூடிய எல்லா இடத்துலயும், அலுவலகத்திலும் சரி மத்த இது சம்பந்தப்பட்ட முனிசிபாலிட்டிகளையும் சரி அவங்க ஏரியாவுக்குள்ள பகுதிகளையும் அந்த நோட்டீஸ் போர்டில் இருக்குங்க. அது இருக்கும்போது அப்ஜெக்ஷன் வந்ததுன்னா கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுவாங்க, அப்ஜெக்ஷன் இல்லைன்னா 30 கழிச்சு அதை பதிவு பண்ணிடுவாங்க. இதுதான் நடைமுறையில இருக்குது. இன்று அளவும் அது வந்து சட்டமாகவோ கம்பல்சரி இன்னைக்கு திருமண பதிவு சட்டம் 11 சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தரவு போட்டு அது நடைமுறையில இருக்கு.
1: அதனால நம்ம நேயர்களுக்கு என்ன சொல்றோம்னா, திருமணம் முடிஞ்ச உடனே அதை பதிவு பண்ணுங்க.
0: கண்டிப்பா, அப்பதான் நம்முடைய பிள்ளைகளுக்கோ நன்னுயிர் சந்ததியிருக்கோ அரசாங்கம் சொல்றதையும் நம்ம செய்யறோம், நம்முடைய பிள்ளைங்களுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கணவன் மனைவி இருக்கும்போது கணவன் வயதாவதோ இல்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டோ இறந்துட்டா வாரிஸ் சர்டிபிகேட் எடுக்கும்போது இது கம்பல்சரி கேட்பாங்க, மேரேஜ் முதல்ல கல்யாணத்தை பதிவு பண்ணிக்கலாம், மேரேஜ் சர்டிபிகேட் கொடுங்க, பிள்ளைங்களுடைய பதிவு கொடுங்க, அப்பதான் வந்து அது வாரிஸ் சர்டிபிகேட் எடுத்துக்கு எலிஜிபிளா ஒரு முகாந்திரம் உள்ளதை டாக்குமெண்டா அது கம்பல்சரி இன்னைக்கு வந்து பயன்படுத்துறாங்க.
1: இப்ப நீங்க இடையில பேசுறப்ப இந்த கட்டாய திருமணம் செல்லாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க,

0: கட்டாய திருமணம் அப்படின்னா என்ன சார்?
1: கட்டாய திருமணம்னா இப்போ ஒரு ஆணும் பெண்ணும் சார், பெண்ணுக்கு அந்த திருமணத்துல முழுமையா விருப்பம் இல்லை. அவங்க பெற்றோர்கள் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அது வாலண்டரியா வந்து அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க.
0: சொந்தம் விட்டு
1: சொந்தமா தாய் அப்படின்னு விடக்கூடாதுன்றதால பேரண்ட்ஸுங்க வற்புறுத்தி அந்த கல்யாணத்தை பண்ணுவாங்க. அந்த கல்யாணம் அப்படி நடந்ததுனால் நடந்து முடிந்தால் அது கண்டிப்பா யார் விருப்பப்படலையோ அவங்க மனு தாக்கல் பண்ணலாம், கோர்ட் நீதிமன்றத்துல மனு தாக்கலாம், குறிப்பிட்ட அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கலாம். அது யார் வற்புறுத்தினாங்களோ, யார் அந்த திருமணத்துக்கு யாரும் காரணமா, அவங்க பேரெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம், சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லுங்க சார்.
0: இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கட்டாய திருமணத்தை வந்து செல்லாதுன்னு அறிவிப்பாங்களா சார்?
1: கண்டிப்பா சார், நீதிமன்றத்துல யாரு வந்து பாதிக்கப்பட்டாங்களோ அந்த நபர்கள் மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் பிரகாரமும் சரி, அந்த வற்புறுத்தல் கல்யாணத்தை எடுத்துட்டு போய் அந்த நீதிமன்றத்துல மனு தாக்கலமே, என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணாங்க, எனக்கு இதுல முழுமையா விருப்பமே இல்லை, இவங்க வந்து அந்த சொந்தம் விட்டு போயிடக்கூடாது, சொத்து தங்களை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ணதால இந்த கல்யாணம் செல்லத்தக்கதல்ல, நல்ல அப்படின்னு கேட்பாங்க, செல்லத்தக்கதல்ல, வைடபிள் மேரேஜ் அப்படின்னு கேட்பாங்க சார்.
0: சரிங்க சார், அப்படி வந்து இப்ப பெற்றோரை ஏத்துக்கிட்டு பொண்ணு வந்து இது மாதிரி கட்டாய திருமணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு கோர்ட்டுக்கு போயிட்டு இப்ப வந்து அவங்களுடைய திருமணம் வந்து
1: அறிவிச்சு
0: வரும்போது அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யறது, பாதுகாப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது?
1: கண்டிப்பா சார், இவங்க வந்து மாவட்ட ஆட்சியர் அணுகியோ அந்த காவல் நிலையத்தை அணுகியோ இதுக்குன்னு சில தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கு, இதுக்குன்னு ஒரு இந்த மகளிர் ஆணையம் அப்படியெல்லாம் இருக்கு, இங்கெல்லாம் அவங்க மனு கொடுத்து தங்களை வந்து பாதுகாத்துக்கலாம். அவங்களுக்கு இதனால பாதிப்படைஞ்சா, ஒரு கணவர் வந்து வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிட்டாருன்றதால வாலண்டரி ஆயிடுச்சு போய் அடியாட்டில் வைத்து கல்யாணம் பண்ணிட்டாருன்றதால அவர் பேர்ல இவங்க நஷ்டடு கேட்கலாம். இவங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டதால இவங்க வந்து நஷ்டடு கேட்டு பெறலாம், அவங்க பெற்றோர்ட்டையும் கேட்கலாம், அரசாங்கத்திலையும் முன் வந்து என்ன வந்து வாலண்டரி இதனால மன உளைச்சல் காலாயிட்டேன், என்னால வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்ற ஒரு காரணத்தால அவங்க நஷ்டடு கண்டிப்பா கேட்கலாம். அவங்களுக்கு சட்டத்துல நிறைய வழி இருக்குங்க.
0: இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா சார், பல பகுதியில இன்றும் நடக்குதுன்னு நம்ம சொல்றாங்க, சில நேரத்துல பத்திரிகைகள்லாம் கூட படிக்கிறோம், இந்த போக்சோ சட்டம் கூட பாயுது, எப்படின்னா குழந்தையா இருக்கிறவங்களை போய் திருமணம் பண்றாங்க சார். அதுக்கும் இந்த குடும்ப சூழ்நிலை எல்லாம் காரணம் சொல்றாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு வீட்டுக்கு வந்து விளக்கத்துக்கு ஒரு பொண்ணு வேணும், அதனால வந்து அந்த பொண்ணுக்கு இன்னும் 18 வயசு ஆட்டினாலும் வேற வழி இல்லைன்னு கல்யாணம் பண்ணணும், இப்படி இப்படின்னு பல்வேறு காரணங்கள் சொல்றாங்க. இது சம்பந்தமா நம்ம நேயர்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கணும்?
1: இதுக்காக தான் 2012 ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல போக்சோ ஆக்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க சார். அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்டில் அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. ஒருத்தர் வந்து ஒரு 21 வயசு கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணுக்கு 14 வயசு இருக்கும்போது அவங்க வந்து அது பொதுவாகவும் இருக்கலாம், 3வது பார்ட்டியாகவும் இருக்கலாம், அப்படி இல்லை சொந்தமாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அவங்கள வாலண்டரியா போய் நீங்க சம்பந்தப்பட்டவர்கள் திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் போக்சோ சட்டத்தின் பிரகாரம் தண்டனை அதிகமாக இருக்குது, கடுங்காவல் தண்டனை இருக்குது. குறைஞ்சபட்சம் இன்னைக்கு வந்து அதை செக்ஷன் 6, 8, 12 எப்படி ஒவ்வொரு செக்ஷன்லையும் அதிகபட்ச தண்டனை இன்னைக்கு வந்து இந்தியாவில் அந்த போக்சோ விரைவு நீதிமன்றங்கள்லாம் அவங்களுக்கு தண்டனை வழங்குது. அந்த வற்புறுத்தி கல்யாணம் பண்றது வந்து இப்ப நடைமுறையில் பெண்களுக்கு அந்த பாதுகாக்கக்கூடிய சட்டம் அந்த போக்சோ சட்டம் சார்.
0: போக்சோ சட்டம் பல்வேறு சரத்துகள் இருந்தாலும் குழந்தை திருமணத்தை தடுக்கிறது ஒரு முக்கியமான சரத்து.
1: ஆமா, பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, திருமணத்தை வந்து முறையா பண்ணணும், தடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் சார்.
0: சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சார், கிராமங்கள்ல ஊர் பஞ்சாயத்து இவங்க எல்லாம் கூடி அவங்க எல்லாம் சேர்ந்து கூட இந்த மாதிரி குழந்தை திருமணம் நடந்துருது. ஒரு பிரச்சனை ஆனிச்சுன்னா எல்லாருக்கும் தானே சார் பாதிப்பு, அவங்களும் தண்டிக்கப்படும்.
1: ஆமா கண்டிப்பா சார், இதுக்காகவே சார் இப்ப குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு சார். அந்த சட்டத்தின் பிரகாரம் அந்த கல்யாணத்தை அந்த பஞ்சாயத்தர்களோ ஊர் முக்கியஸ்தர்களோ உறவினர்களோ திருமணத்தை நடத்தி வச்சா அது சட்டப்படி குற்றம். இதை தடுக்கிறதுக்காக தான்
0: மாவட்ட சமூக நல அலுவலர் தான் குழந்தை திருமண தடுப்பு அதிகாரி
1: சார், அவங்க தான் இதை கண்காணிக்கிறாங்க, அவங்க தான் இது பேர நடவடிக்கை எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா ஒரு ரைட்ஸும் இதில் இருக்கு. அப்படி வந்து இந்த திருமணத்தை அந்த பஞ்சாயத்தரோ அந்த புரோகிதரோ பேரண்ட்ஸோ செஞ்சா 2 வருஷம் கடுங்காவல் தண்டனை, 1 லட்சம் ரூபா அபராதமும் சட்டத்தில் இருக்கு சார்.
0: சரிங்க சார், இப்போ ஒரு இடத்துல வந்து குழந்தை திருமணம் நடக்க போகுது அப்படின்னு எனக்கு தெரியுதுன்னு வச்சிங்களேன்.
1: கண்டிப்பாக சார்,
0: ஆனால் இன்னும் திருமணம் நடக்கலை, ஆனால் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் வந்து மாவட்ட சமூக நல அலுவலர், அவருக்கு வந்து இதை தெரியப்படுத்தலாமா?
1: கண்டிப்பாக தெரியப்படுத்தணும் சார், யார் வேணுமோ தெரியப்படுத்தலாம். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, இது சட்டத்துக்கு விரோதமானது, இதை வந்து கண்டிப்பாக தடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதோ, இல்லை அவருக்கு எழுத்துப்பூர்வமாகவோ வாய்மொழியாகவோ இல்லை தொலைத்தொடர்பு மூலயமாகவோ அவருக்கு அந்த செய்தி கிடைச்சுன்னா உடனே தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் அந்த மாவட்ட நிர்வாகிகளுக்கு இருக்கு சார்.
0: இப்போ உங்களை மாதிரி வந்து வழக்கறிஞர்கள் இருப்பாங்க, இந்த குழந்தை திருமணம் அதை வந்து ரத்து செய்யறதுக்கோ இல்லை வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி அதை தடுக்கிறதுக்கோ உங்களை மாதிரி இருக்கவங்களை அணுகுனா

0: நீங்களும் உதவி செய்வீங்களா?
1: கண்டிப்பா செய்வோம் சார். இதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வழக்கறிஞர் பணியை மட்டும் செய்யல, இது போல சமூகத்தொன்றும் செய்யறோம். பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களுக்கு சட்ட ரீதியான ஆலோசனை கொடுக்கறோம். இங்க மாவட்ட நீதிமன்றத்துல ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் இலவச சட்ட உதவி என்ற ஒரு அமைப்பு இருக்கு, அங்க நாம போய் முறையிடலாம். நாங்களும் அதுக்கு வந்து தடுக்கக்கூடிய அவங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் எழுத்துருவம் எழுதி அது மாவட்ட ஆட்சியருக்கோ இல்ல சமூக ஆர்வலருக்கோ அந்த அதிகாரிகளுக்கோ நாங்க எழுத்துப்பூர்வமா கொடுத்து அந்த பாதிக்கப்பட்ட நபரை அழைச்சும் போய் நாங்க முறையிடுறோம் சார். அவங்களுக்கு நிறைய நிவாரணமும் தீர்வு செய்துகிட்டு இருக்கோம் சார்.
0: இந்து திருமண சட்டம் 1955 இது குறித்து பல்வேறு செய்திகள் சொன்னீங்க. நம்ம இன்னும் பல செய்திகள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம வந்து இத்தோட முடிச்சுக்கிட்டு நம்ம அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ திருமண சட்டம், இஸ்லாமியருக்கான திருமண சட்டம், குழந்தை திருமணத்தை தடுக்கிறதுலையும் வந்து வேற என்னென்னலாம் இது சம்பந்தமாலாம் பார்க்கலாம்.
2: இதுவரை திருமண சட்டங்கள் குறித்து வழக்குரைஞர் பி தாமோதரன் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள்.
3: இன்னும் சில நொடியில் கேட்கலாம் தமிழ் செய்திகள். சென்னை அஞ்சல்

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் தக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்களை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். புதுதில்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவன இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சாரண்டோஸ் தம்மை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியம் இருப்பதாகவும் படைப்பாற்றலுக்கான உலகளாவிய மையமாக திகழ இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறை குறித்து தாங்கள் விவாதித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே இந்தியாவின் ஊடக மற்றும் பொழுதுபோக்கு துறையை உலக அரங்கில் பயன்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாக நெட்ஃபிளிக்ஸ் இந்தியா நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தக மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறியுள்ளார். இந்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்காவின் முன்னணி முதலீட்டு நாடாக இந்தியா இருப்பதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தெலங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமணப் பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக்கொண்டுள்ளார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப் பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்தார். இப்பயணத்தில் பங்கேற்கவுள்ள விண்வெளி வீரர்கள் ரஷ்யாவில் தங்கள் பயிற்சியை நிறைவு செய்துள்ளனர் என்றும், தற்போது பெங்களூருவில் உள்ள விண்வெளி வீரர்கள் பயிற்சி நிலையத்தில் பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி நேற்று மாலை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து

0: பேசினார். அதைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணராவுக்கு பொதுப்பணி, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிட நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவுக்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. நாகாலாந்தில் சுரங்கப்பணிகள் நடைபெறுவதால் அஸ்ஸாமில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது குறித்து நாகாலாந்து அரசு தீவிரமாக கவனத்தில் கொண்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு தெம்ஜன் இன்னா லாங் தெரிவித்துள்ளார். கோஹிமாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாகாலாந்தும் அஸ்ஸாமும் கடும் வானிலையால் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அண்டை மாநிலங்கள் மீது குற்றம் சுமத்துவதற்கு மாறாக பிரச்சினையை களைய ஒத்துழைப்புடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விவகாரம் குறித்து நாகாலாந்து அரசு ஆராய்ந்து வருவதாகவும், ஓக்காவில் இன்று நடைபெறும் அமைச்சரவைக் கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்படும் என்றும் நாகாலாந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஹோர்மோஸ் நீரிணை வழிப்பாதையை மீண்டும் திறக்கவும் போரை முடிவுக்கு கொண்டுவரவும் உதவும் என்று கூறப்படுகிறது. எனினும் ஈரான் துறைமுகங்கள் மீதான முற்றுகையை அமெரிக்கா நீக்கினால் மட்டுமே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோர்மூஸ் நீரிணையை மீண்டும் திறப்பதற்கான ஒப்பந்தம் விரைவில் எட்டப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஜப்பான் நாட்டின் ஹிரோஷிமா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்ட தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இரண்டாம் உலகப் போரின் போது 1945 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இதே நாளில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் ஹிரோஷிமா நகரில் ஆயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்தனர். இந்த துயரமான சம்பவத்தை நினைவுகூரும் வகையில் அங்குள்ள அமைதி பூங்காவில் உயிரிழந்தவர்களுக்கு இன்று காலை அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட தலைவர்கள் அணு ஆயுதங்களை ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். கேரளத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றும் நாளையும் கனமழை தொடர்ந்து பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காசர்கோடு, கண்ணூர், இடுக்கி, எர்ணாகுளம், கோட்டயம், ஆலப்புழா, பத்தனம்திட்டா மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று அம்மையம் கூறியுள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே காக்கநாடு, குமரகோம், ஆலப்புழா உள்ளிட்ட இடங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் 15 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அம்மாநில முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி அறிவுறுத்தியுள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை, மாவட்ட நிர்வாகம் உள்ளிட்டவை அவசர நிலை ஏற்பட்டால் உடனடி மீட்பு நடவடிக்கையில் ஈடுபடுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தராகண்ட் மாநிலத்தில் டேராடூன், சமோலி, பாகேஸ்வர் மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் மற்ற பகுதிகளில் கனமழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்திய அணி இலங்கை, பாகிஸ்தான் மற்றும் வியட்நாம் அணிகளை வென்றது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மொகாலி வெங்கட்ராம் அரையிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 800 மீட்டர் ஓட்டப்பிரிவு தகுதிச் சுற்றில் அவர் 3rd இடம் பிடித்தார்.

0: கொரியன் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்மோல் கர்பு காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 16-21, 21-17, 21-12 என்ற செட் கணக்கில் ஹாங்காங்கின் சின் யாம் ஹாப்பி லோவை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சோனாலி சிங் ரித்திகா தாக்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. முதல் சுற்றில் இந்த இணை 13-21, 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் தென்கொரிய இணையை வென்றது. தேசிய ஜூனியர் ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டியில் ஒடிஷா, பஞ்சாப், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழகத்தின் கோயம்புத்தூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் காலிறுதி ஆட்டங்களில் பஞ்சாப் கர்நாடகாவையும், ஒடிஷா ஹரியானாவையும், ஜார்க்கண்ட் உத்தரப்பிரதேசத்தையும், மத்திய பிரதேசம் தாத்ரா நகர் ஹவேலி டாமன் டையூ அணியையும் வென்றன. இன்று நடைபெறவுள்ள அரையிறுதி ஆட்டங்களில் ஒடிஷா பஞ்சாபையும், ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசத்தையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் திறன்மிக்க படைப்பாற்றல் உள்ளவர்கள் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஓமனுடன் ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான பணிகள் இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக ஈரான் தெரிவித்துள்ளது. உலக செபக் டக்ராவ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ
2: தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026. ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறை, புதுச்சேரி.
3: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
5: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து என்னென்ன உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கணும், தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வேலைக்கு போறாங்க அப்படின்னா அந்த தாய்ப்பாலை வந்து எப்படிலாம் சேமிச்சு வந்து குழந்தைக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். முதலில் வந்து பார்க்க போறது தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து என்னென்ன உணவுலாம் சாப்பிடலாம். நிறைய மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அம்மா வந்து தேங்காய் சாப்பிடக்கூடாது, எலுமிச்சம்பழம் சாப்பிடக்கூடாது, இல்ல காரமாந்து ரொம்ப சாப்பிடக்கூடாது அப்படின்னு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு. வயிறு, யூட்டிரஸ், அதாவது கர்ப்பப்பை, இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது, இது ரெண்டும் வந்து தனித்தனி. சோ நம்ம சாப்பிட போற உணவு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வயிற்றுக்குள்ளதான் போகும், இறைப்பைக்குள்ளதான் போகுமே ஒழிய நம்ம யூட்ரஸ்க்குள்ள ஸ்ட்ரெயிட்டா போகாது. சோ அதனால நம்ம அது ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு, அதனால நம்ம இப்படி சாப்பிடக்கூடாது அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. சோ அந்த மாதிரி என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிடலாம்னு பாத்தீங்கன்னா அனைத்து உணவுகளுமே சாப்பிடலாம், பேலன்ஸ்டு டயட்டா இருக்கணும். அவங்க சாப்பிடுற கலரிஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். யூஸ்வலா சாப்பிடுற கலரிஸ் விட ஒரு நாளைக்கு வந்து ஒரு 550 கலரிஸ் இருந்து 600 கலரி வரைக்கும் அதிகமா சாப்பிடணும். ஏன்னா தாய்ப்பால் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா அதுலயே வந்து நிறைய கலரிஸ் வந்து பேர்ன் ஆகும். சோ அம்மா வந்து நல்லபடியா சாப்பிடணும், பேலன்ஸ் டயட்டா சாப்பிடணும். எல்லாமே சாப்பிடலாம், எஸ்பெஷலி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லையா, முட்டை, மீன், சிக்கன் இதெல்லாம் சாப்பிடலாம். அப்புறம் நம்ம உணவுலயே பாத்தீங்கன்னா சில உணவுகள்லாம் வந்து கேலக்டோகாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் தாய்ப்பால் சுரக்கிறத வந்து நேச்சுரலாவே இன்க்ரீஸ் பண்ணும். பூண்டு, சின்ன சின்ன மீன்கள்லாம் இருக்குல்ல பால் சுரா, இதெல்லாம் வந்து புரதச்சத்து அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் நேச்சுரலாவே வந்து தாய்ப்பாலோட குவாலிட்டியுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சோ என்ன சாப்பாடு சாப்பிடலான்னு பார்த்தா பேலன்ஸ்டு டயட்டா சாப்பிடணும், எல்லா வந்து கலந்த மாதிரி, அதாவது பழம், காய்கறிகள், நான்வெஜ் சாப்பாடு, ரைஸ் எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு சாப்பாடா சாப்பிடணும், கரெக்டான அளவு சாப்பிடணும். இது இல்லாம ஒரு 550 கலரிஸ் அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே சாப்பிடணும். சோ இதான் வந்து தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்கள் வந்து சாப்பிடுறது. சோ குழந்தைக்கு எப்படி போகும்னு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இருந்து ஜீரணமாகி அம்மாவோட ரத்தத்துல வந்து புரத சத்தாவும், கொழுப்பு சத்தாவும், கார்போஹைட்ரேட் சத்தாவும், விட்டமின்ஸ் ஆகும், மினரல்ஸ் ஆகும் தான் அம்மாவோட ரத்தத்துல கலக்கும். அந்த ரத்தத்துல இருந்தா தாய்ப்பால் உற்பத்தி ஆகுது. சோ குழந்தைக்கு வந்து அம்மா சாப்பிடுற சாப்பாடு நேரடியா அப்படியே போயிடாது, அந்த சத்துக்களா மாறி அந்த சத்துக்கள்ல இருந்து தான் வந்து தாய்ப்பால் வந்து உற்பத்தி ஆகுது. சோ நம்ம வந்து ரொம்ப எதுவும் பெருசா அவாய்ட் பண்ண தேவையில்ல, எல்லாமே மாடரேஷன்ல கரெக்டான அளவுல சாப்பிடணும். வேலைக்கு போகும் தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து தாய்ப்பாலை வந்து கொடுக்கணும். சோ வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெட்டர்னிட்டி லீவ் ஒரு 3 இருக்கு, 6 இருக்கு. சோ அவங்க எல்லாம் அதுக்கப்புறமேட்டு ஒரு 6 பிறகோ, சில பேருக்கு வந்து 3 பிறகோ வந்து எப்படி வந்து நம்ம தாய்ப்பாலை வந்து சேமிச்சு கொடுக்கலான்ற டவுட் வரும். தாய்ப்பால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வரைக்கும் நம்ம வந்து வெளியில, அதாவது ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுக்கலாம். வேலைக்கு போற தாய்மார்கள் வந்து ஒரு சுத்தமான பாத்திரத்துல தாய்

0: தாய்ப்பாலை வந்து பீச்சி வச்சுக்கணும். அடுத்த 4 மணி நேரத்திற்குள்ள வந்து குழந்தைக்கு தேவையான தாய்ப்பாலை நேரடியாவே அந்த பீச்சி வச்ச தாய்ப்பாலை சூடு எதுவுமே படுத்தாம அப்படியே வந்து குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம். 4 மணி நேரத்துக்கு மேலேயுமே வந்து தாய்ப்பால் வந்து தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல கீழ்பாட் இருக்கு இல்லையா, அது வந்து 2 டிகிரி செல்சியஸ் வரைக்கும். சோ அதுல வந்து தாய்ப்பாலை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து நம்ம வந்து ஒரு 24 ஹவர்ஸ் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற தாய்ப்பாலை எப்படி நம்ம யூஸ் பண்ணணும்னா, எடுத்து வெளியே வைக்கணும். பாத்திரத்துல ஒரு சூடான தண்ணியில ஒரு கப்ல அந்த தாய்ப்பாலை வச்சு நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா டெம்பரேச்சரை மாத்தலாம். ஜில்லுன்ற இருந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்ம மாத்தணும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்த தாய்ப்பாலை சூடு பண்ணலாம் கூடாது, நேரடியா வந்து சூடு பண்ணக்கூடாது. சோ அந்த டெம்பரேச்சர் மாறி ரூம் டெம்பரேச்சர் வந்துட்ட பிறகு குழந்தைக்கு வந்து ஒரு பாலாடை மூலயமாகவோ இல்லனா வந்து ஒரு ஸ்பூன் மூலயமாகவோ வந்து நம்ம வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பாலை கொடுக்கலாம். இதுவே வந்து நம்ம பாத்தீங்கன்னா டீப் ஃப்ரீசர்ல 3 to 6 months வரைக்குமே வந்து வச்சிருக்கலாம். டீப் ஃப்ரீசர் வந்து மருத்துவமனையெல்லாம் வச்சிருப்பாங்க, தாய்ப்பாலை சேகரிச்சு வச்சிருப்பாங்க. வேலைக்கு போகும் தாய்மார்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 to 12 hours வரைக்கும் தாய்ப்பாலை ஸ்டோர் பண்ணணும். தாய்ப்பாலை எக்காரணத்து கொண்டும் சூடு பண்ண கூடாது. மேலும் தாய்ப்பாலோட சிறப்புகளை பற்றி இன்னொரு நிகழ்ச்சியில பார்க்கலாம். நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் பாலூட்டும் தாய்மார்களுக்கான உணவும் தாய்ப்பால் சேமிப்பும் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள். புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ.
4: ஒவ்வொரு குழந்தையின் வளமான எதிர்காலத்தின் தொடக்கம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு ஊட்டும் தாய்ப்பாலில் இருந்து ஆரம்பமாகிறது. தாய்ப்பால் ஊட்டுவதை ஊக்குவிப்போம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். பொதுநலன் கல்வி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு, மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, புதுச்சேரி. தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆரோக்கியமான எதிர்காலத்தை உறுதி செய்வோம். உலக தாய்ப்பால் வாரம் 2026.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:31:32 ஆகிட்டு இருக்கு. நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். டெய்லியும் எப்படியும் ஒரு சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷினோட ஆரம்பிப்போம். ஏன்னா உற்சாகமாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியாக ஆரம்பிக்கணும், நம்மளுக்கு வந்து மூளைக்கு மார்னிங்கே வந்து ஒரு வைபை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷினோட ஆரம்பிப்போம். அதே மாதிரி இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் கேட்குற கொஷின் என்னென்னா, பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்கள் நம்மளோட ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு நம்மளோட வணக்க மக்களே போஸ்ட் கீழே உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். மார்னிங் ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு அன்னை ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மனுக்கு ஆலய 60வது ஆண்டு ஆடிப்பெருவிழா வசந்த உற்சவத்தில் இன்று காலை 108 சங்கு பூஜை, மாலை யாக பூஜை, ஸ்ரீ கணபதி ஹோமம், ஸ்ரீ லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாஹிதி செய்து அம்மனுக்கு 108 சங்கு அபிஷேகம், மகா தீபாராதனை ஆகியவை நடைபெறும். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாநகர் கீழ்வீதியில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் தீமிதி விழாவில் இன்று அல்லி அர்ஜுனன் கல்யாணம்.

சேவை செய்திகள். புதுச்சேரி ஜவஹர் நகர் அருள்மிகு ஸ்ரீ வலம்புரி செல்வ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன் மற்றும் ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரி அம்மன் அபிராமி உடனுரை. அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயில் ஆடி உற்சவத்தில் இன்று காலை 8 மணிக்கு ஸ்ரீ நல்லாண்ட முத்துமாரி அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனை. சக்தி கரகம் புறப்பாடு. மாலை 3 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெறும். புதுவை சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீ ஆனந்தமுத்துமாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்ம உற்சவ விழாவில் காலை மகா அபிஷேகம், தீபாராதனை. மாலை அம்மனுக்கு ஸ்ரீ சரஸ்வதி அலங்காரத்துடன் மகா தீபாராதனை செய்து திருவீதி உலா நடைபெறும்.

மீண்டும் வணக்க மக்களே, நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நான் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போயிட்டு உங்களுடைய ஆன்சரை வணக்க மக்களே போஸ்டிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 7:46, 8 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் செக்மெண்ட்குள்ள வந்தாச்சு. மத்திய அரசின் NMTC இரும்பு நிறுவனத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டிசைனிங் பிரிவில் மெக்கானிக்கல் 51 பேரும், எலக்ட்ரிக்கலில் 22 பேரும், நிதித்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேரும், கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 4 பேரும், சிவில் டிபார்ட்மெண்ட்டில் 3 பேரும், கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும், HR டிபார்ட்மெண்ட்டில் 3 பேரும், மொத்தம் 102 இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலி இடங்கள் இருக்குது. கல்வி தகுதி BA, BTEC, MBA, MCA, CA போதுமான கல்வி தகுதி கேட்டிருக்காங்க. இதற்கான வயது தகுதி பார்த்தீங்கன்னா 11/8/2026 படி பார்த்தீங்கன்னா 18 முதல் 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, குழு விவாதம் மற்றும் நேர்முக தேர்வு இருக்குது. விண்ணப்பிக்க முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான். விண்ணப்ப கட்டணம் ₹600. SC/ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2026. விவரங்களுக்கு மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா NMDCETR.formflix.org நீங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். மேலும் நிகழ்ச்சிக்குள்ளாக நம்ம வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கேட்ட க்வெஸ்சன் தான், பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கியமான நோக்கம் என்ன? அதாவது பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் உங்களோட ஆன்சரை வணக்க மக்களை போஸ்டிக்கில் கமெண்ட் பண்ணுங்கள்.

நேரம் 7:51 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் தெரிஞ்சுன்னா நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி ஃபேஸ்புக் பேஜில் போய் வணக்கம் மக்களே போஸ்டிக்கில் உங்களோட ஆன்சர்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணுறீங்கன்னு.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நான் கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, பாசிட்டிவ் இன்டைஜினைசேஷன் லிஸ்ட் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? இதற்கான ஆன்சர் என்னன்னா, பாதுகாப்பு உபகரணங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பது தான் ஊக்குவிப்பதன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், முக்கியமான நோக்கமும் அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்பொருட்களாக இருக்கட்டும், இப்போ படிப்படியாக வெளிநாட்டிலிருந்து வாங்கப்படாமல் இந்தியாவிலே முக்கியமான பொருட்களாக டிஃபென்சிவ்க்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் இந்தியாவிலே உற்பத்தி பண்ணி உபயோகப்படுத்துறது தான் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதற்கான கரெக்டான ஆன்சர் சொன்னது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. லோகேஸ்வரி தினேஷாக இருக்கட்டும், கோவிந்தன் பேட்டை வீரமணி பாலன், எருவாஞ்சேரி ஷாகுல் அமீத், தில்லை வில்லாளன் ராஜன், பொன்னியம்மன் வேடு, மன்னை கணேசன், செந்தில், மதுரை சோ சண்முக சுந்தரம், கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன், பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பட்டாளம் அப்துல் ஜலீல், கருப்பண்ணன் ரங்கசாமி, அரியலூர் வீரதுரை, புவனகிரி சுமதி பாபு, பெரியவளையம் கி ரவிச்சந்திரன், விஜயராகவன், தனுஷ் மற்றும் ஆண்டனி ராஜ். இத்தனை பேர் சூப்பராக கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் சொன்ன அனைவருக்கும் எஃப்எம் ரெயின்போவின் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்புறேன். கிளம்ப போகுது வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ்.

0: நிறமேட்டுமனை தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேணி பழனி. பணக்கொள்கை குழுவின் முடிவுகளின்படி ரிசர்வ் வங்கி இதர வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்கள் மீதான ரெப்போ வட்டி விகிதம் மாற்றப்படாமல் தற்போதுள்ள அதே அளவில் 5.25% மீண்டும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, கால்நடைத்துறை, வனத்துறை, மின்துறை, உயர்கல்வி உட்பட கல்வித்துறை மற்றும் சட்டத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி கன்னியக்கோவில் மன்னாதீஸ்வரர் கோவில் தீமிதி திருவிழா நாளை நடைபெறவுள்ளது. பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி புதுச்சேரி கடலூர் சாலையில் தவளக்குப்பம் மற்றும் கன்னிக்கோயில் இடையே மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரை போக்குவரத்து மாற்றுப்பாதையில் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக புதுச்சேரி போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூர் நோக்கி வரும் கனரக வாகனங்கள் தவளக்குப்பம் சந்திப்பில் திரும்பி அபிஷேகப்பாக்கம் தேடுவார் நத்தம் வழியாக விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் செல்ல வேண்டும் என்றும், கடலூரில் இருந்து புதுச்சேரி நோக்கி வரும் அனைத்து வாகனங்களும் கன்னியக்கோயில் சந்திப்பில் திரும்பி விழுப்புரம் நாகப்பட்டினம் தேசிய நெடுஞ்சாலையில் சென்று தேடுவார் நத்தம் அபிஷேகப்பாக்கம் தவளக்குப்பம் சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பாகூர் துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை தவளக்குப்பம் சந்திப்பு முதல் கொருக்கமேடு சந்திப்பு வரை ECR, MM நகர், தவளக்குப்பம், கொருக்கமேடு, காசான் திட்டு மற்றும் ஆண்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு. வணக்கம்.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எஸ் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான காலை வணக்கம். நம்ம புதுவை நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்றைக்கி எந்த ஆர்ஜே எந்த ஊர்லேருந்து பேச போகிறாங்க, ஸோ அந்த ஊரை பற்றி என்னென்னா நம்ம கூட வந்து ஷேர் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியில இன்று நான் உங்களுடன் ஆர்ஜே ரத்னா. எங்க இருந்து அப்படின்னா, நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஏம்பலம் பகுதியில இருந்துதான் இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா போகுது. இந்த ஏம்பலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நம்ம புதுச்சேரியில ஒரு உள்ளடங்குல ஒரு பகுதி, ரொம்ப ஃபேமஸான ஒரு பகுதியும் கூட. ஏம்பலம் தொகுதி நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பெரிய தொகுதி அப்படின்னும் சொல்லலாம் இல்லையா. ஸோ ஏம்பலம் அப்படின்னுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க விவசாயம் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வீட்டுக்கு வீடு மாடு வச்சு பால் பண்ணை வந்து பிஸ்னஸாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு களிமண் நிறைந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதால இங்கே வந்து

0: பாத்தீங்க அப்படின்னா கிழங்கு வகைகள், வேர்க்கடலை, ஸோ இந்த மாதிரியான பயிர் வகைகள்லாம் அறுவடை பண்ற ஒரு பகுதியாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய சித்தர்கள் இருந்த ஒரு பகுதியாகவும் இயன்றத சொல்றாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் கார்த்திகா.
0: கார்த்திகா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்க. உங்களுடைய பூர்வீகம் வந்து ஏம்பலம் தான் இல்லையா?
1: ஆமா.
0: ஏம்பலம் எந்த அளவுக்கு பிடிக்கும் கார்த்திகா?
1: ஏம்பலம் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா வேற எங்கேயும் இல்ல, எப்ப எங்க போகணும்னு நினைச்சாலும் இங்கே வயல் கோவில் அதுக்கு அப்படி போயிட்டு வந்துட்டு
0: அப்படின்னா டைம் போறதே தெரியாது. அந்த அளவுக்கு பிஸியாவும் இருக்கும், டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அந்த வயல்வெளிகள் சோ இந்த மாதிரியான இடங்களும் இருக்கும் இல்லையா? வேற என்ன ஏம்பலத்துல ரொம்ப பிடிக்கும் கார்த்திகா?
1: கோவில்.
0: இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோவில்கள் இருக்கு. வெளியூர்கள்ல இருந்து ஸ்டேட் அதர் ஸ்டேட்ல இருந்தெல்லாம் கூட இங்க ஏம்பலத்தை நோக்கி இங்க வந்து வராங்க. ஒரு சித்தர் கோவில் ரொம்ப புகழ்பெற்ற கோவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால. எந்த நாட்கள் இங்க வந்து ரொம்ப விசேஷமா இருக்கும் ஏம்பலம்?
1: திங்கட்கிழமையில ரொம்ப விசேஷமா இருக்கும். எல்லா நாளுமே விசேஷம்தான், ஆனா திங்கட்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும் கோவில்.
0: இந்த ஏம்பலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க பக்கத்துல தென்னம்பாக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு. இப்போ இங்க வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இந்த ஊரு
1: நடந்து போற அளவுதான் இருக்கும். ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல, சும்மா அப்படியே நடந்து போகலாம்.
0: நீங்க போயிட்டு வருவீங்களா அடிக்கடிக்கு?
1: ஆஹ், நான் நடந்து போயிட்டு வருவேன்.
0: சரி, இந்த ஏம்பலத்துல பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான பயிர்கள் எல்லாம் விவசாயம் பண்ண?
1: நெல் விவசாயம் பண்றாங்க, கரும்பு, வாழை, வேர்க்கடலை, கத்திரிக்காய், நிறைய விவசாயம் பண்றாங்க.
0: இந்த விவசாயம் பண்ற பொருட்கள் எந்தெந்த ஊர்களுக்கு எல்லாம் நீங்க வந்து அனுப்புறாங்க?
1: இது தெரியலீங்களே, எங்கெங்க அனுப்புறாங்கன்னு தெரியல. விவசாயம் முடிச்சுட்டு முன்னேற்ற வரைக்கும் தான் நாங்க பாத்துட்டு இருப்போம், அதுக்கப்புறம் எங்க அனுப்புறாங்கன்னு தெரியல.
0: பாக்குறீங்க, பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிட்டில இருக்கவங்களா காலையில எழுந்தோடனே ஒரு பால் பாக்கெட் வாங்கி டீ போடுற மாதிரி பழக்க வழக்கங்கள் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துட்டு போயிட்டு பால் வாங்கி.
1: ஆமா, இங்கேயே பால் கறப்பாங்க, அதனால விடிய காலையில அங்கேயே போய் வாங்கிக்கலாம். ஆமா,
0: வெளியில போயிட்டு பால் பாக்கெட் வாங்க வேண்டாம், காலையிலயும் சாயங்காலமும் இங்கே வாங்கிக்கலாம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க கார்த்திகா?
1: நான் ஓடி டெக்னீஷியன் படிச்சிருக்கேன். கொஞ்சம் போரா தான் இருந்தது, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப சும்மா தான் இருக்கேன். அதான் இருக்கீங்க, வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு, வயல் வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு.
0: ஆமா, சரி, ஓடி டெக்னீஷியன் படிச்சிருக்கீங்க, உங்க காலேஜ் எல்லாம் எப்படி? பசங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து உங்க ஊர்ல சுத்தி காட்டிட்டு?
1: ஆ, நிறைய தடவை வெளியில போய் போய் வந்துருக்கோம்.
0: இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வயல் சார்ந்த ஒரு பகுதி அப்படிங்கறதாலேயே சம்மர் வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஏன்னா வயல் இருக்கு, பச்சை பசேன்னு இருக்கு அப்படிங்கறதால. சோ எந்த சீசன் வந்து பிடிக்கும் உங்களுக்கு?
1: எனக்கு பனி நாள் தான் பிடிக்கும்.
0: இருக்கும் காலையிலே வயல் பார்த்து
1: அழகா இருக்கும்.
0: காலையில பாக்குறதுக்கு அப்படியே பனி படகுத இருக்கிறது வந்து நல்லா இருக்கும். திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கும் கார்த்திகா அந்த ஊர்ல?
1: திருவிழாக்கள்லாம் வாசல்ல வெளியிலே வர முடியாது, அவ்வளவு கும்பலா இருப்பாங்க, ஜன நெரிசலா இருக்கும், ஜாலியா இருக்கும்.
0: ஜாலியா இருக்கும். ஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் எப்படி இருக்கும்?
1: ஆஹ், நல்லா இருக்கும். மாடு விரட்டு எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாரும் வீட்லயும்
0: பாரம்பரியமா அதை கடைபிடிக்கிறது.
1: ஆமா, நல்லா இருக்கும்.
0: காலையிலேயே சூரிய பொங்கல் வைக்கிறது, எல்லாரும் வீட்டு வாசலையும் கோலம், அழகா இருக்கும் பார்க்கவே. சரி, நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டு ஐயோ நம்ம ஊரை மிஸ் பண்றோமே இந்த டைம்ல அப்படின்னு நினைச்சா ஊரே?
1: திருவண்ணாமலை.
0: போயிட்டு ஊரை பத்தி யோசனை வந்தது உங்களுக்கு?
1: ஆமா, அங்க மலை இருக்குல்ல, அங்க பாக்கும்போது நம்ம ஊரே நல்லாதான் இருக்கு அப்படின்னு.
0: ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா உங்க ஊர் அதாவது இந்த ஏம்பலம் பகுதிய ஒரு பயணம் பண்ணி வரும் அப்படின்னா ஒரு டூ வீலர்லயோ இல்ல கார்லயோ பயணம் பண்ணி வர்றதை விட இந்த பஸ் டிராவல் வந்து பர்டிகுலரா நல்லா இருக்கும். நீங்கலாம்
1: பஸ்ல வர்றது நல்லா இருக்கும், சுத்தி பார்த்துட்டே வரலாம்.
0: அந்த டைம் ஐயோ வந்துடுச்சு அவரு அப்படிங்கிற மாதிரி இவர் ஃபீல் கொடுக்கும்.
1: ஆமா,
0: சூப்பரா பேசுறீங்க. சொல்லுங்க, உங்களை வேற என்னென்ன எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல் ஏம்பலத்துல என்ன பிடிக்கும் உங்களுக்கு பர்டிகுலரா?
1: எனக்கு இங்க கோவில் தான் பிடிக்கும், அதோட வயல்வெளி, காலையிலே மோட்டரு.
0: நம்ம வந்து எப்படி கேட்டாலுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த கோவில் வயல்வெளி இப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படின்னு. உங்களுடைய காலேஜ் லைஃப் கொள்ளிவிடலாம் எப்படி? காலேஜ் லைஃப் பிடிக்குமா, ஸ்கூல் லைஃப் பிடிக்குமா?
1: ஸ்கூல் லைஃப் தான் பிடிக்கும்.
0: ஸ்கூல் லைஃப் தான் பிடிக்கும். ஏன் காலேஜ் பிடிக்காதா?
1: காலேஜ் முடிச்சோடனே அவங்கவுங்க அப்படியே போய் பிரிஞ்சு போயிட்டா, ஆனா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்னமும் லைஃப்ல இருக்கும்.
0: இங்க நிறைய சித்தர்கள் கோயில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே
1: இருக்கு, இங்க நிறைய சித்தர் கோயில் இருக்கு. ஏம்ல

0: ஒரு பெரிய சித்தர் கோயில் இருக்கு, அதுதான் இப்ப ஃபேமஸா இருக்கு. நிறைய விஷயங்களை சாத்தியா நம்ம கூட வந்து ஷேர் பண்ணாங்க, நம்மளும் இன்னமும் தெரிஞ்சுக்கலாம் ஏம்பலத்தை பத்தி. நின்னே தொடர்ந்து இணைஞ்சிருங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் சேகோலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
5: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
6: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.

0: position as global hub for content creation. Government extends 10 years of Cabinet Secretary T.V. Somanathan and Union Home Secretary Govind Mohan by 1 year. Students intensify their protest over irregularities in recruitment exams in Jharkhand. Uttarakhand government puts agencies on high alert following warning of heavy rain in the state. New Delhi urges Colombo to cooperate in early release of Indian fishermen detained by Sri Lankan authorities. And India safely moves 60 ships through Strait of Hormuz during Gulf crisis. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 8:30.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஒன்ஸ் அகெயின் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம ஆர்ஜே ரத்னா ஏம்பலம் இந்த இடத்துல இருந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் வந்து அங்கே அந்த ஊரை பற்றி என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்றத நம்ம அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சி புதுச்சேரி ஏம்பலத்துல இருந்து ரொம்ப சூப்பர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. சோ ஏம்பலத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு காலத்துல ஏகாம்பலம் அப்படின்னு தான் அழைக்கப்பட்டுச்சு. அப்படியே பேர் மருவி இன்று வந்து பழக்க ஒழுக்கத்துல ஏம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்த பேர் கூட நல்லா தானே இருக்கு. சோ இங்க ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கக்கூடிய ஏம்பலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப விவசாயம் நிறைந்த ஒரு பகுதி. ஒரு காலம் காலமாவே இந்த இடம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அத இன்னும் இன்று வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க. நிறைய தோப்பு துறவுகள் எல்லாம் இருந்த இடம் அப்படின்னு சொல்றாங்க ஏம்பலத்து. சோ இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, நம்ம பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் வந்து அபி.
4: அபி, எப்படி இருக்கீங்க அபி?
5: நல்லா இருக்கேன்.
4: உங்களுடைய பூர்வீகம் ஏம்பலம் தான் இல்லையா?
5: ஆமா.
4: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அபி?
5: நான் வீட்டுல டைலரிங் பண்ணிட்டு
4: இருக்கேன். டைலரிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கு இருக்கிற ஒரு பாத்தீங்க அப்படின்னா ட்ரெண்டா வந்து டைலரிங் தான் போயிட்டு இருக்கு இல்லையா. என்னென்னவோ இப்போ என்னென்னவோ மாடல் வந்து டைலரிங்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ டைலரிங் பயங்கர இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு.
5: ஆமா, ரொம்ப பிடிக்கும். அதனால இன்ட்ரெஸ்ட் எடுத்து
4: கத்துக்கிறீங்க டைலரிங்?
5: நான் வந்து 12th படிக்கும் போது லீவ்ல போய் கத்துக்கிட்டேன். இப்போ ஒரு 6 to 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு.
4: ஒரு பிளவுஸ் வந்து கட் பண்ணி தைக்கணும் அப்படின்னா எவ்வளவு டைம் உங்களுக்கு வந்து எடுக்குறீங்க?
5: நான் 1 மணி நேரத்துல கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவேன்.
4: 1 மணி நேரத்துலயே முடிச்சிருவீங்களா? ஓ, பவர் மிஷினா இல்ல நீங்க பவரா?
5: இல்ல இல்ல, பவர் மிஷின் தான்.
4: பவர் மிஷின் வச்சுட்டு 1 hourல வந்து கட் பண்ணி தச்சிருவாங்க. ரொம்ப ஃபேமஸான டைலர்னு நினைக்கிறேன் ஏம்பலத்துல அபி வந்து. என்ன அந்த பிளவுஸ் எல்லா கேர்ள்ஸுக்குமே வந்து பிடிக்கிறது பிளவுஸ் கரெக்டா அமையணும்ப்பா. நல்ல டைலரே கிடைக்கல எனக்கு அப்படிங்கிறதுதான் எல்லா லேடிஸ்க்கும் புலம்பலாவே இருக்கு. ஸோ நிறைய பிளவுஸ் வந்து மாடல் இருக்கு. பிரின்சஸ் கட் இருக்கு, பட்டி வச்சு தைக்கிறது இருக்கு, ரெக்லாங் பிளவுஸ் இருக்கு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கியா. ஸோ எது வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா?
5: பிரின்சஸ் கட் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், ஆனா போட்டாலும் அழகா தெரியும்.
4: அது வந்து நிறைய பேருக்கு அது செட் ஆகும்.
5: சில பேருக்கு வந்து அது கம்ஃபர்டபுளா இருக்காது, சில பேர் வந்து நார்மல் பிளவுஸ் தான் லைக் பண்ணுவாங்க.
4: எல்லாருக்குமே பொருத்தமான ஒரு பிளவுஸ் அப்படின்னா எந்த பிளவுஸ்?
5: பட்டி பிளவுஸ் தான் எல்லாருக்குமே பொருத்தமான பிளவுஸ்.
4: எந்த நாள்ல நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க?
5: ஃபெஸ்டிவல் டைம்னா பிஸி ஆயிடுவோம்.
4: பிஸி ஆயிடுவீங்க. ஐயோ, 1 hour பத்தலையே எனக்கு ஒரு பிளவுஸுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடும்.
5: ஆமா.
4: பிளவுஸ் மட்டும் தானா இல்ல வேற என்னென்ன ட்ரெஸ் எல்லாம் நீங்க ஸ்டிச் பண்ணுவீங்க?
5: ஆரி ஒர்க் எல்லாமே பண்ணுவோம்.
4: பிளவுஸ் தச்சு ஆரி ஒர்க்கும் நீங்களே போட்டுருவீங்க?
5: ஆமா.
4: வேற என்ன திறமைகள்லாம் உங்களுக்கு கிட்ட இருக்கு? பாத்தீங்கன்னா பயங்கர குச்சுட்டியா ரொம்ப குட்டியா இருக்காங்க, ஆனா பயங்கரமான திறமைகள்லாம் உங்களுக்குள்ள வந்துட்டு இருக்கு. வேற என்னென்னலாம் பண்ணுவீங்க?
5: ஆரி ஒர்க் பண்ணுவேன், மெஹந்தி போடுவேன், ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன், மேக்கப் பண்ணுவேன். கத்துக்கிறேன்.

0: அப்பா கேக்க கேக்க அவங்க கிட்ட இருந்து புதையல் மாதிரி வந்துட்டு இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க அபி?
1: நான் எம்ஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன்.
0: என்ன காலேஜ் லைஃப் எப்படி இருந்தது?
1: ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் எது பிடிக்குமோ அதை எடுக்கலாம் அப்படின்ட்டு நான் டைலரிங் பிக் பண்ணிட்டேன்.
0: ஏ படிக்கிறதுக்குள்ள அந்த அதாவது ஒரு ஜூனியரா நீங்க போய் ஜாயின் பண்ணிருப்பீங்க. நீங்க வேற பாக்கிறதுக்கு ரொம்ப குட்டியா இருக்கீங்க. எப்படி ஃபேஸ் பண்ணீங்க காலேஜ் லைஃப், அந்த ஜூனியர் லைஃப் எல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க?
1: அப்படியே படிக்கும்போது இருக்கிற இடமே தெரியாது. நான் கிளாஸ்க்கு மட்டும் எழுந்திரிச்சு வெளிலே வர மாட்டேன். அப்ப எம்ஏ சேர்ந்ததுக்கு அப்புறம்னா கொஞ்சம் வெளியில போறது அந்த மாதிரிலாம் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்.
0: தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய அனுபவங்கள்லாம் வந்துச்சு காலேஜ் லைஃப். எப்படி

0: காலேஜ் லைஃப் அந்த ஜூனியர் லைஃப்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணேன். நான் பிஏ படிக்கும்போது இருக்கிற இடமே தெரியாது, நான் கிளாஸ்க்கு மட்டும் எழுந்திரிச்சு வெளிலே வர மாட்டேன். அப்போ எம்ஏ சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் வெளியில போறது அந்த மாதிரிலாம் நல்லா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன்.
1: தெரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய அனுபவங்கள்லாம் வந்துச்சு காலேஜ் லைஃப். எப்படி இன்னமும் அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவங்கெல்லாம் அப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருக்காங்களா?
0: ஆமா, ஏதோ ஃபங்க்ஷன் தான் மறுபடியும் போய் நாங்கள் குரூப்பா ஜாயின் ஆகி செமையா என்ஜாய்
1: பண்ணுவோம். என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, நீங்க வந்து ஸ்டார்டிங்ல போயிட்டு ஒரு டைலரிங்ல கத்துக்கக்குள்ள என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது? ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு அந்த கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த ஆர்வம் வந்து இருக்க மாட்டேங்குது. எந்த அளவுக்கு டைலரிங் ஒரு பெனிஃபிட்டா, ஒரு ஹோம் மேக்கரா இருக்கட்டும் சரி, பெண்களுக்கு இந்த டைலரிங் வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான ஒரு தொழிலா இருக்கு?
0: நம்ம எங்கேயோ போய் ஒருத்தவங்க கிட்ட வேலை செய்யறதை விட நம்ம கிட்ட ஒரு தொழில் இருந்ததுன்னா நம்ம சம்பாதிக்கலாம். ஆனா டைலரிங் ரொம்ப பெஸ்ட். சில பேரால எங்கேயும் கல்யாணம் ஆயிட்டா வேலைக்கெல்லாம் போக முடியாது. அவங்க வீட்டுல இருந்துட்டு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
1: வீட்டு வேலையும் பார்த்த மாதிரி இருக்கும், நம்ம
0: பண்ண மாதிரி இருக்கும்.
1: டைலரிங் வந்து ஒரு ஸ்டார்டிங்ல ஒரு கத்துக்கணும்னு ஆரம்பிச்சது, இன்னைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு வந்து ஒரு தொழிலாவே மாறி இருக்கு இல்லைங்களா? பயங்கரமா புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தீபாவளிலாம் வந்து அபிய வந்து கையிலே பிடிக்க முடியாது, ரொம்ப பிஸிப்பா நான் யாரையும் பார்க்க கூட எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இங்க வந்து திருவிழாக்கள்லாம் எப்படி இருக்கும் அபி?
0: இங்க வந்து சித்திரை ஒண்ணுன்னா அழகர் கோயில்ல கிராண்டா திருவிழா நடக்கும். ஒரு வாரம் ஃபுல்லா,
1: ஒரு வாரம் ஃபுல்லா நடக்கும். சரி, ஒண்ணுக்கு வந்து நம்ம எல்லாரும் கிளம்பி வந்து இங்க வந்து லயம்பலத்துக்கு வந்தா நம்ம வந்து அபி வந்து நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு போக
0: கண்டிப்பா.
1: சூப்பர். வேற என்ன ரொம்ப பிடிக்கும் அபிக்கு?
0: இங்க கோயில் தான் பிடிக்கும்.
1: பாத்தீங்க அப்படின்னா நான் வந்த உடனே எனக்கு வந்து இங்க ஒரு பச்சை பசேன்னு ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி அப்படிங்கிறதால இந்த ஊர் எனக்கு பர்டிகுலரா ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கர கிளைமேட்டாவும் இருக்கு, அந்த ஊருக்கு ஏத்த மாதிரி ஒரு கிளைமேட்டா இந்த இடம் இருக்கு.
0: பார்க்கவே அழகா இருக்கும். நமக்கு அங்க போனாலே அங்க இருந்து வெளியில வர மனசு வராது. ஆமா, அவ்வளவு அழகா இருக்கும். பச்சை பச்சை இருக்குமே.
1: நான் வந்து என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு வரவங்க பஸ் டிராவல் பண்ணிவாங்க, பாக்கிறதுக்கு ரொம்ப
0: ரொம்ப நல்லா இருக்கும். வண்டி எல்லாம் வந்தீங்கன்னா தெரியாது, பஸ் வந்தீங்கன்னா தான் அழகா இருக்கும்.
1: சரி, சூப்பர் சூப்பரா பேசுறாங்க, நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணாங்க அப்படின்னு இருக்கு. தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow புதுவை 102.8 இது நம்ம புதுவை.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம புதுவை நிகழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜே ரத்னா ஏம்பலம் அந்த பகுதியில இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தொடர்ந்து நம்ம பேசலாம்.
3: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ 102.8. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. புதுச்சேரி ஏகாம்பலம், எனக்கு கூட ஏகாம்பலம் பேர் ஓரளவுக்கு பிடிச்சிருக்குங்க. அந்த பேரே சொல்லலாமா? ஏகாம்பலம், ஏம்பலம் சொல்லக்கூடிய ஏகாம்பலம் ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா. ஏகாம்பலம் ஒரு அழகிய ஊரா வந்து திகழ்ந்துட்டு சுத்தி பாத்தீங்க அப்படின்னா, நெட்டப்பாக்கம் வந்து ஒரு பெரிய பகுதியா ஏம்பலத்து பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா நல்லா தூர் இருக்கு. அப்புறம் தென்னம்பாக்கம் இதை சுத்தி சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் இருக்கு. இப்போ இங்க ஒருத்தவங்க இருக்காங்க, பேசலாம். வடக்கு மங்க பேசலு.
4: என் பேர் சங்கீதா.
3: சங்கீதா, எப்படி இருக்கீங்க? சங்கீதா
4: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி?
3: ரொம்ப சூப்பரா இருக்கேன். சோ உங்களுடைய சொந்த ஊர் இதுதான்?
4: இல்ல, நான் கல்யாணம் பண்ண வந்த ஊர் 2 வருஷம் ஆகுது. என் ஊர் கடலூர்.
3: கடலூர்ல இருந்து வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? சோ கடலூர் அண்ட் ஏம்பலம்
4: நல்லாதான் இருக்கு. எனக்கு நல்லாதான் இருக்கு.
3: ஒரு வித்தியாசமும் தெரியலையா உங்களுக்கு?
4: வித்தியாசம் எல்லாம் நிறைய இருக்கு. அங்க நான் கிராமம், கொஞ்சம் கடலாம் பக்கத்துல இருக்கு, எல்லாமே கொஞ்சம் வசதியா இருக்கு.
3: பாண்டிச்சேரியில ஏம்பலம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிராமம் சாயல்ல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஆனா இருந்தாலும் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு கிராமம் அப்படின்னு சொல்ல முடியாது. நல்ல ஒரு வளர்ந்த ஒரு பகுதியாவதான் வந்து ஏம்பலம் இருக்கு இல்லையா. ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த 2 வருஷத்துல நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்றீங்க இந்த ஊரு?
4: நல்லா இருக்கு, எங்க ஊரோட கொஞ்சம் பிடிச்சிருக்கு.
3: அப்பா சங்கீதா தான் பாத்தீங்க அப்படின்னா உண்மையா சொல்லிருக்காங்க. யாரு கேட்டாலும் எங்க ஊர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா சங்கீதா வந்த ஊர் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கக்குள்ள எங்களுக்கும் கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன படிச்சிருக்கீங்க சங்கீதா?
4: நான் எம்காம் முடிச்சிருக்கேன்.
3: எம்காம் முடிச்சிருக்கீங்க, எப்படி இருந்துச்சு காலேஜ் லைஃப்?
4: நல்லதான். மிஸ் பண்றேன் ரொம்ப.
3: ரொம்ப மிஸ் பண்றீங்களா? மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு 1 month நீங்க வந்து காலேஜ் போகணும், அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டினியூ ஆகணும், கிளாஸ் எல்லாம் நடக்க கூடாது, ஆனா நிறைய என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணு?
4: கண்டிப்பா போவேன். குழந்தை இருக்கு, இருந்தாலே

0: கண்டிப்பா கண்டிப்பா அந்த 1 month போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இங்க இருக்கிற பாத்தீங்க அப்படின்னா அழகர் கோவில் ரொம்ப ஃபேமஸ்.
1: மாசத்துல ஒரு வாட்டி அந்த மாதிரி போவேன். போன வாரம் கூட போயிட்டுதான்
0: வந்தேன். ரொம்ப பச்சை பசேர்னு இருக்கு உங்க ஊரு பாக்கிறதுக்கு. உங்க உங்க கடலூர்ல இருந்து யாரையா கூட்டு வந்து எங்க ஊரை பாருங்க அப்படின்னு காட்டுற மாதிரி போகணுமா? உங்க
1: எங்க அம்மா தான் அப்பப்ப வருவாங்க, அவங்களும் சொல்லுவாங்க ஊர் நல்லா இருக்கு.
0: தேசிய தொடர்ந்து எடுத்துருங்க. எஃப்எம் ரைம்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகை

0: நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: எஸ், வெல்கம் பேக் டு த ஷோ. டைம் கரெக்டாக 8:50 ஆயிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுருக்கீங்க. நம்ம புதுவை நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட ஷோவுடைய எண்டில் இருக்கோம். இப்போ நம்ம ஆர்ஜி ரத்னா என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: பேக் டு த ஷோ நம்ம புதுவை நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு இல்லையா. ஸோ எப்படி இந்த நேரம் போஸ்ட்லேயே தெரியல, சூப்பராக போச்சு. ஸோ மரக்மலை அடிகள் அரசு பள்ளி வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பழமையான ஃபேமஸான ஒரு அரசு பள்ளியாக இங்கே வந்து சேர்ந்தது. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்விக்காகவே பல தூரம் வந்து, அதாவது ரொம்ப தூரம் வந்து பயணம் பண்ணி, நடைப்பயணமாக இருக்கட்டும் சரி, இல்லைன்னா அந்த மாட்டு வண்டி இருக்கையா, ஸோ இதனாலாம் வந்து பயணம் பண்ணி போயிட்டு கல்வி கற்ற இந்த மக்களுக்கு இந்த பள்ளி வந்து ஒரு சிறப்பான ஒரு இதுவாக வந்து விளங்கியிருக்கு. ஸோ ரொம்ப பழமையான பள்ளி, நிறைய பேர் வந்து இந்த பள்ளியில் படித்து பெரியவருங்க, பெரிய தலைவர்களாகவும் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏகாம்பலம், ஒரு காலத்தில் ஏகாம்பலம் அழைக்கப்பட்ட ஏம்பலம் இன்று பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேமஸான, புதுச்சேரியில் ஒரு ஃபேமஸான ஒரு பகுதியாகவும் ஏம்பலம் இருக்கு. இங்க இருக்கிறவங்க பாத்தீங்க அப்படின்னா வெளியில போயிட்டு வேலை செஞ்சாலும் வீட்டுல வந்து நாட்டு பயிர்கள்லாம் சாகுபடி பண்ணி அதையும் வந்து ஒரு விற்பனையா செய்யறாங்க. வீட்டுக்கு வீடு மாடு வச்சு அதை எடுத்துன்னு போயிட்டு பண்ணையில கொடுத்து அதையும் ஒரு பிசினஸாவும் பாக்குறாங்க. ஸோ யாருமே சும்மா இல்லை, எல்லாருமே ஒரு சிறு சிறு தொழில்கள்லாம் இங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நேர்லே மீண்டும் ஒரு அழகிய தருணத்தில் இசையோடு உங்களை சந்திக்கும் வரை இசையுடன் பாய்ஸ் ரத்னா.
1: தேங்க்யூ ரத்னா.

0: நேரம் 8:55, 3 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது
1: முகத்தில்
2: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒருத்தன் எப்படி நடந்துக்கிறாங்கிறத வச்சு தான் அந்த ஆள் எப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணுறோம். ஆளுமைன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு வந்து சூழ்நிலைகளை ஆளுகின்ற தன்மை அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் ஒரு உளவியல் நிபுணர். சரி, ஒரு மனிதனுடைய ஆளுமையை உருவாக்குகிற விஷயங்கள் என்னென்ன? பிறப்பு, வளர்க்கப்பட்ட விதம், படிப்பு, நண்பர்கள், சமுதாயம், இப்படி நிறைய உண்டு. ஆளுமையின் அடிப்படையில் சில மனநோய்கள் உண்டாகுது. அதெல்லாம் என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம கூட இருக்கிறவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ஃப்ரெனாய்டு ஆளுமை அப்படின்னு ஒன்று. இந்த கோளாறு உள்ளவங்க எப்படி இருப்பாங்க தெரியுமா? அதிக உணர்ச்சி, சந்தேகம், பொறாமை இதெல்லாம் அதிகமாக இருக்கும். வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களோட இணக்கமான உறவு இருக்காது. அவங்க செய்கிற தப்புக்கெல்லாம் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு ரகம். அடுத்தது வந்து ஸ்கிசாய்டு ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோளாறு உள்ளவங்க அடுத்தவங்களோட பழக கூச்சப்படுவாங்க. சின்ன வயசுலேயே இது ஆரம்பமாயிடுது. பகல் கனவுலேயே சஞ்சரிப்பாங்க. அவங்களுடைய விரோதம், கோபம் இதை கூட வெளியில் காட்டிக்க முடியாமல் இருப்பாங்க. இவங்களுக்கு அகமுகம், பிரச்சனைகள்லேருந்து ஒதுங்கி எதுலேயும் ஈடுபாடு இல்லாதவங்களாக இருப்பாங்க. இப்படி ஒரு ரகம். அடுத்தது சைக்ளோதமிக் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா உணர்ச்சிகளில் ஏற்றத்தாழ்வு அதிகமாக இருக்குமா. சில சமயம் பார்த்தா மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சில சமயம் சோகமாக உட்காந்துருப்பாங்க. அவங்க மனநிலைக்கு தகுந்த மாதிரி சமூக நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக்குவாங்க. இன்னொரு வகை என்னென்னா எண்ண பீடிகை ஆளுமை அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. இவங்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கணும் எல்லாம். சட்டத்திட்டம் இதுலேயும் ஒரு ஒழுங்குமுறை, இப்படி எதிர்பார்க்குற மனோபாவம். இவங்க எதிர்பார்ப்புக்கும் வரன்முறைக்கும் மற்றவங்க கட்டுப்படணும்னு நினைப்பாங்க. இந்த நிலைமை நீடித்தா என்ன ஆகும் தெரியுமா? அலைக்கழிக்கிற எண்ணங்கள் திரும்ப திரும்ப ஒரே செயலை செய்ய தூண்டுற மனத்தளர்ச்சிக்கு ஆளாயிடுறாங்க. அடுத்தது ஹிஸ்டீரியா ஆளுமை. சின்ன விஷயத்தையெல்லாம் பெருசுப்படுத்தி நாடகமாக்குற நடிகர்கள் இவங்க. உணர்ச்சி அதிகம் உள்ளவங்க. இவங்க மன எழுச்சியில் பக்குவமின்மை, குழந்தைத்தனம், முதிர்ச்சியின்மை எல்லாம் இருக்கும். தன்னலம் மிக்க குணம், பிறர் வந்து தன்னை மட்டுமே கவனிக்கணும்னு நினச்சி செயல்படுறது, இதெல்லாம் இவங்க அடையாளம். அடுத்த ரகம் எப்படின்னா வளர்ச்சியற்ற ஆளுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்களோட இணங்கி போக முடியாதவங்க. அறிவு, மன எழுச்சி, சமூக உறவு இதில் எல்லாம் போதுமான வளர்ச்சியையும் நிறைவையும் பெற முடியாதவங்க. இவங்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. பிச்சைக்காரங்க, குற்றவாளிகள் இவங்ககிட்டலாம் இது மாதிரியான ஆளுமை அதிகமாக இருக்குமா. அடுத்தது என்னென்னா சோர்வுடைய ஆளுமை. எதுலேயும் உற்சாகம் இல்லாமல் சோர்ந்து போயிருப்பாங்க. அதுக்கெல்லாம் நமக்கு வலிமை இல்லைப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி அடையிறது, வாழ்வின் சுவையை வந்து அனுபவிக்க முடியாதவங்க. இன்னொரு ரகம், இது வந்து கொதித்தெழும் ஆளுமைங்கிறாங்க. எதுக்கெடுத்தாலும் ஆத்திரம், குரோதம், வன் செயல் இதிலெல்லாம் ஈடுபாடு, இப்படி உள்ளவங்க. நத்தை வகை ஆளுமை அப்படின்னு ஒன்று. அடுத்தவங்க மேலே விரோதம் இருக்கும், அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும், ஆனால் அதை அப்படியே வெளியில் காட்டாமல் அதே சமயம் அமைதியான முறையில் வெறுப்பை வெளிக்காட்டுற ரகம். இவங்கள்லாம் பேசாமல் கம்முன்னு இருந்துக்கிட்டே நினச்சதை நிறைவேற்றிக்கிடுவாங்க. முன்ஜாக்கிரதை ஆளுமை அப்படின்னு ஒரு ரகமாக. பாதுகாப்பின்மை, சந்தேகம், முழுமையின்மை, அறவேக்காட்டுத்தனம் இந்த மனப்போக்கு அதிகமாக இருக்கிறதுனால அகம்பாவம், பிடிவாதம், எச்சரிக்கை எல்லாம் அளவுக்கு மீறி இருக்கும். இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டு இருந்த ஆளுமை பண்புகள் வந்து அளவுக்கு அதிகமாக போயிட்டுதுன்னா ஆளுமை கோளாறுகள் ஏற்படும். அதன் அடிப்படையில் மனவியாதிகள் வருமா. அதனால் இணக்கமான, எல்லாரும் விரும்புகிற இயல்பான ஆளுமையை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது மனோதத்துவ நிபுணர்களுடைய ஆலோசனை. ஒருத்தர் ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாராம். டாக்டர், எனக்கு மனசில் ஏதோ வியாதி, ஆளுமை கோளாறு, அதாவது எனக்கு சீக்கிரமாக செத்து போனால் தேவையில்லைன்னு தோணுது அப்படின்னாராம். உடனே அந்த டாக்டர், சரி அப்படின்னா இங்கே இருங்க, நான் வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னாராம்.
2: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

0: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. இந்தியாவின் கல்வித்துறையை வலுப்படுத்துவதற்கான முக்கிய முன்னெடுப்புகளை ஆய்வு செய்வதற்கும் முக்கிய முன்னுரிமைகள் குறித்து விவாதிப்பதற்கும் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கல்வி அமைச்சகத்தின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தின் போது முதன்மை திட்டங்களின் திறமையான செயலாக்கத்தை விரைவுபடுத்துவதோடு கல்வியின் தரம், அணுகல் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கும் தன்மையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்ததாக சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் மாநாடு மற்றும் கலாச்சார கூடத்தில் மை பாரத் இணையதள பதிவு முகாமின் தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று இம்முகாமை தொடக்கி வைத்து இளைஞர்களுடன் கலந்துரையாடினார். முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முதலில் போதையில்லா பாரதத்தை உருவாக்குதல் அவசியம் என்று அவர் கூறினார். புதுச்சேரியில் திடக்கழிவு மேலாண்மை தொடர்பான பொதுமக்களின் குறைகளை உடனுக்குடன் பதிவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுக்க ஏதுவாக உள்ளாட்சித்துறை பிரத்யேக வாட்ஸ்அப் எண் ஒன்றை அறிவித்துள்ளது. நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் தூய்மைப் பணிகளில் ஈடுபட்டு வரும் ஒப்பந்த நிறுவனங்களின் சேவையில் குறைபாடுகள் இருந்தால் பொதுமக்கள் 9944033339 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பழைய ஜிப்மர் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை ஜீவானந்தபுரம், தாகூர் நகர் ஒரு பகுதி, ராஜாஜி நகர் ஒரு பகுதி, பாக்கமுடியான்பேட், செயின்ட்பால்பேட், முத்துலிங்கம்பேட், கொட்டுப்பாளையம், புதுப்பேட், லாஸ்பேட் கல்லூரி சாலை, செல்லப்பெருமாள்பேட், பெத்துசெட்டுப்பேட், பாரதி நகர் ஒரு பகுதி, மகாவீர் நகர் ஒரு பகுதி, நந்தா நகர், குறிஞ்சி நகர் மற்றும் விரிவாக்கம், ராமன் நகர், குமரன் நகர் மற்றும் விரிவாக்கம், அவ்வை நகர் ஒரு பகுதி, அசோக் நகர் ஒரு பகுதி, ஏர்போர்ட் ரோடு ஒரு பகுதி, லாஸ்பேட் கல்வி நிறுவனங்கள் மற்றும் உயர் மின்னழுத்த நுகர்வோர்கள் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு. வணக்கம்.

102.8 இசையோடு என்றும் நீங்கள். நேரம் 9:03, 20 நொடிகள் ஆகிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது நேர் விருப்பம் நிகழ்ச்சி. எஸ், உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் நீங்கள் கேட்கணும்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க, 7598510505 என்ற எண்ணு இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங்கை ஜஸ்ட் மெசேஜாக அனுப்புனா மட்டும் போதும்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
2: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: மீண்டும் வாட்ஸ்அப் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர் ஜே புவனேஷ். நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல் பாடலை கேட்டிருக்காங்க, பட்டாசு திரைப்படத்திலேருந்து நன்னிலம் நாராயணன் அவர்கள்.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 9:12:44 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த சாங்க கேட்டிருக்காங்க. இது கதிர்வேலன் காதல் திரைப்படத்திலிருந்து, தேனி மாவட்டத்தை சேர்ந்த செந்தில் அவர்கள்.

என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

நேரம் 9:19 நொடிகள் ஆகிடுச்சிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர்விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. கோரிப்பாளையம் திரைப்படத்திலிருந்து, கோவையிலிருந்து லூயிஸ் செல்வராஜ் அவர்கள்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 9:45.43 நொடிகள் ஆயிடுச்சுக்கு. இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இப்ப கேட்டிருக்க சாங் யாரெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மின்னலே திரைப்படத்திலிருந்து ஆண்டிப்பட்டி ஆராதனா அவர்கள்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. தர்பா திரைப்படத்துல இருந்து கள்ளக்குறிச்சியை சேர்ந்த சரவணன், அமுதா, கார்த்திகா, ராஜசேகர், ஜோதிகா, வில்முருகன் இத்தனை பேர் கேட்டிருக்காங்க இந்த சாங்ஸை.

0: சும்மா கீழி.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நேரம் 9:36 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க கொழுமங்குண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள், தாண்டவம் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: நேரம் 9:42 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. FM ரெயின்போ புதுவை 102.8 இணைய வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ், இன்னைக்கு நிறைய பேரால சாங் கேட்க முடியலன்னு வருத்தப்பட வேண்டாம். ஈவினிங் மனம் இருந்தது ஷோ இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் எல்லாம் கால் பண்ணி கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு கேட்க முடியாத அவங்களோட பேர் யாரு, என்ன மணலி மாறன், தமிழ் மாறன், வெற்றி மாறன், தங்கம், தங்கப்பாண்டி, தூத்துக்குடியின் செல்வராஜ், கார்த்திகா, அரும்பாவூர் சாமிநாதன், ரமணி, விஜயராகவன், தேனி மாவட்டம் ராதா, சந்திரமோகன், தமிழ் செல்வி, இத்தனை பேருக்கு சாங் கேட்ட சாங்க கொடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கும் நம்மளுடைய FM ரெயின்போல பாத்தீங்கன்னா இணைய வழி நேர் விருப்பம் இருக்கு. நாளைக்கு உங்களுக்கு பிடிச்ச சாங் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

இன்னும் சில நொடியில் கேட்கலாம். சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் நிதித்துறையால் பிரத்யேகமாக முன்னெடுக்கப்படும் நிகழ்ச்சி அத்தியாயம் 5.

0: நிகழ்ச்சிக்கான செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. அசாமில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கின் பாதிப்பு மிக கடுமையாக இருப்பதால் இயல்பு நிலை திரும்ப நீண்டகாலம் ஆகும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். அசாம் நாகாலாந்து எல்லைப் பகுதிகளை பார்வையிட்ட அவர் அங்குள்ள நிவாரண முகாம்கள், விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதிதாக 6 பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து பலி எண்ணிக்கை 95 உயர்ந்துள்ளது. முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜின் நினைவு தினத்தையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவருக்கு அஞ்சலி செலுத்தினார். தேச நலனுக்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மூலம் இந்திய அரசியலில் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்தவர் சுஷ்மா என்று மக்களவைத் தலைவர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் நேற்று புதுடெல்லியில் தமது துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் கூட்டத்தை தலைமையேற்று நடத்தினார். வனவிலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையிலான பிணக்குகளை தவிர்க்கும் வழிமுறைகள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. தரவுகளின் அடிப்படையில் இதற்கான உத்திகளை உருவாக்க தனி இணையதளம் ஒன்றையும் தகைசால் மையம் ஒன்றையும் அரசு செயல்படுத்தி வருவதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவிற்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா, மீன்வளத்துறை, துறைமுகம், தொழில் மற்றும் வர்த்தகம், தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசின் 2026 ஜீவன் ரக்ஷா விருதுகளுக்கு தகுதியானவர்கள் நாளைக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று கடலூர் மாவட்ட ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர், ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, லட்சத்தீவு, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ ஹாய் மக்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டிருக்க எல்லாருக்குமே மீண்டும் ஒரு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் சரியாக 10:03:25. எஸ் கெட் செட் கோ நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய் ஜாயின் பண்ணிட்டேன். இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் எடுத்து வந்திருக்கேன். இப்ப கரண்ட்ல போயிட்டு இருக்க ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தான் நான் வந்து இன்னைக்கு கேள்விகளாக உங்களை நான் வந்து கேட்க போறேன். சோ அந்த வரிசையில் நான் கேட்க போற ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன அப்படின்னா, எதை சார்ந்து அப்படின்னா, ஜெம் ஆஃப் லைஃப். இதை பத்தி தான் வந்து இன்னைக்கு நான் வந்து கேட்க போறேன். உங்களுக்கான ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, ஓகேவா? உங்களுக்கான ஃபர்ஸ்ட் குவஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் ரத்தினங்கள் அதாவது ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா என்ற முன் முயற்சியை தொடங்கிய இந்திய அரசின் அமைச்சகம் எது? கேள்வியை மறுபடியும் சொல்றேன். ஜெம் ஆஃப் இந்தியா அதாவது இந்தியாவின் ரத்தினங்கள் சவால் என்று முன்முயற்சியை தொடங்கிய இந்திய அரசின் அமைச்சகம் எது? ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ மத்திய கலாச்சார அமைச்சகம், ஆப்ஷன் பி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், ஆப்ஷன் சி மத்திய சுற்றுலா அமைச்சகம், ஆப்ஷன் டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம். இந்த 4 ஆப்ஷன்ல எனக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, உடனே போன் எடுங்க, கால் பண்ணுங்க 0413-227-1760 மற்றும் 227-5230 அப்படின்ற இந்த 2 நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி நீங்க ஆன்சரை தெரிவிக்கலாம். உங்களுக்கான குவஸ்டினை மறுபடியும் சொல்றேன். இந்தியாவுடைய அதாவது ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற முன் முயற்சியை தொடங்கிய இந்திய அரசின் அமைச்சகம் இது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. அப்படியே இந்த டைம்ல சூப்பரான ஒரு பாடல் நம்ம கேட்க

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சி. நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, இந்தியாவுடைய ரத்தினங்கள் அப்படின்னா அதாவது என்னன்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற முன் முயற்சியை தொடங்கிய இந்திய அரசின் அமைச்சகம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்திருந்தேன். ஆப்ஷன் ஏ மத்திய கலாச்சார அமைச்சகம், ஆப்ஷன் பி மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம், ஆப்ஷன் சி மத்திய சுற்றுலா அமைச்சகம், ஆப்ஷன் டி மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய ஃபர்ஸ்ட் காலர் வந்து சரியான விடையை சொல்றாங்களா சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் விஜய் சார், நான் புதுவையில இருந்து ஆசை தம்பி பேசுறேன்.
0: ஆசை தம்பி சார் சொல்லுங்க.
1: ஆப்ஷன் பி மத்திய தகவல் மற்றும்
0: ஒலிபரப்பு அமைச்சகம். எஸ் எஸ்
1: இத நான் சொன்னாலும் கூட நிறைய ரத்தினங்கள் வந்து எடுத்துக்கிட்டா எல்லாமே நம்ம ஆல் இண்டியா ரேடியோல ஆர்ஜேவா இருக்காங்க. அதுல ஒன் ஆஃப் த ரத்தனம் விஜய்.
0: சொன்ன மாதிரி பேசுறீங்க போல இருக்கு.
1: எல்லா ரத்தனங்கள்.
0: ஓகே சூப்பர், சரியான விடையை கொடுத்தீங்க.
1: ரெண்டாவது ஆப்ஷன் சார்.
0: எஸ் சரியான விடை உங்களுக்கு
1: கண்டுபிடிச்சிட்டேன் சார். இன்னைக்கு உங்கள்கிட்ட அட்டன் கண்டுபிடிச்சு விட்டா மகிழ்ச்சி.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு நமக்கு. ஓகே, ஆசை தம்பி சார் வந்து சரியான விடையை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் இப்போ வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த ஒரு முன் முயற்சியை தொடங்கிய இந்திய அரசினுடைய அமைச்சகம் எது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கு சரியான விடையை ஆசை தம்பி சார் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் என்பது மிக சரியான பதில். நேயர்களே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட கேட்டுறேன். எஸ், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த திட்டம் இருக்கு இல்லையா, இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்ன? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சோடைய திட்டத்தின் முதன்மையான நோக்கம் என்ன? நாலு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ நாட்டின் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்ந்தெடுப்பது, ஆப்ஷன் பி உள்ளூர் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் கதைகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் படைப்பாளிகளை ஊக்குவிப்பது, ஆப்ஷன் சி புதிய மொபைல் செயலிகளை உருவாக்குபவர்களுக்கு நிதி வழங்குவது. ஸோ இந்த மூணு ஆப்ஷன்ல எது சரியான விடை அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2275230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸும் உங்களுடைய கால்காக வெயிட்டிங்ல இருக்கு. அப்படியே ஒரு பாடலை கேட்டுருங்க. வில்லன் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. கெட் செட் கோ நிகழ்ச்சியை இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் இதை சார்ந்த கேள்விகள் தான் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் நான் கேட்ட செகண்ட் க்வெஸ்டின் என்ன அப்படின்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் இருக்கு இல்லையா, ஸோ இந்த திட்டத்துடைய முதன்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ, நாட்டின் சிறந்த விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பது. ஆப்ஷன் பி, உள்ளூர் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் கதைகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் படைப்பாளிகளை ஊக்குவிப்பது. ஆப்ஷன் சி, புதிய மொபைல் ஃபோன் செயலிகளை உருவாக்குபவர்களுக்கு நிதி வழங்குவது. அப்படின்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடையை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யாருங்கிருந்து பேசுகிறீங்க சார்?

0: வணக்கம் சார், நான் ஆரியபுரத்துல இருந்து பலராம் பேசுறேன் சார்.
1: பலராம் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: கண்டுபிடிச்சேன் சார்.
1: என்ன ஆன்சர்?
0: ஆப்ஷன் பி, பி ஆப்ஷன் சார். அத
1: ஆப்ஷன் பியா?
0: ஆமா,
1: எஸ் ஆப்ஷன் பி என்பது சரியான பதில். அதாவது உள்ளூர் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கதைகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் படைப்பாளிகளை ஊக்குவிப்பது அப்படின்றது மிக சரியான பதில். எப்படி ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க நீங்க?
0: நீங்க சொன்னீங்களே சார், அப்பதான் சார் நினைச்சேன். அந்த முன்னோரு கலாச்சாரம் அது இதெல்லாம் இந்த பீல தான் சார் வருது.
1: ஓகே ஓகே, சரியான விடையை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சோ மச் சார் கால் பண்ணதுக்கு. நேயர்களே வந்து சரியான விடையை கொடுத்திருக்காரு பல்ராம் சார். அதாவது ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சுடைய திட்டத்துடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ளூர் கலாச்சாரம், பாரம்பரியம் மற்றும் கதைகளை வெளிப்படுத்தும் டிஜிட்டல் படைப்பாளிகளை ஊக்குவிப்பதற்காக இந்த செய்தி, இந்த ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து திட்டத்துடைய நோக்கமாக இருக்குது.

எஸ் நேயர்களே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, ஜெர்ம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த திட்டம் இருக்கு இல்லையா, முக்கியமாக யாருக்கான போட்டி தளமாக உருவாக்கப்பட்டிருக்கு? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், ஜெர்ம்ஸ் ஆஃப் இந்தியா முக்கியமாக யாருக்கான ஒரு போட்டித்தளமாக உருவாக்கப்பட்டிருக்கு? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே கால் பண்ணுங்கள், 0413-22-7176 மற்றும் 2275-230 அப்படின்ற இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கும் கால் பண்ணி சரியான விடையை என் கூட கால் பண்ணி சொல்லுங்கள்.

0: உண்மையா சொல்ல போனா வெயில் காலம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ள கரண்ட் பில் 7000 வந்திருக்கு. என் மனைவி ரொம்ப நாளா சோலார் பேனல் போட சொல்றா. அரசு மானியம் கூட தராங்களாம். நான் விசாரிச்ச எல்லாருக்குமே 0 பில் தான் வருது. இந்த தடவை கண்டிப்பா போட வேண்டியதுதான். மின்சாரம் இலவசமா கிடைக்கிறப்ப ஏன் வேணாம்னு சொல்லணும். நீங்களும் உடனே போடுங்க. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
2: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியை. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் பற்றி தான் நிறைய க்வெஸ்சன்ஸ் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய முக்கியமாக யாருக்கான ஒரு போட்டி தளமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் வந்து சரியான விடையை கொடுக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்கள், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க சார்?
4: வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கிறேன் சந்திரசேகர் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: சூப்பரா இருக்கேன் சார்.
3: சூப்பர், சொல்லுங்க, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: மனமார்ந்த
3: பாராட்டுகள் சந்திரசேகர் சார். நன்றி சார் நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு. அதாவது ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த ஒரு திட்டம் இருக்கு இல்லையா, முக்கியமா ஒரு யாருக்கான ஒரு போட்டி தளமாக இருக்கு அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமர்ஜிங் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ். இப்போ ரீசெண்டாக இருக்கிற விஷயம் நிறைய பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் தான் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபுளான நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க சொசைட்டிக்கு. ஸோ அதனால் அவங்களுக்காகவே உருவாக்கக்கூடிய உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்னா இந்த ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச். ஓகே, நேர்களை உங்களுக்கான அடுத்த க்வெஸ்சனை வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் இருக்கு இல்லையா, எந்த துறை சார்ந்த ஒரு தேசிய அளவிலான முயற்சியாக இருக்குது? கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன். நான் இப்போ ரீசெண்டாக இப்போ சொன்ன ஆன்சரில் கூட அந்த ஒரு ஆன்சர் வந்து இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் எந்த துறை சார்ந்த ஒரு தேசிய அளவிலான முயற்சியாகும்? கேள்வியை நல்லா கேட்டுக்கங்க. ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் எந்த துறை சார்ந்த ஒரு தேசிய அளவிலான முயற்சியாகும்? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் எடுங்க. 0413-2271-7606 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய சரியான விடையை எஃப்எம் ரெயின்போவுக்கு சொல்லுங்கள்.

0: நீரை அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: எஸ் கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிய. நேரம் சரியாக 10:35 ஆயிட்டு இருக்கு. நான் என்ன க்வெஸ்சன் கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் வந்து எந்த துறை சார்ந்த ஒரு தேசிய அளவிலான முயற்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க சார்?
4: வணக்கம் சார், ராஜகோபால் வெளியூர்ல இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
3: ராஜகோபால் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் சார். உங்களை மாதிரி நல்ல போயிருந்தா ஆசிரியர் தான் சார். அதுவும்

0: வணக்கம் சார், ராஜகோபால் வெளியூர்ல இருந்து பேசுறேன். நலமா இருக்கீங்களா
1: ராஜகோபால் சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: ராஜகோபால்
1: சார் தாங்க முடியல, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? உள்ளடக்க உருவாக்கம் அப்படின்றது மிக சரியான பதில். ராஜகோபால் சார்க்கு ஃப்ரம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி சார்,
0: நிகழ்ச்சி கண்டிப்பா.
1: நன்றி நன்றி. ஓகே, அதாவது ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த துறை சார்ந்த ஒரு தேசிய அளவிலான முயற்சியாக இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேஷன், அதாவது டிஜிட்டல் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஒரு தேசிய அளவிலான முயற்சியை வந்து ஊக்குவிப்பதற்காக இந்த ஒரு ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் வந்து பயன்படுத்தல இருக்கு. எஸ் நேயர்களே, உங்களுக்கான அடுத்த க்வெஸ்டியனை சொல்லிடுறேன். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் திட்டத்தில் பங்கேற்கும் படைப்பாளிகள் எந்த வகையான படைப்புகளை சமர்ப்பிக்கலாம்? கேள்வியை மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய படைப்பாளிகள் இருக்காங்க இல்லையா, எந்த வகையான படைப்புகளை சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ, அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகள். ஆப்ஷன் பி, குறும்படங்கள், ரீல்ஸ், வீடியோக்கள் மற்றும் டிஜிட்டல் ஆவணப்படங்கள். ஆப்ஷன் சி, ஹார்ட் காபி புக்ஸ், அதாவது இந்த கைப்பிரதி புத்தகங்கள் இருக்கு இல்லையா, அது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி, ஓவிய கண்காட்சி மாதிரிகள். இந்த 4 ஆப்ஷன்ல உங்களுக்கு சரியான விடை என்ன அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு 0413-22-71-760 அப்படின்ற இந்த நம்பருக்கு. கேள்வியை மறுபடியும் சொல்கிறேன், ஆப்ஷனையும் மறுபடியும் சொல்கிறேன். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய படைப்பாளிகள் எந்த வகையான படைப்புகளை சமர்ப்பிக்கலாம்? ஆப்ஷன் ஏ, அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகள். ஆப்ஷன் பி, குறும்படங்கள், ரீல்ஸுகள் மற்றும் டிஜிட்டல் ஆவணப்படங்கள். ஆப்ஷன் சி, ஹார்ட் காப்பி புக்ஸ். ஆப்ஷன் டி, ஓவிய கண்காட்சி. இந்த 4 ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நினச்சிங்க அப்படின்னா, உடனே கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போவுக்கு. அப்படியே 7 அறிவு திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ் விஜய் பிரகாஷ், கார்த்திக், ஷாலினி, ஸ்ருதி ஹாசன் இணைந்து பாடிய பாடல், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஸ் வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட் செட் கோ நிகழ்ச்சியை. இன்னைக்கு கெட் செட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் பற்றி தான் நிறைய குவஸ்டின்ஸ் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வருஷத்தில் நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய படைப்பாளிகள் எந்த வகையான படைப்புகளை சமர்ப்பிக்கலாம்? நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ அறிவியல் ஆராய்ச்சி கட்டுரைகள், ஆப்ஷன் பி குறும்படங்கள் ரீல்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆவணப்படங்கள், ஆப்ஷன் சி ஹார்ட் காப்பி புக்ஸ், ஆப்ஷன் டி ஓவிய கண்காட்சி அப்படின்னு சொல்லியிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடையை கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருக்கு இருந்து பேசுறீங்க சார்?
1: வணக்கம் சார், அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க?
0: அந்தோனிராஜ் சார் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? மற்றும் டிஜிட்டல் ஆவணப்படங்கள் அப்படின்றது மிக சரியான பதில். அந்தோனிராஜ் சார் உங்களுக்கு எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி சார்.
1: நன்றி சார். வாழ்த்துக்கள். நன்றி
0: நன்றி. ஓகே, சூப்பரா வந்து சரியான விடையை கொடுத்திருக்காரு. அதாவது நான் கூட நினைச்சேன் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் அப்படின்னா நிறைய பரவாயில்ல தெரியுமா அப்படின்னு யோசிச்சேன். பரவாயில்ல, நேயர்கள் எல்லாருமே வந்து நிறைய சர்ச் பண்ணி ஆன்சர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஸோ ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் திட்டத்தில் பங்கேற்கக்கூடிய படைப்பாளிகள் அதாவது அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எந்த வகையான படைப்புகளை வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதாவது குறும்படங்கள், ரீல்ஸ் மற்றும் டிஜிட்டல் ஆவணப்படங்கள் இது எல்லாமே வந்து இந்த ஒரு ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சில் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. ஸோ நேர்களை உங்களுக்கான அடுத்த குவஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அதாவது படைப்பாளிகள் எந்த மொழியில் வந்து தங்களுடைய படைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்ற குவஸ்டின்ஸ் உங்களுக்குள்ளேயும் இருக்கலாம். என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சில் கலந்து கொள்ளக்கூடிய படைப்பாளிகள் எந்த மொழிகளில் தங்களுடைய படைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்றது தான் கேள்வி. உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ ஆங்கிலத்தில் அதாவது இங்கிலீஷில் மட்டும், ஆப்ஷன் பி ஹிந்தியில் மட்டும்

ஆப்ஷன் சி, தமிழ் உட்பட இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும். ஆப்ஷன் டி, சான்ஸ்கிரிட்டில் மட்டும். ஸோ இந்த நாலு ஆப்ஷனில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே ஃபோன் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு 0413-2271-760 அப்படின்ற இந்த நம்பருக்கு கால் பண்ணி. ஸோ ஜேம்ஸ் ஆஃப் இந்தியா பற்றி நிறைய தகவல் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, ஆன்சரையும் சொல்லுங்கள், கால் பண்ணுங்கள் எஃப்எம் ரெயின்போவுக்கு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஓஸ்தி திரைப்படத்திலிருந்து ராகுல் நம்பியார் மகத்தி இணைந்து பாடிய பாடல் சூப்பராக இருக்கும், பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட்ஸ் எட் கோ நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு கெட்ஸ் எட் கோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், அது தொடர்பான நிறைய கேள்விகள் நான் வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வரிசையில் இந்த ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்சில் கலந்து கொள்ளக்கூடிய படைப்பாளிகள் பார்த்தீங்கன்னா எந்த மொழிகளில் தங்களுடைய படைப்புகளை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தேன். ஆப்ஷன் ஏ இங்கிலீஷில் மட்டும், ஆப்ஷன் பி ஹிந்தியில் மட்டும், ஆப்ஷன் சி தமிழ் உட்பட இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளிலும், ஆப்ஷன் டி சான்ஸ்கிரிட்ல மட்டும் அப்படின்னு கேட்டிருந்தேன். வரக்கூடிய அடுத்த காலர் சரியான விடையை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சொல்லுங்க, யாருக்கு இருந்து பேசுறீங்களா?
1: வணக்கம் புன்னகை மன்னன் விஜய் சாருக்கு காலை வணக்கம். கடலூர்ல இருந்து நல்லா இருக்கீங்களா சார்?
0: என்ன புன்னகை மன்னன் விஜய் வேற? ஓகே ஓகே, ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? வணிலமா
1: கண்டுபிடிச்சேன் சார். ஹிந்தி மற்றும் தமிழ் உள்ள அடிப்படை அந்த இது சொன்னீங்க,
0: அங்கீகரிக்கப்பட்ட, ஆமா அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகள்லயும்.
1: நன்றி.
0: ஸோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து எந்தெந்த மொழிகளில் வந்து அவங்களுடைய கண்டென்ட்டை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் உட்பட இந்தியாவில் உள்ள அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து மொழிகளையும் தங்களுடைய கண்டென்ட்டை வந்து கொடுக்கலாம் அப்படின்றது தான் இந்த ஜெம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய சேலஞ்சுடைய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ கால் பண்ண வெண்ணிலா மக்கள் எஃப்எம் ரெயின்போ சார்பாக மனமார்ந்த பாராட்டுகள் மற்றும் நன்றி.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: டைம் கரெக்டா 10:57 36 நொடிகள் ஆயிருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க கெட்செட் கோ நிகழ்ச்சியை. ஸோ இன்னைக்கு கெட்செட் கோ நிகழ்ச்சியில ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா பத்தி நிறைய தகவல்கள் வந்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். வரும் பாடலோட கெட்செட் கோ நிகழ்ச்சி நிறைவு பெறுது.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்திச்சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கினி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லியில் நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனத்தின் இணை தலைமைச் செயல் அதிகாரி திரு டெட் சரண்டோஸை சந்தித்தார். இந்தியாவில் கதை சொல்லும் வளமான பாரம்பரியமும் அபாரமான படைப்பாற்றல் திறமையாளர்களும் உள்ளனர் என்று பிரதமர் சமூக ஊடக பதிவு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் மகத்தான ஆற்றல் குறித்து தாங்கள் விவாதித்ததாக திரு மோடி கூறினார். மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இத்திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு கட்டப்பணிகளின் சோதனைகள் நிறைவடைந்திருப்பதாக கூறினாா்.

நாட்டில் 32 போலி பல்கலைக்கழகங்கள் செயல்படுவது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் டாக்டர் சுகந்தா மஜும்தார் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், இந்த போலி பல்கலைக்கழகங்கள் குறித்த பட்டியல் பல்கலைக்கழக மானியக் குழுவின் இணையதளத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். புதுச்சேரியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசிதழில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அமைச்சர் திரு ராஜவேலுவிற்கு ஆதி திராவிடர் நலம், கலை பண்பாட்டுத்துறை, வீட்டு வசதி, தகவல் தொழில்நுட்பம், பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல், எழுதுபொருள் துறை ஒதுக்கப்பட்டுள்ளன. காரைக்காலில் ஆகஸ்ட் 15-16 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள புதுச்சேரி கலை விழாவிற்கான ஏற்பாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி நேற்று பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். இக்கூட்டத்தில் காரைக்கால் கடற்கரை திடல் மற்றும் ஆன்மீக பூங்கா ஆகிய இடங்களில் நடைபெறவுள்ள புதுச்சேரி கலை விழாவிற்கான அனைத்து முன்னேற்பாடுகளும் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டன. தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை வேளாண்துறை அமைச்சர் திரு வினோத் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
2: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
3: நேரம் 11:03:28 ஆகிடுச்சுக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்க. வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். நிகழ்ச்சி வரும் முதல் பாடல் ஓ காதல் கண்மதி திரைப்படத்திலிருந்து.

இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆதி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன்

0: மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:16, 1 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மேடை மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மேயாதமான் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:26 3 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. மேடி மேஜிக் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கபடதாரி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:35, 19 நொடிகள் ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் விக்ரம் வேதா திரைப்படத்திலிருந்து.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃபிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் 144 திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நேரம் 11:44, 25 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் மாவீரன் கிட்டு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11:51, 41 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் கவன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: மேடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் வடசென்னை திரைப்படத்திலிருந்து.

0: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. தமிழ்நாட்டில் ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு நிலம் கையகப்படுத்த மாநில அரசின் ஒத்துழைப்பு தேவை என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், தமிழகத்தின் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவைப்படும் 4,612 ஹெக்டேர் நிலங்களில் 1,178 ஹெக்டேர் நிலங்கள் மட்டுமே இதுவரை கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார். தெலுங்கானாவில் உணவு கலப்பட வழக்குகள் அதிகரித்து வருவது குறித்து மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கவலை தெரிவித்துள்ளார். நறுமண பொருட்களின் நிறம், எடை மற்றும் சந்தை மதிப்பை அதிகரிப்பதற்காக சாயங்கள், செயற்கை வண்ணங்கள் ஆகிய தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் கலக்கப்படுவதாக கூறியுள்ளார். இவ்விவகாரத்தில் தெலுங்கானா அரசு உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திரு கிஷன் ரெட்டி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு ரங்கசாமி

திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்பநலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவகொழுந்துவிற்கு உணவு பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண், விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர், ஆந்திரப்பிரதேசம், கேரளா, மாஹே, லட்சத்தீவு, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு நண்பகல் வணக்கத்தோடு. நேரம் சரியாக 12:03:30. எஸ், வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய். இன்னைக்கு வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி பாடலை கேட்டுட்டு வாங்க விளம்பரத்தை தொடர்ந்து.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியாக விஜய் என் கூட. எஸ், இன்னைக்கு வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் வரலாற்றில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத இந்த ஷோவில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம தெரிஞ்சுக்க போகிற முதல் தகவல் என்ன அப்படின்னா, 1945 இரண்டாம் உலகப் போரின் போது அமெரிக்கா ஜப்பானினுடைய ஹிரோஷிமா நகரத்தின் மீது உலகின் முதல் அணுகுண்டான லிட்டில் பா

ஹாய் அப்படின்ற ஒரு அணுகுண்டை வந்து இந்த நாளில் வந்து வீசியிருக்காங்க. ஸோ இந்த பேரழிவின் நினைவு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஹிரோஷிமா நினைவு தினம் வந்து அனுசரிக்கப்படுது. வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய தகவல்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை. எஸ், இன்னைக்கு ஹிரோஷிமா நினைவு தினம் அப்படின்னு சொல்லியிருந்த இல்லையா. அணு ஆயுதங்களுடைய பேரழிவை உலகிற்கு நினைவூட்டுவதாகவும் உலக அமைதியை வலியுறுத்துவதற்காகவும் அணு ஆயுதமற்ற உலகை உருவாக்கும் விதமாகவும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகவும் போர்களுக்கு பதிலாக அமைதி மற்றும் பேச்சுவார்த்தையின் முக்கியத்துவத்தை ஏற்படுத்துவதற்காகவே இந்த நாளானது அனுசரிக்கப்படுது. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம தெரிஞ்சுக்க போற அடுத்த தகவல் என்ன அப்படின்னா, அலெக்சாண்டர் ஃபிளமிங் உடைய பிறந்த தினம் இன்று. பென்சிலின் மருந்தை கண்டறிந்த அலெக்சாண்டர் ஃபிளமிங் 1881 ஆகஸ்ட் 6 ஸ்காட்லாந்தில் வந்து பிறந்திருக்காரு. 20 நோய் தடுப்பு ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்த பேராசிரியர் ஆலம்நாத் ரைட் போல தானும் ஆராய்ச்சியில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரிடமே வந்து இவர் வந்து உதவியாளராக சேர்ந்திருக்காரு. நோய் உண்டாக்கும் கிருமிகளை செயற்கை முறையில் வளர்த்து அவற்றில் திடீரென தோன்றிய நீல நிற பூஞ்சையிலிருந்து பாக்டீரியா தாக்குதலுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக் மருந்தான பென்சிலினை அலெக்சாண்டர் ஃபிளமிங் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. 1945 பார்த்தீங்கன்னா இவருக்கு நோபல் பரிசானது வழங்கப்பட்டிருக்கு. எஸ், வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நம்ம இன்னும் நிறைய தகவல்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இந்த நிகழ்ச்சி வரலாற்றில் இன்று.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும்

0: எழுதி அனுப்புங்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு, சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
5: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
6: வெல்கம் பேக் டு த ஷோ. FM ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சிய நேரம் சரியாக 12:28. 1943 August 6 அமெரிக்க கணினி அறிவியல் மேதை ஜான் பாஸ்டல் பிறந்த தினம் இன்று. யார் இந்த ஜான் பாஸ்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம நெட்வொர்க் யூஸ் பண்றோம் இல்லையா, சோ அதுக்கெல்லாம் வித்திட்டவர் வந்து இவர் தான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவர் இணையம் என்னும் வடிவத்திற்கு ஆணிவேர் போட்டதே இவர் தான் அப்படின்னு சொல்லலாம். உலகெங்கும் உள்ள கணினி செய்திகளை இணைக்கும் வழிமுறை வடிவத்தை இவர் தான் வந்து கொடுத்திருக்காரு. August 8, 1862 மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட தினம் இன்று. எஸ், இந்தியாவுடைய பழமையான உயர்நீதிமன்றங்கள்ல ஒன்றான மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட தினம் பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் வந்து இருக்குது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கான முக்கிய நீதித்துறை அமைப்பாக இன்றளவும் வந்து செயல்பட்டு வருது.

வெல்கம் பேக் டு த ஷோ. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி. நேரம் சரியாக 12:35. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவாக பாடல் ஒலிக்க கேட்கலாம். டைம் திரைப்படத்திலிருந்து

0: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் ஹிரோஷிமா நாகசாகி நினைவு தினத்தையொட்டி உறுப்பினர்கள் 1 மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து கேள்வி நேரத்தை நடத்த பேரவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா முயற்சித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக கேள்வி நேரத்தை நடத்த இயலாத சூழல் நிலவியது. இதுகுறித்து அதிருப்தி தெரிவித்த பேரவைத் தலைவர் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல என்று கூறினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2 வரை ஒத்திவைக்கப்படுவதாக திரு ஓம் பிர்லா அறிவித்தார். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டன. அவை மீண்டும் கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் அவை நடவடிக்கைகள் பிற்பகல் 2:30 வரை ஒத்திவைக்கப்பட்டன. மத்திய அமைச்சர் திரு அமித்ஷாவை தேமுதிக பொருளாளர் திரு சுதீஷ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். தமிழகத்தின் அரசியல் சூழல் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் இல்லந்தோறும் சூரிய மின்

0: உற்பத்தி திட்டத்தின் கீழ் 12 லட்சத்திற்கும் கூடுதலான குடியிருப்புகள் 421 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். புதுதில்லியில் எரிசக்தி தொடர்பான சர்வதேச கண்காட்சி மற்றும் மாநாட்டில் பங்கேற்று அவர் பேசினார். இந்த திட்டத்தின் கீழ் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் பயனடைந்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் 19 லட்சம் வீடுகளின் மின் கட்டணம் பூஜ்யமாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாற்று எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் திரு பிரகலாத் ஜோஷி கூறினார். நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிலக்கரித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் 14 சுற்று ஏலங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் நடைபெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார். 15வது சுற்று ஏலம் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழ்நாடு மண்வள பாதுகாப்பு இயக்கம் 600 கோடி ரூபாய் செலவில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் அறிவித்துள்ளார். இன்று சட்டப்பேரவையில் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்து அவர் பேசினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக 122 கோடியே 51 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உழவர் செயற்கை நுண்ணறிவு திட்டம் 2 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். பயறு வகைகள் மற்றும் உணவு எண்ணெய் வித்துகளின் தன்னிறைவுக்கான இயக்கம் 65 கோடி ரூபாய் செலவில் நிறைவேற்றப்படும். 29 மாவட்டங்களில் குறுதானிய இயக்கம் 7 கோடியே 61 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும். உழவர் சந்தைகள் 20 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்படும். பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் போன்றவை செயல்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். முல்லைப் பெரியாறு அணை தொடர்பான பிரச்சினைக்கு தீர்வு காண முதலமைச்சர்கள் நிலையில் பேச்சுகள் நடத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை கேரளம் வலியுறுத்தியுள்ளது. திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு மான்ஸ் ஜோசப், முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு குறித்து முழுமையாக சோதனை நடத்தப்படவில்லை என்று தெரிவித்தார். அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக பராமரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதனை மாற்றுவதற்கு கேரளத்திற்கோ தமிழகத்திற்கோ அதிகாரம் இல்லை என்றும் திரு மான்ஸ் ஜோசப் கூறினார். பத்ம விபூஷன் சுஷ்மா ஸ்வராஜின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி பிஜேபி நிர்வாகிகள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் பலர் புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95ஆக அதிகரித்துள்ளது. நேற்று மட்டும் மழை மற்றும் மழை தொடர்பான சம்பவங்களில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவசாகர் மாவட்டத்தில் மட்டும் 50 பேர் உயிரிழந்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 14 மாவட்டங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதாகவும் இதன் காரணமாக 160,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் வீடு இடிந்து விழுந்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேர் உயிரிழந்தனர். பிரதாப்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழை காரணமாக சேதமடைந்த நிலையில் இருந்த வீடு இன்று அதிகாலை இடிந்து விழுந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தனர். உயிரிழந்தவர்களில் 2 குழந்தைகளும் அடங்குவர் என்று அவர்கள் கூறினர். இந்த வீட்டில் இருந்த ஒருவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டம் 13வது நாளாக நீடிக்கிறது. அம்மாநிலம் முழுவதும் பல்வேறு மாணவர் அமைப்புகள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த தேர்வாணையத்தின் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் இப்போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். அருணாச்சல பிரதேசத்தில் இன்று நிலநடுக்கம் நேரிட்டது. சியாங் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் நேரிட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.1 ஆக பதிவானது.

0: உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது ஏற்பட்ட வெடி விபத்தில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த இரண்டு பேர் காயமடைந்தனர். மெந்தார் அருகே கண்ணி வெடியை அகற்ற முயன்றபோது இந்த விபத்து நேரிட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். செர்பியாவில் காட்டுத்தீ காரணமாக 300 ஹெக்டேர் பரப்பளவிலான வனப்பகுதி பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தீயை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செர்பிய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நவீன கருவிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சீனாவின் ஹஃபேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 31 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. கைடம் ஷிலிமா சானு தலைமையிலான இந்த அணியில் 20 பேர் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் மோக்கியில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-6 என்ற செட்கணக்கில் கொரியாவின் கிம் மின் ஜியை வென்றார். இதர மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டங்களில் வெற்றி பெற்று தன்வி சர்மா மற்றும் ரக்ஷிதா ஸ்ரீயும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் ஈட்டி எறிதல் பிரிவில் இந்தியாவின் ஆஷிஷ் யாதவ் மற்றும் தரணிதரன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் பெற்ற கூடுதல் புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் வட்டு எறிதலில் அமனத் கம்போஜும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். செயின்ட் லூயிஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். ராபிட் சுற்றில் கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்த அவர் பிளிட்ஸ் 9வது சுற்று முடிவிலும் 18 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். ஜூடோ போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் லின்தோய் சனம்பம் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்தியா சிங்கப்பூர் இடையே 20 வயதுக்குட்பட்டோருக்கான 2வது நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. முதல் போட்டியில் இந்தியா 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று இந்த தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. மசோவியா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சித்தாந்த் பாந்தியா பல்கேரியாவின் அலெக்சாண்டர் டான்ஸ்கி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்றும் பாதிக்கப்பட்டன. நிலக்கரி சுரங்க ஏலத்தில் பெரிய அளவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். தமிழக அரசின் நடப்பு நிதியாண்டிற்கான வேளாண் பட்ஜெட் இன்று பேரவையில் தாக்கல் செய்யப்பட்டது. அசாமில் மழை வெள்ளத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 95 அதிகரித்துள்ளது. உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 12:50.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
3: நான் உன்னிடம் ஒரு காரியமாக வந்தேன். நீ என்னை ஒரு கையாளாக அமர்த்திக் கொள்கிறாயா என்று மரியாவின் வாய் அளப்பிற்கு இடையே குறுக்கிட்டு பேசினாள் தாய். அது எப்படி என்றாள் மரியா. பிலகையா விளக்கி சொன்னாள். மரியா தலையை அசைத்தாள். நிச்சயமா என்றாள் அவள். என் புருஷன் கண்ணில் படாமல் நீ என்னை எப்படி மறைத்து வைத்திருந்தாய் தெரியுமா என்பதை நினைவிருக்கிறதா? சரி, இப்போது பசிக்கு தெரியாமல் உன்னை நான் மறைத்து வைக்கிறேன். உன் மகன் எல்லாருடைய நன்மைக்காகவும் பாடுபட்டான். எனவே எல்லாரும் உனக்கு உதவத்தான் வேண்டும். அவன் ஒரு அருமையான பையன். எல்லாரும் அப்படித்தான் சொல்கிறார்கள். அவனுக்காக இறங்குகிறார்கள். இந்த மாதிரி கைது செய்து கொண்டே போவதால் முதலாளிகளுக்கு எந்த லாபமும் வரப்போவதில்லை. அது மட்டும் நிச்சயம். தொழிற்சாலையில் என்ன நடக்கிறது என்பதை நீயே கவனித்துப்பார். எல்லாரும் என்று முறைத்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்த முதலாளிகள் இருக்கிறார்களே, அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? ஒரு மனிதனின் காலில் ஓங்கி அடித்து விட்டால் அவன் ஓடாமல் நின்று விடுவான் என்று பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையில் 10 பேரை அடித்தால் 100 பேர் முறைத்து கொள்கிறார்கள். இவர்களது உரையாடலின் பயனாக மறுநாள் முதற்கொண்டு தாய் தொழிற்சாலையில் மத்தியான வேளையில் இருந்தாள். மரியா தந்தை.

இந்த இரண்டு கூடை சாப்பாட்டோடும் நின்று கொண்டிருந்தாள். மரியாவோ சந்தைக்கு வியாபாரம் செய்ய போய்விட்டாள். அந்த புதிய சாப்பாட்டு கூடைக்காரியை தொழிலாளர்கள் லகுவில் அடையாளம் கண்டுகொண்டார்கள். வியாபாரத்தில் இறங்கிவிட்டாயா பலகையா என்று அவள் வந்ததை ஆமோதித்து தலையை ஆட்டிக்கொண்டே கேட்டார்கள். சிலர் அவளது மகன் பாவல் சீக்கிரத்திலேயே விடுதலையாகி விடுவான் என்று ஆர்வத்தோடு உறுதி கூறினார்கள். சிலர் அவளுக்கு அனுதாப உரைகள் புகின்றார்கள். சிலர் போலீஸ்காரர்களையும் மேனேஜரையும் வாய்க்கு வந்தபடி முரட்டுத்தனமாய் திட்டினார்கள். இவையெல்லாம் தாயின் இதயத்திலேயும் எதிரொலித்தன. சிலர் மட்டும் அவனை பழிவாங்கும் வர்ம சிந்தனையோடு பார்த்தார்கள். அவர்களில் ஒருவரான இசாப் கர்போவ் எனும் ஆஜர் சிட்டை குமாஸ்தா பற்களை கடித்துக் கொண்டு முணுமுடுத்தான். நான் மட்டும் கவர்னராயிருந்தால் உன் மகனை தூக்கில் போட்டிருப்பேன். மக்களை கண்டபடி நடத்தி செல்வதற்கு அதுதான் சரியான தண்டனை. இந்த வன்ம பேச்சு அவளது எலும்பு குருத்தை சில்லிட்டு நடுக்கியது. அவள் இசாய்க்கு பதிலே சொல்லவில்லை. அவனது சின்னஞ்சிறிய மச்சம் விழுந்த முகத்தை மட்டும் ஒரு பார்வை பார்த்தாள். பெருமூச்செறிஞ்சவாறு கண்களை தாழ்த்தி கொண்டாள். தொழிற்சாலையில் அமைதியே நிலவவில்லை. தொழிலாளர்கள் சிறு சிறு கூட்டமாக கூடி நின்று ஏதோ ரகசியம் பேசிக் கொண்டார்கள். மனம் கலங்கி போன கங்காணிகள் வேவு பார்த்து திரிந்தார்கள். ஆங்காரமான வஞ்சன வசவுகளும் குரோதம் பொங்கும் சிரிப்பொலியும் எங்கும் கேட்டுக்கொண்டிருந்தன. இரண்டு போலீஸ்காரர்கள் சமயோலவை நடத்தி கூட்டிக் கொண்டு அவள் பக்கமாக சென்றார்கள். அவன் தனது ஒரு கையை சட்டை பைக்குள் புகுத்தியவாறும் மறு கையால் தனது செம்பட்டை மயிரை ஒதுக்கி தள்ளியவாறும் நடந்து சென்றான். சுமார் 100 தொழிலாளர்கள் அந்த போலீஸ்காரர்களுக்கு பின்னாலேயே சென்று ஆங்காரத்தோடு சட்டம் போட்டார்கள். போலீஸ்காரர்களை கிண்டல் செய்தார்கள். என்ன சமயோலவ், உலாவ போகிறாயா என்று யாரோ கேட்டார்கள். இப்போதெல்லாம் அவர்கள் நம்மவர்களை மதிக்க தொடங்கிவிட்டார்கள். அதனால்தான் நாம் உலாவ போகும்போது கூட முன்பாரா பின்பாரா போட்டு துணைக்கு ஆள் அனுப்பி வைக்கிறார்கள் என்றான் வேறொருவன். இதைத் தொடர்ந்து திட்டி தீர்த்தான். இப்போதெல்லாம் திருடர்களை பிடிப்பதில் லாபமில்லை போலிருக்கிறது. அதனால்தான் அவர்கள் யோக்கியமானவர்களையே பிடித்துக்கொண்டு போக தொடங்கிவிட்டார்கள் என்று நெட்டையான ஒற்றைக்கண் தொழிலாளி ஒருவன் சொன்னான். இதுவரையிலும் அவர்களை ராத்திரியில்தான் பிடித்துக்கொண்டு போவது என்று மரியாதையாவது இருந்தது. இப்போதோ பட்ட பகல்லையே பிடித்துக்கொண்டு போகிறார்கள் அயோக்கிய பயல்கள் என்று கூட்டத்திலிருந்து ஒரு குரல் கத்தியது. அந்த போலீஸ்காரர்கள் முகத்தை சுழித்துக் கொண்டே எட்டி நடக்க முனைந்தார்கள். தங்கள் மீது ஏவும் வசை மொழிகளை காதில் வாங்காத பாவனையில் எதையுமே கவனிக்காதவர்கள் போல் விரைவாக நடந்தார்கள். போகிற வழியில் ஒரு இரும்பு கடப்பாறையை சுமந்து வந்த 3 தொழிலாளர்கள் அவர்களை வழிமறித்துக் கொண்டு சத்தமிட்டார்கள். அப்படி போங்கடா ஆட்டு பிடித்தவங்களே. சமயோலவ் தாயை கடந்து செல்லும்போது தலையை ஆட்டினான். நாங்கள் போகிறோம் என்று கசந்த சிரிப்புடன் கூறினான். அவள் வாய் பேசாது அவனை வணங்கி வழி அனுப்பினாள். புதட்டிலே புன்னகை பூத்தபடி சிறைக்கு செல்லும் நாணயமும் ஞானமும் நிறைந்த அந்த இளைஞர்களைக் கண்டு அவளது உள்ளம் நெகிழ்ந்தது. அவனது இதயம் தாய்மையின் பரிவோடும் பாசத்தோடும் விம்மி எழுந்தது. அன்று அவள் தொழிற்சாலையிலிருந்து திரும்பி வந்த பிறகு குறைபொழுதையும் மரியாவுடன் போக்கினாள். அவளது வம்பளப்பை கேட்டுக்கொண்டே அவளது வேலைகளில் தானும் பங்கெடுத்து உதவினான். மாலையில் வெகு நேரம் கழித்து அவள் தனது குளிர் நிறைந்து வெறிச்சோடு வசதி கெட்டுப்போன வீட்டுக்கு திரும்பி வந்தாள். வெகு நேரம் வரையிலும் அவள் மன அமைதியே காணாமல் என்ன செய்வது என்பதும் தெரியாமல் அங்கும் இங்கும் நடந்து அலைக்கழிந்தான். இருள் அநேகமாக கவிழ்ந்து படர்ந்து விட்டதைக் கண்டு அவள் உள்ளம் கலங்கினாள். ஏனெனில் இகோர் இவானவிச் தான் கொண்டு வருவதாக சொல்லிவிட்டு போன அந்த பிரசுரங்களை இன்னும் கொண்டு வந்து கொடுக்க காணோம். ஜன்னலுக்கு வெளியே இலையுதிர் காலத்தின் கனத்த சாம்பல் நிற பனித்துண்டுகள் விழுந்து கொண்டிருந்தன. அந்த பனித்துண்டுகள் ஜன்னல் கண்ணாடிகளில் விழுந்து உருகி வழிந்து சத்தமின்றி நழுவி வழிந்தன. அவை விழுந்த இடங்களில் ஈரம் படிந்த வரிக்கோடுகள் தெரிந்தன. அவள் தன் மகனை பற்றி சிந்தித்தாள். கதவை யாரோ எச்சரிக்கையாய் தட்டும் ஓசை கேட்டது. தாய் விருட்டென்று ஓடிப்போய் நாதங்கியை தள்ளினாள். சாஷா உள்ளே வந்தாள். தாய் அவளை ரொம்ப நாட்களாய்
பார்க்கவே

0: இல்லை. எனவே அவளை பார்த்த மாத்திரத்தில் அவள் அளவுக்கு மீறி பருத்திருப்பதாக தாய்க்கு தோன்றியது. வணக்கம் என்றாள் தாய். யாராவது ஒருவரேனும் வந்து சேர்ந்ததில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இனிமேல் அன்றிரவின் கொஞ்ச நேரமாவது தான் தனிமையில் கிடந்து அவதிப்பட வேண்டியிருக்காது என்ற திருப்தி. உங்களை பார்த்து ரொம்ப நாளாகிறது இல்லையா? எங்கேயாவது வெளியூர் போயிருந்தீர்களா என்று கேட்டாள் தாய். இல்லை, நான் சிறையில் இருந்தேன் என்று புன்னகையுடன் பதில் சொன்னாள் அந்த யுவதி. நிக்கோலாய் இவனாவச்சுடன் நானும் இருந்தேன். அவனை ஞாபகம் இருக்கிறதா? இல்லாமல் என்ன, நன்றாய் ஞாபகம் இருக்கிறது என்றாள் தாய். நேற்றுதான் இகோர் இவனாவச் சொன்னான். அவனை விடுதலை செய்த செய்தியை மட்டும்தான் சொன்னான். ஆனால் எனக்கு உங்களை பற்றி தெரியாது. நீங்களும் சிறையில் இருந்தீர்கள் என்று யாரும் எனக்கு சொல்லவில்லை. பரவாயில்லை, சரி. இகோர் இவனோவிச் வருவதற்கு முன்னால் நான் உடை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அங்குமிங்கும் பார்த்தாள். உங்கள் கோட்டு முழுவதும் நனைந்து போயிருக்கிறதே. ஆமாம், நான் அறிக்கைகளும் பிரசுரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன். எடுங்கள், அதை எடுங்கள் என்று ஆர்வத்தோடு கத்தினாள் தாய்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தினமும் மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு.
2: பாட்டு பாடவா?
3: வேணாம் வேணாம்.
2: பாட்டு கேட்கவா? இது ஓகே.
4: மனம் விரும்புதே,
2: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
3: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8 மணி வரை
3: மனம் விரும்புதே.

0: நேரம் ஒரு மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதுணையுடன் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க தினத்தை ஒட்டி புதுடெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், ஆப்பிரிக்காவின் மிகப்பெரிய வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கூட்டாண்மை நாடுகளில் ஒன்றாக இந்தியா இருப்பது பெருமிதம் அளிப்பதாக கூறினார். இந்தியா ஆப்பிரிக்க நாடுகளுக்கு இடையேயான இருதரப்பு வர்த்தகம் கடந்த ஆண்டு 93 பில்லியன் டாலராக இருந்தது என்று அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் அமைச்சர்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக முதலமைச்சர் திரு ரங்கசாமி நேற்று மாலை லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ் நாதனை சந்தித்து பேசினார். அதனைத் தொடர்ந்து அமைச்சரவை இலாக்கா ஒதுக்கீட்டிற்கு துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்தார். அதன்படி முதலமைச்சர் திரு ரங்கசாமி திட்டமிடல் மற்றும் நிதி, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், வருவாய், பொது மற்றும் உள்ளூர் நிர்வாகம், போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளை கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிஜேபி மூத்த தலைவரும் அமைச்சருமான திரு நமச்சிவாயத்திற்கு உள்துறை, மின்சாரம், கல்வி, சட்டம், கால்நடை பராமரிப்பு, வனத்துறை ஆகியவை ஒதுக்கப்பட்டுள்ளன. அமைச்சர்கள் திரு மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு பொதுப்பணித்துறை, சுற்றுலா உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜவேலுவுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை, வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகளும், திரு சிவக்கொழுந்துவிற்கு உணவுப் பொருள் வழங்கல், சமூக நலன் உள்ளிட்ட துறைகளும், திரு ராஜசேகரனுக்கு வேளாண் விளையாட்டு உள்ளிட்ட துறைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி திரை இயக்கம் அலையான் பிரான்சிஸ் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தும் 3வது உலக திரைப்பட விழா நாளை முதல் வரும் 9ஆம் தேதி வரை அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆடிட்டோரியத்தில் நடைபெறவுள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் திரு ஹரிஹரன் இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார். தொடக்க விழாவில் முன்னாள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சௌகான் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். திரையிடல் 2வது நாளும் 3வது நாளும் காலை சரியாக 9 மணிக்கு தொடங்கி தொடர்ந்து இரவு 9 மணி வரை

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 1:03:20.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவாய் 102.8 நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஹாய் சிநேகிதே, நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பது கங்கா. எத்தனை படங்கள் பார்த்தாலுமே சில கதாபாத்திரங்களையும் அதனால நம்மளோட மனசுல ஏற்பட்ட தாக்கத்தையும் நம்மளால மறக்கவே முடியாது. அந்த வகையில இன்றைய ஹாய் சிநேகிதே நிகழ்ச்சியில நாட்டிற்காக தங்களுடைய பங்களிப்பை தந்த மாதர்களை, நாட்டு பற்று கொண்ட பெண் கதாபாத்திரங்களை திரையில் பெண்கள் வரிசையில தெரிஞ்சுக்க போறோம்.

0: முதலாவதாக 1954 ஆண்டு இயக்குனர் எஸ் பாலச்சந்தர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் அந்த நாள். இந்த படத்துல உஷா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகர் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு மனைவியாக நடிகை பண்டரிபாய் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கணவன் மீது பாசமும் நேசமும் கொண்டவராக இருந்தாலும் அவனுடைய தீய செயல்களை கண்டு நாட்டிற்கு அவனால ஏற்பட போகும் ஆபத்தை அறிந்து அவனை திருத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்றாங்க உஷா. ஆனா அவன் திருந்தாமல் இருக்கவே துப்பாக்கி கொண்டு அவனை மிரட்ட ஒரு கட்டத்துல எதிர்பாராம குண்டடிப்பட்டு மாண்டு போறாங்க அவருடைய கணவன். முடிவில் தன்னால் பிறர் பாதிக்கப்படுவத உணர்ந்து உண்மைய கூறி தன்னுடைய கணவன் நாட்டிற்காக செய்ய இருந்த தீய செயல்களை மற்றவர்களுக்கு தெரிவித்து மடிந்து போறாங்க உஷா. அந்த நாள் படத்தை பார்த்தவர்களுடைய மனதுல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பாங்க பண்டரிபாய் அவர்கள் உஷா என்கின்ற கதாபாத்திரத்தின் மூலமாக. இப்போ உங்களுக்காக உஷா வாக்கு மூலம் கொடுக்கும் காட்சி தான் வருது அந்த நாள் திரைப்படத்துல இருந்து.
1: சில மணி நேரங்களில் என் வாழ்க்கை ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. என் தேசபக்தியும் இந்த நாட்டு மக்களுக்கு பெரிய ஆபத்து வர இருக்கிறது என்ற பயமும் என்னை ஆவேசம் நிறைந்த ஒரு புது பெண்ணாக்கியது. அந்த உணர்ச்சியின் வசத்தில் நான் என்ன சொன்னேன், என்ன செய்தேன் என்றே எனக்கு புரியவில்லை. நான் குற்றவாளி என்று இன்ஸ்பெக்டரிடம் ஒப்புக்கொண்டிருப்பேன். ஆனால் என் கணவர் ஒரு ஒற்றன், தேச துரோகி என்பது எல்லோருக்கும் தெரிய வேண்டாம் என்ற ஆசையால் பேசாமல் இருந்தேன். யாருக்கும் தெரியாமல் போய்விடும் என்று எதிர்பார்த்தேன். நான் செய்த குற்றத்துக்காக நிரபராதிகள் தண்டனை அடைய போதே நான் பார்த்துக்கொண்டு பேசாமல் இருக்க முடியவில்லை.
0: எவ்வளவு வேற்றுமைகள் இருந்தாலும் அதில் ஒற்றுமை காண்பதே நம் இந்திய மக்களின் உணர்வாகும். அதை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல் வருது பாரதி திரைப்படத்திலிருந்து.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை. ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. நேரம் சரியாக 1:10.
2: வானிலை எப்படி இருந்தாலும் நம்ம வானொலியில ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. 1957 இயக்குனர் கே சங்கர் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் சிவகங்கை சீமை. மருது சகோதரர்களுடைய மனைவியாக இந்த படத்துல எஸ் வரலட்சுமி அவர்களும் என் லலிதா அவர்களும் நடிச்சிருப்பாங்க. கணவர்களுடைய நற்செயல்களுக்கு துணை நிற்கும் மனைவியாகவும் நாட்டிற்காக பல இன்னல்களை அனுபவிக்கும் பெண்களாகவும் இருவருடைய நடிப்பும் ரசிகர்களுடைய மனதில உணர்வு குவியலை ஏற்படுத்தும் வகையில இருக்கும். இந்த படத்துல இவ்விருவருமே நடிகை ராஜம் அவர்களிடம் பேசும் காட்சி மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கும். மனதில் பல எண்ணங்களை ஏற்படுத்தும் வகையில நாட்டிற்காக வீரமும் தியாகமும் செய்த பெண் கதாபாத்திரங்களில் இருவருடைய நடிப்பும் என்றுமே மறக்க இயலாது. இந்த இருவருமே நடிகை ராஜம் அவர்களிடம் பேசும் உணர்ச்சிகரமான அந்த உரையாடல் காட்சி தான் இப்போ உங்களுக்காக வருது. சிவகங்கை சீமை திரைப்படத்தில இருந்து.
3: சிவகங்கையின் குடிமக்களிலே நீயும் ஒருத்தி இல்லையா? சேரவரும் போர்ப்புயலில் சிவகங்கை அடிந்தால் அதில் சேர்ந்து அடிய வேண்டியது நீயும் இல்லையா?
4: கும்பனி யாருக்கு கோபத்தை மூட்டினார்? உடையனத்தேவரை பின்னிருந்து தூண்டினார். நாட்டிலே நடைபெற்ற ஒவ்வொரு குழப்பத்துக்கும் அவன்தானே பெண்ணை காரணமாக இருந்திருக்கிறார். அவனுக்கு மன்னிப்பு வேண்டுவது உன் மனசாட்சி எப்படி அம்மா அனுமதிக்கிறது? 8 காலம் பட்டோமே துயரம். திண்டுக்கல்லிலும் மேட்டுப்பட்டியிலும் குறைந்தார்களே அரசர்கள்.
3: புயலில் சிக்கிய துரும்பன, அலையில் விழுந்த இணையன, திசை தெரியாத படகன தேம்பி திரிந்த 8 காலம் மீண்டும் கொட்டு விளக்கத்தோடு வரப்போகிறதே. நாடிகை தோறும் சிவகங்கையை நாசம் நெருங்கிக் கொண்டிருக்கிறதே. யார் தலை போகுமோ, எந்த பிள்ளையை பறிகொடுப்போமோ என்று ஏக்கம் பிறந்திருக்கிறதே. இவ்வளவு அழிவுகளுக்கும் காரணமான உறவுகளுக்காகவா நீ வாதாடுகிறாய்? போ.
2: தடைகள் பல வரலாம், முன்னோக்கி செல்வதுதானே வாழ்வின் இலக்கு. அப்படித்தான் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் முன்னேறி வெற்றி பெற வேண்டும்.

என்பதே நம் அனைவரின் லட்சியமாக இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக மட்டுமல்லாமல் மிகவும் உயர்வாகவும் இருக்கும். பாடல் வருகின்றது உங்களுக்காக மனிதன் திரைப்படத்திலிருந்து.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 1:15:50.
2: உணவுக்கு பின் ஏற்படும் உறக்கத்தில் சிக்கி தவிக்கும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நடிகர் பி எஸ் வீரப்பா அவர்களுடைய மனைவியாக சிவகங்கை சீமை திரைப்படத்துல கண்ணாத்தா என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை ராஜம் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கணவன் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கலக்கம் அடைந்தாலும் அவனிடம் எவ்வளவு கேட்டும் அவன் திருந்தாமல் இருக்கவே நாட்டிற்காக அவன் பல இன்னல்களை ஏற்படுத்த அவனுக்காக மற்றவர்களிடம் அன்றாடி மிகவும் துயரப்படுறாங்க கண்ணாத்தா. ஆனா ஒரு கட்டத்துல கணவனா நாடா என்கின்ற நிலை ஏற்படுது. பல வகையில தத்தளித்து முடிவில் நாட்டிற்காக அவனை அழைத்து பின்பு ஒரு மனைவியாக தன்னையும் அழைத்து கொள்றாங்க கண்ணாத்தா. உறவுகளால் ஏற்படும் தீரா வலிகளை சுமக்கும் பெண்ணாக இவருடைய நடிப்பு இந்த படத்துல மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கும். இப்ப உங்களுக்காக கண்ணாத்தா பேசும் ஒரு காட்சி வருது சிவகங்கை சீமை திரைப்படத்துல இருந்து.
3: கண்ணாத்தா, நீ என் மனைவி.
4: அந்த பந்த மறுபட்டு நாட்கள் 40க்கு மேல் ஆகிவிட்டன. மானம் காக்கும் மரத்தினால் புலியை விரட்டும்,

0: மருதரசரிடம் மன்னிப்பு கேட்கிறீர்களா அல்லது இங்கேயே மடிகிறீர்களா?
1: சிவகங்கை சீமை திரைப்படத்துல போராட்ட காலத்துல இறங்காம தன்னவனுடைய நாட்டுப்பற்றை உணர்ந்து காரியம் யாவிலும் துணை நிற்கும் மனைவியாக சிட்டு கேரக்டர்ல அற்புதமாக நடிச்சிருப்பாங்க நடிகை குமாரி கமலா அவர்கள். திருமணம் முடிந்த அந்த நொடியே நாட்டிற்காக கணவனை வழி அனுப்பும் அந்த கதாபாத்திரம் பெண்களுடைய தியாகத்தை நம்ம உணரும் வகையில இருக்கும். உடைந்து போவதற்கு காரணங்கள் பல இருக்கலாம், ஆனால் அதிலிருந்து மீண்டு வருவதுதானே சிறப்பு.

0: பசியுடன் இருக்கும் நம்ம நேயர்கள் செவிக்கு உணவாக ஹாய் ஸ்னேக் தி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1957 இயக்குனர் பி ஆர் பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான படம் வீரபாண்டிய கட்டபொம்மன். இந்த படத்துல ஜக்கம்மாள் என்கின்ற கதாபாத்திரத்துல நடிகை எஸ் வரலட்சுமி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அன்பும் வீரமும் நிறைந்த ஜக்கம்மாள் தன்னுடைய கணவனுக்கு ஊக்கம் கொடுப்பதோடு மட்டுமில்லாம நாட்டை காப்பதற்காக அவன் புறப்படும் பொழுது உள்ளே மருகினாலும் அவனுக்கு வெற்றியுடன் வருமாறு வாழ்த்து அனுப்புறாங்க. இதே நிலையில இருக்கும் மற்றொரு கதாபாத்திரம் தான் சுந்தர வடிவு. கணவனை வழி அனுப்பியதோட மட்டுமில்லாம மகளையும் வீரமும் தீரமும் நிறைந்த பெண்ணாக வளர்க்கறாங்க. சிறிய வயதுடையவர்களாக இருந்தாலும் நாட்டு பற்று உண்டு என்பதை உணர்த்தும் ஒரு கதாபாத்திரம் தான் மீனா. பெரியவர்களுடைய வழியில் தானும் பின்பற்றுவேன் என்பதை மிகவும் அழகாக அந்த கதாபாத்திரம் வெளிப்படுத்தியிருக்கும். இப்ப உங்களுக்காக அனைவருமே உரையாடும் ஒரு காட்சி தான் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து.
1: இவை எல்லாமே வேண்டும் அப்பா, ஆனால் உன் மூலமாக அல்ல, அவைகளை நானே வாரி எடுத்து வர வேண்டும். அதனால் நானும் புறப்பட்டு விட்டேன் போருக்கு. வா போகலாம்.
2: இப்போது வேண்டாம் மகளே, நான் வீர மரணம் அடைந்தால் அப்போது நீ வா.
3: வெற்றியோடு வாங்கப்பா என்று சொல்லம்மா.
1: சரி போய் வாப்பா.
3: என் கணவர் எத்தனை சிரம் கொணர்ந்தார் என்று எண்ணி எண்ணி எண்ணமாடாது. அது ஒரு கோடி இருக்கும் போ, கொண்டு போய் கொல்லைக்காட்டிலே கொட்டு. அங்கு எருக்கு முளைத்து அதை எருவாக்கி சென்னையில் விளைத்து நாட்டை செழிப்பாக்கு என்று நான் சொல்லி சிறக்க வேண்டும். அதுதான் எனக்கு வேண்டும்.
2: புருஷரை போருக்கு அனுப்பும் வாணி பரணிவாடற்குரியது.
0: வருவது எது வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் நாம் நம்பிக்கையுடன் நிமிர்ந்து நின்றால் வெற்றி நமக்குத்தான். அதை உணர்த்தும் வகையில் ஒரு பாடல் வருகின்றது பிரியாணி திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 1:29:34.
2: எண்ணங்கள் எங்கு பயணித்தாலும் சற்று ஓய்வெடுக்க விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சி இதை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. வீரபாண்டிய கட்டுபொம்மன் திரைப்படத்துல கொஞ்ச நேரம் மட்டுமே வந்தாலுமே நாட்டிற்காக தங்களுடைய பங்களிப்பை வெளிப்படுத்தும் கேரக்டர்ல ஒன்றுதான் வள்ளி. தவறான வழியில் செல்ல நினைக்கும் தன்னவனுக்கு நாட்டிற்காக அவன் செய்ய வேண்டிய கடமைகளை முன்னிறுத்தி நல்வழியில் செல்வதற்கு தன்னுடைய அன்பால திருத்துறாங்க வள்ளி. இந்த கதாபாத்திரத்துல தாம்பரம் என் லலிதா அவர்கள் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க. இப்ப வள்ளி தன்னவனிடம் பேசும் காட்சி தான் வருது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து.
3: நீ சாகத்தான் வேணும், பிறந்த மண்ண மறந்து அண்ணியனுக்கு அடிமையான நீ சாகத்தான் வேணும். சுகபோகத்தையெல்லாம் மறந்து எதிரி விரட்டு நம்ம ராஜா எவ்வளவு கஷ்டப்படுறாரு. அந்த மானோ ரோஷம் வீர உறக்கு கொஞ்சமாவது இருக்கா? என் பேரை கூட நீ சொல்லப்படாது, உடனே இங்கிருந்து ஓடி போயிடு. உன்னை தொட்டு பாவத்துக்கு இப்பவே நான் குத்திக்கிட்டு செத்து போறேன்.
4: வேண்டாம் வள்ளி, நீ சாக வள்ளி, நீ நாட்டுக்காக உயிரையே கொடுக்க தயாராயிருக்க, நான் அந்த உயிருக்காக நாட்டையே காட்டு கொடுக்க தயாராயிருக்க.
2: பெயரில்லாத ஒரு கதாபாத்திரமாக அன்னையுடைய அன்பை மட்டும் சொல்லும் ஒரு வயோதிக பெண்மணி கதாபாத்திரத்தை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல நம்மளால பார்க்க முடியும். ஆங்கிலேயரிடம் தப்பி வந்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருப்பாங்க அந்த அம்மா. நாட்டிற்காக போராடியவர்களுக்கு இப்படி பல அன்னைகள் அடைக்கலம் கொடுத்திருப்பார்கள் என்பது நினைக்கும் வகையில இருக்கும் இந்த காட்சி. இப்போ உங்களுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்துல இருந்து அந்த காட்சி தான் வருது.
5: ஹலோ, யார் மேம் வீட்ல?
6: யாரடாது
5: கலெக்டர் சிப்பாயி கட்டபொம்மனை தேட ஆறா? எல்லா வீட்லயும் தேடி பாக்குறோம், நீங்க என்ன திமிர் பண்ற?
6: உனக்கு
7: தாய், மிக்க நன்றி தாய், விடை கொடுங்கள்.

0: போய் வருகிறோம். நாங்கள் இங்கிருந்தால் உங்கள் உயிருக்கும் ஆபத்து வரும்.
1: என் உயிர் கிடக்குதுங்க, யார் கண்ணிலையும் படாம ஆயுசு பூரா இங்கே இருந்துருங்க மகாராஜா. நான் கஞ்சி ஊத்தி காப்பாத்துறேன்.
2: சிறியது என்று எதையுமே என்ன கூடாது. முன்பு சிறியது என்று நாம் நினைப்பதுதான் பின்னர் பெரியது என்று அனைவருக்கும் உணர்த்தும். அதனால் ஒரு துளியாக இருந்தால் என்ன, அது ஒரு கடலாக மாறுவதற்கு காரணமாக அமைகின்றது தானே. பாடல் வருகின்றது நம் அனைவருக்காக.

தட்டலாம் சாப்பாடு காதல ஹெட்செட்னு இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேக் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. 1961 இயக்குனர் பி.ஆர். பந்துலு அவர்களுடைய இயக்கத்துல வெளியான

கப்பல் ஓட்டிய தமிழன். இதுல மீனாட்சி அம்மாள் என்கின்ற கேரக்டர்ல நடிகை குமாரி ருக்மணி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நாட்டிற்காக பாடுபடும் தன்னுடைய கணவனின் அனைத்து செயல்களுக்கும் உறுதுணையாக தன்னால இயன்ற வகையில உதவுறாங்க. செல்வ செழிப்புடன் வலம் வந்தவர் ஒரு சூழல்ல வறுமை நிலைக்கு தள்ளப்படுறாங்க. கணவனுடைய இறுதி நொடி வரை பயணிக்கிறாங்க மீனாட்சி அம்மாள். கப்பலோடைய தமிழன் படத்துல வரும் மற்றொரு கதாபாத்திரம் தான் கண்ணம்மா. தன் கணவனுடைய வழி தந்தைக்கு எதிராக இருந்தாலும் அவனுடன் பயணிக்கும் கண்ணம்மா தன்னோன் மேல் கொண்ட அன்பை தந்தைக்கு உணர்த்தி ஆங்கிலேயருக்கு உடனாக உழைக்கும் அவரை திருத்துறாங்க. தனியே பிள்ளையை வைத்து

கப்பலோட்டிய தமிழன் படத்துல வரும் மற்றொரு கதாபாத்திரம் தான் கண்ணம்மா. தன் கணவனுடைய வழி தந்தைக்கு எதிராக இருந்தாலும் அவனுடன் பயணிக்கும் கண்ணம்மா தன்னோன் மேல் கொண்ட அன்பை தந்தைக்கு உணர்த்தி ஆங்கிலேயருக்கு உடனாக உழைக்கும் அவரை திருத்துறாங்க. தனியே பிள்ளையை வைத்து அல்லல் பட்டாலும் நாட்டிற்காக போராடும் கணவனுக்காக காத்துட்டு இருக்காங்க. முடிவில் பல இன்னல்களை அனுபவித்து துயரங்களை சுமந்து அவனுடன் இணையறாங்க. நெஞ்சில் துணிவிருந்தால் வாழ்க்கையில் நாம் எத்தனை சவால்களையும் கடந்துவிட முடியும், வெற்றியையும் சந்தித்து விட முடியும். அதை உணர்த்தும் வகையில் பாடல் வருகின்றது. இப்படி வெல்லும் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக

0: வள்ளிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: இளைப்பர விரும்பும் இந்த மதிய நேரத்துல ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 1996 வெளியான படம் சிறைச்சாலை. இந்த படத்துல பார்வதி என்கின்ற கேரக்டர்ல நடிகை தபு அவர்கள் நடிச்சிருப்பாங்க. நாட்டிற்காக போராடும் காதலனை கரம் பிடிக்க அந்த நாளை கணவனை ஆங்கிலேயர்கள் கைது செய்ய அவனுக்காக காத்திருக்கிறாங்க. சிறை சென்றவன் வருவான் என்று நினைத்து நாடு சுதந்திரம் பெற்ற பிறகும் அவனுக்காக தன்னுடைய காத்திருப்ப தொடர்றாங்க. 45 வருடங்களுக்கு முன்பே தன்னுடைய கணவன் இறந்ததை அறியாமலே 50 வருடங்களாக காத்திருக்கிறாங்க பார்வதி. விடுதலைக்காக போராடியவர்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய நிலையை பார்வதி கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தும். இந்த வாழ்க்கை ஒரு அழகான கவிதை. வாழ்க்கை பயணத்தை இனிமையுடன், நம்பிக்கையுடன், வெற்றியுடன், தைரியத்துடன் பயணிக்க முயற்சி செய்தால் எப்படி சொல்லணுமா, வாழ்க்கை வாழ்வதற்கு தானே. பாடல் வருகின்றது ஆட்டோகிராஃப் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக.

0: ஒரு காலத்துல ஹுக்கும் சிங்க வீட்டுல எல்லாரும் குடைச்சல்காரன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா லைட்டோ ஃபேனோ ஓடிட்டு இருந்தா பார்த்தால எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவாரு. ஏ ராமு, எதுக்கு ஃபேன் ஓடுது? கரண்ட் பில்ல உங்க அப்பனா கட்டுவான். ஆனா இப்ப எல்லாரும் அவரை அன்பு சிங்குன்னு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா சோலார் பேனல் போட்டதுல இருந்து மீட்டர் முள்ளும் நிம்மதியா தூங்குது, ஹுக்கும் சிங்கும் நிம்மதியா தூங்குறாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM Suryaghar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: நிகழ்ச்சியுடைய நிறைவு தனத்துக்கு வந்தாச்சு. நாட்டிற்காக போராடிய பெண்கள், நாட்டிற்காக போராடியவர்களுக்கு உறுதுணையாக இருந்த பெண்கள், நாட்டிற்காக பல தியாகங்களை செய்த பெண்கள் என்று பல வகையாக தேசம் வளம் பெற தங்களுடைய பங்களிப்பை ஆற்றியவர்கள் இந்த மண்ணில் பலர் உண்டு. அவர்களுடைய பிம்பமாக திரையில் தோன்றிய பெண் கதாபாத்திரங்கள் சிலரை பற்றி தான் இன்றைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஷோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். சிறந்த பண்புள்ள குடிமக்களாக நாம் வாழ்வதே நம் இந்திய நாட்டிற்கு நாம் செய்யும் கடமையாகும். சொல்லோடன் இல்லாமல் செயலோடும் தொடர்ந்தால் வெற்றி நம் அனைவருக்கே. மீண்டும் ஒரு இணைய தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கங்கா.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 1:56.33
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: உங்களின் பழைய நகைகளையோ அல்லது தங்க நாணயங்களையோ எங்களிடம் கொடுத்து 11 மாதத்திற்கு பிறகு அன்றைய விலைக்கு அதே இடையில் செய்கோலி செய்தாரம் இல்லாமல் புதிய நகைகளாக பெற்றிடுங்கள்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். 2:16, 8 நொடிகள். காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது காலத்தை வென்ற காலங்கள். நிகழ்ச்சியின் துவக்கமாக பாடல் கேட்கலாம். பில்லா படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: இந்த ஆடி மாதத்தை அதிக சலுகைகளுடன் சிறப்பாக கொண்டாட தயாராகுங்க. சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி அதிரடி ஆஃபர். புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளை மாற்றும் போது கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு, வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி, 1 கிராம் வெள்ளிக்கு ரூபாய் 5 தள்ளுபடி, கடலூர் கிளையில் வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 3 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி புதுச்சேரி.
3: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். கண்ணதாசன் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி இணைந்து பாடிய ஒரு பாடல் குரு படத்திற்காக.

2:26 இது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஜானி படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல்.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: இளையராஜா இசையமைத்து ஜென்சியின் குரலில் பாடல் கரும்புவில் படத்திற்காக.

காலங்கள் பல கடந்தும் காவியங்களாக நிலைத்து நிற்கும் பாடல்களின் தொகுப்பு இது. காலத்தை வென்ற காணுங்கள் நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். முரட்டு கலை படத்திற்காக மலேசியா வாசுதேவன் குரலில் பாடல்.

0: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிடும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேர்களே, சிவவல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். இன்று பகல் 3 மணிக்கு தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். நேர்களே, தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து உங்களது சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற தொடர்பு கொள்ளலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்களில்.

இதயத்திற்கு இதம் தரும் இசை கானம் எதிர்காலத்தை வென்ற கானம். நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். ஒரு தலை ராகம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் குரலில் பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: உங்கள் பழைய தங்க நகைகளை எந்த ஒரு நகை கடையில் வாங்கியிருந்தாலும் அதை விற்று உடனடியாக காசோலையாக பெற்று மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: காலத்தை வென்ற கானங்கள் நிறம் சரியாக 2:52:43 பாடல் கேட்கலாம். உல்லாச பறவைகள் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் மற்றும் S. ஜானகி குரலில்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 3:01, 3 நொடிகள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கும். நான் உங்கள் ஆர்ஜே பூஜா. இன்றைய ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கூட்டு தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள்தான். சோ இன்னைக்கு நம்மோட டாக்டர் இணைஞ்சிருக்காங்க. நேயர்களே, தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டு டாக்டர் கிட்ட விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275230 என்று இந்த எண்கள்ல. வணக்கம் டாக்டர்.
3: வணக்கம் மேம்.
1: ஓகே டாக்டர், சோ தூக்கத்தில் குரட்டை அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விப்படுற ஒரு விஷயமா இருக்கு. சாதாரணமா முன்னாடிலாம் இந்த குரட்டை அப்படின்றது பெரியவங்க தான் விடுவாங்க, ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்க தொடங்கி நிறைய பேர்கிட்ட இந்த வழக்கம் வந்து இருக்கு. சோ இந்த குரட்டை அப்படின்றது என்ன, யாருக்கெல்லாம் ஏற்படும், இது வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்ன சார்?
3: குரட்டைன்றது நார்மல் ஃபினாமினம் தான். இப்போ நம்ம நார்மலாக மூச்சு விடும்போது நம்மளுக்கு அந்த சத்தம் வரமாட்டேங்குது மூச்சு விட்டு வெளியே வரும்போது. பட் நைட் நேரத்தில் நம்ம தூங்கும்போது லிட்ரலி நம்ம உடம்புக்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி, ஸோ எல்லா மசிலும் ரிலாக்ஸ் ஆகும், நாக்கெல்லாம் ரிலாக்ஸ் ஆகும், தொண்டை தசைகள்லாம் ரிலாக்ஸ் ஆகும்போது காற்று நம்ம மூச்சு விடும்போது

0: அது அப்படியே ஆடிட்டு போகிறதுனால வைப்ரேஷன்லாம் கேட்குறது தான் கொரட்டை. கொரட்டை வரதுன்றது அப்படின்னு இல்லை, நிறைய பேர் கொரட்டை விடுவாங்க. ஏன் அது இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னா, முன்னாடி விட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க, பட் அதுக்கு அவேர்னஸ் அதனால் பிரச்சனை வருதுன்றது இப்போ கொஞ்ச நாளங்களில் தான் தெரிய வந்திருக்கு. அதனால் என்னென்னா, ரொம்ப நாள் கழித்து அதனால் பிரச்சனை நிறைய வரும், அதனால் அது அவேர்னஸ் வந்திருக்கு. இப்போ எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக பார்த்தா மூக்கடைச்சாலே இல்லை சைனஸ் பிரச்சனை வந்தாலே வரலாம். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அடிவாய்த்தாடை ரொம்ப பின்னாடி இருக்குது, இல்லை பெரிய நாக்காக இருக்குது, அது மாதிரி வரலாம். இப்போ ரொம்ப என்ன சொல்கிறது, உடல் பருமன் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் இது மாதிரி வரலாம், இல்லை இருதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வரலாம். ஸோ ஒரு ஒரு காரணங்கள் இருக்குது, இதனால தான் வரணும் அதனால தான் வரணும்னு இல்லை. ப்ளஸ் தொண்டையில் இப்போ குழந்தைங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா தொண்டையில் சதம் வளர்ந்துருதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குழந்தைங்க டாக்டர் கூட்டும்போது குரட்டை விடுறான் டாக்டர் தான் சொல்லுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா சதை வளர்ந்து அந்த சதையை மூலம் அவங்க மூச்சு விடும்போது அந்த சதையை அப்படியே ஆடிட்டு போகிறனால வைப்ரேட் ஆகிறனால அது இப்போ குரட்டை வந்துக்கிட்டு இருக்கிறது. அது
1: ஓகேங்க சார். ஸோ தூக்கத்தில் குரட்டை விடுறது சாதாரணமாங்க சார்? எப்போவுமே இது ஒரு சாதாரண விஷயம் தானு அப்படி எடுத்துக்கலாமா நம்ம?
0: சாதாரணம்தான், பட் அது எப்போ வந்து அது சாதாரணமாக இல்லைன்னு யோசிக்கணும்னா, நல்லா சத்தம் போட்டு குரட்டை விடுறாங்க நைட்டில், இல்லை நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது குரட்டை விட்டுட்டே இருக்கான், திடீர்னு நடுன்னு குரட்டைன்ட்டு அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வருது, இல்லை நைட்டு அந்த குரட்டை விட்றவங்க காலைல எந்திரிச்சோடனே ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்கினாலும் எனக்கு அந்த தூங்கினத்தோட புத்துணர்ச்சி வரலை, இல்லை காலையில் எந்திரிச்சோடனே தலைவலியாக இருக்குது, அன்றைக்கி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டயர்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது, உட்காந்தாலே தூங்குற மாதிரி இருக்குது, இதெல்லாம் இருந்துச்சு நல்லா குரட்டை விட்றாங்கன்னா ஓகே, அது வந்து ஒரு அபாயகரமான சைன், நம்ம அதுக்கு வேல்யூட் பண்ணுற மாதிரி வரும்.
1: ஓகேங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தூங்குறப்ப சிலருக்கு மூச்சையை கூட நின்று வந்து மறுபடியும் மூச்சு விடுற ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, இதை எப்படிங்க சார் நம்ம பார்க்கணும்?
0: இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் வரவங்களாம் இது வந்து அவங்களால பார்க்க முடியுது. இப்போ ரொம்ப முத்திப்போன இந்த இருக்கும்போது தான் பேஷண்ட்டாகவே எந்திரிப்பாங்க. எப்போன்னா தூக்கம் நின்றுட்டு அவங்க மூச்சு விடும்போது நின்றுரும், அது நின்றுட்டு ஒரு மோஸ்ட்லி ஒரு 10 செகண்டில் வந்துடும். அப்போ வரும்போது பேஷண்ட்டுக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க, இப்போ யாராச்சும் ஹஸ்பண்டுக்கு வந்தாங்கன்னா வைஃப் சொல்லுவாங்க, ஆமாம் சார் நைட் நல்லா குரட்டை விடுவாங்க, திடீர்னு நடுவில் பார்த்தா அப்படியே நிற்கும், அப்புறம் திருப்பி நான் சில டைம் எழுப்பி விடுவோம் இல்லைன்னு வந்துடும். ஒரு சில பேர் ரொம்ப அதிகமாக இருக்கவங்க என்னங்கன்னா குரட்டை விட்டு ரொம்ப நேரம் மூச்சு விடணும், அவங்களே எந்திரிச்சு பெருமூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க, யாரோ கழுத்தை நெரிச்ச மாதிரியோ யாரோ நெஞ்சில் உட்காந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அந்த இது.
1: ஓகே ஓகேங்க சார். ஸோ குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஏற்படுது அப்படின்னா இதற்கான முக்கிய ரீசன் வந்து என்னெல்லாம் இருக்கலாங்க சார்?
0: மெயினாக பார்த்தா உடல் பருமம், மூக்கு அடைப்பு வர்றது, இல்லை தொண்டையில் ஏதாவது சதை வளர்றது, இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு முன்னாடி மது அருந்துதல், ஸ்மோக்கிங், சிகரெட் குடிக்கிறது, இதெல்லாம் அதுக்கு முன்காரணங்களாக இருக்கலாங்க.
1: ஓகேங்க சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரட்டை விடுறவங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியான்றாங்க, இது வந்து எல்லாருக்குமே இருக்குமாங்க சார்? இந்த ஸ்லீப் ஆப்னியான்றது இந்த குரட்டை விடுற எல்லாருக்குமே இருக்குங்களா?
0: ஆப்னியானா அது ஒரு மெடிக்கல் டேர்ம், அது என்னென்னா அந்த மூச்சை நிற்கிறது ஒரு 10 செகண்டுக்கு மேலே நிற்குது, அதுதான் அந்த ஆப்னியான்ற டேர்ம், சரிங்களா? ஸோ தூக்கத்தில் மூச்சு அடைக்கிறது, இப்போ நான் சொன்னேன் இல்லை, திடீர்னு நடுவில் குரட்டை விட்டுட்டு இருப்பாங்க, நின்றுட்டு கொஞ்ச நேரத்தில் குரட்டை நிற்கும், அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி குரன்னு விடுவாங்க, திருப்பி அதே மாதிரி கொஞ்ச நேரத்தில் நிற்கும், அப்புறம் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு அப்படியே நிற்பாங்க. அந்த நின்றுட்டு வர்றது தான் மெடிக்கல் டேர்ம் வந்து ஸ்லீப் ஆப்னியா. அவங்களுக்கு தான் அந்த நோய் இருக்குன்றதை நம்ம இப்போ இது மாதிரி வருது, நடுவில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க இது மாதிரி பார்க்குறாங்க, காலையில் நேரத்தில் தலை வலிக்குது, அதிகமாக காலையில் நேரத்தில் தூங்குறாங்க, ஒரு மாதிரி எந்திரிச்ச உடனே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ரொம்ப கோவமாக இருக்காங்க, அந்த மாதிரினா நம்ம இதை வந்து நிஜமாலே பிரச்சனையாக இருக்கான்னு அவாய்ட் பண்ணணும்
1: அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமலையும் நார்மலாவுமே குரட்டை வருமாங்க சார்?
0: நார்மலா குரட்டை வராதான் நான் சொல்றேன், நார்மலா குரட்டை வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறைய பேர் இப்போ இந்த இதில் கேட்டிங்கன்னா இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா குரட்டை வரும், அதுக்குன்னு என்ன சொல்லி, இப்போ திடீர்னு குரட்டை நின்றுட்டு வருது, காலையில் எந்திரிச்சோன்னே நம்மளுக்கு பார்த்தா இப்போ ஒரு கொஞ்சம் நேரம் தூங்கினாலும் காலைல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அப்பா எனக்கு வேலைக்கு போகிறோம்னுட்டு அந்த நைட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி மூச்சடைப்பாது வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த நாள் காலைல தூங்கின ஃபீலிங்கும் வராது, அந்த பெருந்தூக்கம்னு சொல்லுவோம். நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும், அந்த ஆழ்ந்த உரத்துக்கே நம்ம போக மாட்டோம், அதனால் காலையில் பார்த்தா ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், வேலைக்கு போனாலே எப்படா வீட்டுக்கு வருவோம் எப்படா தூங்குவோன் இருக்கும், அவங்கள அறியாமையே உட்காந்துட்டு இருக்கும்போது தூங்கிடுவாங்க, தலைவலிச்சிட்டு ஒரு மாதிரி இரிட்டேட்டடாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் அதை வந்து நோயாக மாறுறது, மற்றபடி நார்மலாக குரட்டை விட்டுட்டு இருக்கும்போது அது வந்து நார்மல் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: ஓகேங்க சார். காலர் வராங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம்.

0: மேம்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
0: நாங்க முருகப்பாக்கத்துல இருந்து பேசுறோம். என் பேர் கலைமணி மேம்.
1: ஓகே கலைமணி மேம், உங்களுடைய சந்தேகத்தை டாக்டர் கிட்ட கேளுங்க.
0: சார்,
2: சொல்லுங்க மேம்.
0: சார், எங்க வீட்டுக்காரங்க குறட்ட விடுறதோட நிறைய பேசுறாங்க சார். அவங்க ஓவரா பேசுறாங்க, பேசினா அவ்வளவு பேச்சு பேசுறாங்க சார்.
2: இல்ல, நைட்டு தூங்கினதுக்கு அப்புறம் பேசுறாங்களா?
0: ஆமா சார், தூக்கத்துக்கு அப்புறம் அவ்வளவு பேச்சு பேசுறாங்க சார்.
2: இல்ல, இப்ப தூக்கத்துல மூச்சடைப்புன்னு வருது, பேச மாட்டாங்க. குரட்டை விட்டுட்டே இருக்கும்போது நின்றுட்டு அதுக்கப்புறம் மூச்சு தொடரும். நைட்ல பேசிட்டு இருக்காங்கன்னா வேற ஏதோ பிரச்சனையா இருக்கலாம், மனநல பிரச்சனையா இருக்கலாம், இல்ல டென்ஷனா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். அது இந்த இதோட வராது. அவங்க ஆக்சுவலி நைட்ல பேச மாட்டாங்க. இந்த தூக்கம்
0: புரியலங்கம்மா?
2: இப்ப குரட்டை விட்டுக்கிட்டே, நல்ல சவுண்டா விட்டுக்கிட்டே, திடீர்னு நடுவுல நிறுத்திட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குரட்டை திருப்பி விடுற மாதிரி வரும். அதுவும் இல்லாமல் காலையில் எழுந்திரிச்சோடனே கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க அடுத்த நாள் பார்த்தா ரொம்ப தூக்கம் வர மாதிரி இருக்கும். அவங்களுக்கு உடல் பருமம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தான் இந்த தூக்கத்தில் மூச்சடைப்புன்றதே நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் வரும். குரட்டை விடுறது நார்மல் தான். இப்போ குரட்டை விட்டு பேசுகிறாங்கன்னா அது வேற ஏதோ விஷயத்தினால பேசியிருக்கலாம். புரியுதுங்களா? ஓகே, தேங்க்யூ.
0: நன்றி சார்.
2: தேங்க்யூ.
1: ஓகேங்க சார். ஸோ குரட்டை அப்படின்னு சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க, இது வந்து பொதுவாகவே வந்து உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு வந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி. அதே இப்போ உடல் மெலிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சாத்தியமாங்க சார்?
2: வரலாம். இப்போ அதான், தொண்டையில் சதை வளர்க்குறதோ, மூக்கு அடைப்பு வர்றதோ, இல்லை இரவு நேரங்களில் மது அருந்தும்போது பார்த்திங்கன்னா அந்த தசையெல்லாம் ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ அந்த டைத்தில் அவங்களுக்கு உடல் பருமை இல்லாமல் அந்த மாதிரி குரட்டை வரும். நான் தான் அடிக்கடி சொல்கிறது.
1: ஓகேங்க சார். ஸோ நேர்களே, தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து டாக்டர் கிட்ட நீங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் பெறலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
5: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
6: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.

0: 5:11 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்துதான் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள் வந்து நம்மோட பங்கேற்று விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீர்களே, இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கு விளக்கம் பெறலாம். டாக்டர், உடல் பருமன் மட்டும் ஒரு காரணம் இல்லை, சோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த குரட்டைக்கு காரணமா நீங்க சொல்லியிருந்தீங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆண்கள் பெண்கள் அப்படின்னு ரெண்டு விஷயம் பேசுவோம் இல்லைங்களா. சோ ஆண்களை விட பெண்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா ஏற்படுங்களா, இல்ல ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம் தானா?
1: ஆக்சுவலி நாங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அதிகமாக வருது. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மெனோபாஸ் மாதவிடலாம் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க சரியாக தைராய்டு மாத்திரை எடுக்கலனா அவங்களுக்கு அதனால் உடல் பருமை வந்துட்டு அதனால் அவங்களுக்கு மூச்சடைப்பு வருது. ஸோ பெண்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு, பட் ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்கிறது.
0: ஓகேங்க சார். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த தூக்கத்தில் குரட்டை மற்றும் மூச்சு திணறல் பிரச்சனை இது ஏற்படுமாங்க சார்?
1: ஏற்படலாம். நான் சொன்ன மாதிரி அவர் குழந்தைக்கு ஒரு பையனுக்கு தொண்டையில் சத வளருதோ இல்லை மூக்கடை போகிறதோ வரலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி குரட்டை வரும், அந்த நிற்கிறது அவ்வளோ தெரியாது, பட் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே இருப்பாங்க. படிப்பில் அவங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது, கிளாஸில் அவங்க ஃபோக்கஸ் பண்ண முடியாது, சரியாக சாப்பிட மாட்டாங்க, அடிக்கடி ஜுரம் சளி இருமல் அது மாதிரி பிடிச்சிட்ருக்கும், இம்யூன் சிஸ்டம்லாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பெற்றோர்கள் பார்க்கும்போது ஓகே ஏதோ இருக்கலாமோ, சதை வளர்ந்துருக்கலாமோ, மூக்கடைப்போ இல்லை சைனஸ் பிரச்சனை இருக்கோ, அது மாதிரி இருக்க பார்த்தா அதுக்கேற்றாப்புல ட்ரீட்மெண்ட் எடுத்தால் அது மோஸ்ட்லி சரியாயிரும்.
0: ஓகேங்க சார். சில குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா வாய் திறந்தே தூங்குவாங்க சார், வாய் மூடியே தூங்க மாட்டாங்க, வாய் திறந்தே தூங்குவாங்க. அவங்க பேரண்ட் பார்த்தீங்கன்னா சொல்வாங்க, ஸோ சத்தம் வருது அவங்க தூங்குறப்ப, இது குரட்டைன்னு சொல்ல முடியாது, நான் வந்து சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இது குரட்டை தானாங்க சார்? இதுவும்
1: இதுவும் குரட்டை தான். இப்போ என்னென்னா மூக்கு அடைச்சிருச்சுன்னா ஒரு மூக்கால மூச்சு விட முடியலன்னா வாய் வழியாக தான் மூச்சு விடணும், அதனால தான் மவுத் ப்ரீதிங்னு சொல்லுவோம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா எல்லாமே

0: வாய் வழியாக மூச்சு விட்றாங்கன்னா மூக்கு அடைச்சிட்டு இருக்கு. மூச்சு விடுது, இப்போ எங்கள்கிட்ட மூச்சு வாங்குதுன்னு சொன்னாங்கன்னா முதல்ல கேட்போம், மூக்கு ஏதாச்சும் அடைக்குதான்னு கேட்போம். மூக்கு அடைச்சிச்சின்னா ஆமாம், அதனால மூச்சு வாங்கும், நீ இதை மூச்சு வாங்குறது கிடையாது. பட் கொரட்டை வருது எதுனா, இப்போ தொண்டையில் இப்போ ஏதோ சதை வளர்ந்துருக்கு, சளி பிடிச்சிருக்குன்னா அவர் வாய் வழியாக மூச்சு விடும்போது அந்த சதையில் அப்படியே உரசிட்டு உரசிட்டு போகும்போது அதனால் வருது அந்த கொரட்டது. மோஸ்ட்லி இப்போ அதுக்கு மருந்து கொடுத்தோ இல்லை அறுவை சிகிச்சை பண்ணி இது அகற்றினாலோ இந்த சத்தம் வர்றது, இந்த பிரச்சனை வர்றதெல்லாம் கம்மியாகிடும்.
1: ஓகேங்க சார். ஸோ காலர் ஒருத்தங்க வரங்க உங்களோட பேசிடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். ஓகே, லைன் கட் ஆகிடுச்சுங்க சார்.
0: ஓகே.
1: ஸோ சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தூங்குகிற பொசிஷனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சார். கவுந்தடிச்சு படுத்து தூங்குவாங்க, இல்லை சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கழிச்சு தூங்குவாங்க. இந்த குரட்டைக்கும் நம்ம படுக்கிற அந்த பொசிஷனுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்க சார்?
0: நிறைய சம்பந்தம் இருக்குது. இப்போ நம்ம நேராக படுக்கும் போதும் குப்புற அடித்து படுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம நெஞ்சு நேராக படுக்கும் போது தான் நம்ம மார்பகத்தில் இருக்க தசையே நம்ம நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி குப்புற படித்து படுக்கும் போதும் பின்னாடி இருக்க தசையும் நம்ம அழுத்துற மாதிரி வரும். இந்த மோஸ்ட்லி இந்த மாதிரி குரட்டை விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நேராக படுத்துட்டு இருக்கும்போது அந்த குரட்டை சத்தம் ரொம்ப அதிகமாக வரும். இந்த நின்றுட்டு வர்றது எல்லாமே இந்த நேராக படுக்கும் போது தான். ஒரு கழிச்சு படுத்தா அது சரியாயிரும். அவங்களே சொல்லுவாங்க, எனக்கு ஒரு கழிச்சு படுத்தா தான் நல்லாயிருக்கு. நம்ம கேட்கும்போது தெரியும் வாட அப்படியே இந்த மாதிரி பிரச்சனை வரவங்களுக்கு கேட்போம், நீங்கள் எப்படி படுப்பீங்க, நேராக படுப்பீங்க? இல்லை இல்லை, நேராக படுத்தா எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, நான் ஒரு கழிச்சு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நேராக படுக்கிறனால தான் மோஸ்ட்லி இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உடல் பருமன் இருக்கவங்க நேராக படுத்தாலே வரும், இல்லை குப்புறடிச்சு படுத்தா அதோட அதிகமாக வரும். அதனால் இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்லுவோன்னா ஒரு கழிச்சு தான் படுங்க, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஒரு கழிச்சு உங்களுக்கு நல்லா இருக்குன்னா அந்த மாதிரி படுங்க அப்படின்னு தான் சொல்லுவோம்.
1: ஓகேங்க சார். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஹலோ. ஓகேங்க சார். ஸோ நம்ம அடுத்த க்வெஸ்சனுக்கு போயிடலாம். இந்த மாதிரி மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது, இது வந்து பிரச்சனை தான் எப்பவுமே. ஆனா இந்த மாதிரி குரட்டை விடுறவங்களுக்கு இந்த வந்து பிரச்சனையை அதிகப்படுத்துமாங்க சார்?
0: கண்டிப்பா அதிகப்படுத்தும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஹாஸ்பிட்டலில் எமர்ஜென்சி வார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிபோதையில் கீழே விழுந்துட்டு எது கழிச்சிட்டு வாந்தி வந்துட்டு வருவாங்க. அவங்களை நம்ம குடிபோதை குடிக்கும் போதே என்ன ஆகுதுன்னா அந்த எஃபெக்ட்னால எல்லாத்தோட தசையும் லூஸ் ஆயிடுது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மீறியே வாந்தி வருது, எது கழிக்குது. அதே மாதிரி தான் இப்போ நார்மலாக அவங்களுக்கு குரட்டை பிரச்சனை இருக்குன்னா அவங்க இன்னும் அந்த குடி நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி குடித்தாங்கன்னா அந்த ரொம்ப லூஸ் ஆயிரும், இன்னும் அந்த குரட்டை ரொம்ப அதிகமாக இருக்கும். நாங்கள் இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணால், முதல்ல குடிக்கிறத தவிருங்க, இல்லை நைட் நேரத்தில் கண்டிப்பாக குடிக்கிறத தவிர்த்து ஆகணும். ஸ்மோக்கிங் அதே மாதிரி, இப்போ ஸ்மோக் பண்ண பண்ணால் ஆல்ரெடி அவங்களுக்கு த்ரோட்லாம் இரிட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மலாம் பார்த்தீங்கன்னா த்ரீ கடையில் ஸ்மோக் பண்ணுறவங்களாம் பார்த்தோன்னா அவனா காரி காரி துப்பிட்டு இருப்பாங்க அவங்க, அது ஏன்னா த்ரோட் இரிட்டேட் ஆகிறனால அவன் துப்பிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நைட்டில் ரொம்ப இன்னும் அந்த ஆல்ரெடி பிரச்சனை இருக்கிறனால இன்னும் பிரச்சனை அதிகமாக தான் ஆகும் அது ஆக்சுவலி.
1: ஓகேங்க சார். ஸோ குரட்டையினால் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குவாலிட்டி ஸ்லீப் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்?
0: கண்டிப்பாக. இப்போ அதான் நான் சொன்னேன், இப்போ ஆழ்ந்த நடுவில் தூக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்திரிச்சு பாத்ரூம் போகிறதே நம்மளுக்கு நைட்டில் ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இப்போ நல்லா தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு பாத்ரூம் போகும்போது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நடுவில் உங்களுக்கு அடிக்கடி மூச்சடைப்பு வந்துக்கிட்டே இருக்குது, ரொம்ப முத்தனை இதில் மூச்சடைப்பு வந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆழ்ந்த தூக்கம் போவே போகாது. நீங்கள் என்ன தான் 10 மணி நேரம் ரூமில் இருந்து தூங்கினாலும் அடுத்த நாள் காலைல அந்த தூங்கத்தோட எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா நம்ம தூங்கும் போது தான் உடம்பு வந்து ஒரு ரீசெட் ஆகிற மாதிரி, அந்த நாள் அவ்வளோ வேலை செஞ்சது தசை எல்லாமே ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. பட் ஆனால் நம்ம உடம்போட பிரச்சனை இருக்கிறனால நைட்டில் ரீசெட் ஆகாமல் திருப்பி எப்பயும் போல நார்மலாக ரெகுலராக வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் காலைல எந்திரிச்சோடனே அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அதான் அப்படி காலைல பார்த்தோன்னா அப்படியே ஒரு இரிட்டேட்டாக இருப்பாங்க, என்னடா இவ்வளோ நேரம் தூங்கி ஒன்றுமே இல்லையே, இதுக்கு வேலைக்கு வேறு போகணுமா, அங்கே போனோன்னே அவங்க இரிட்டேட் ஆவாங்க, ஒரு சிறிய சிறிய விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட ஆரம்பிச்சிருவாங்க, ரொம்ப டயர்டாயிருவாங்க, அவங்களால வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, பசங்களால் ஸ்கூலில் போயிட்டு பாடத்தை இது பண்ண முடியாது, ஃபோக்கஸும் பண்ண முடியாது. ஸோ பிஹேவியரல் சேஞ்சஸ்லாம் இருக்குது அவங்க சரியாக தூங்கலனால. இப்போ நம்மளே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒருத்தர் ஒரு 6 மணி நேரத்துக்கு பதிலாக 4 மணி நேரம் தூங்கினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அடுத்த நாள் எப்படா போவோம் எப்படா போய் தூங்குவோம்னு ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம, அதனால மதியம் வேற தூங்கிடுவோம். ஸோ அதே தான்.
1: ஸோ இந்த ஃபெட்டிகா இருக்கணுங்க சார், இந்த மாதிரி கொஞ்சம் மயக்கமா இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி போதையா இருக்கு, அந்த தூங்குன ஃபீலே இல்லை அப்படின்னு வாங்க, அதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார்?
0: இருக்கு. இப்போ எல்லாத்துக்கும் இருக்காது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு மூச்சடைப்பு மூச்சடைப்பு வந்துகிட்டு இருக்கனாலே பார்த்தீங்கன்னா அந்த மூச்சடைப்பின் போது அவங்க மூச்சு உள்ளேயும் எடுக்க மாட்டாங்க, உள்ளே இருக்க காற்றை வெளியும் விட மாட்டாங்க. ஸோ இப்போ ஒரு 10 செகண்ட் மூச்சு அடைக்குதுன்னா அந்த 10 செகண்ட் அவங்க ஆக்சிஜனே எடுக்க மாட்டாங்க, நல்லா காற்றும் உள்ளே போகாது, கெட்ட காற்றும் வெளியே வராது. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துகிட்டே இருக்கும்போது தூக்கத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தா அவங்களுக்கு அந்த டைத்தில் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கனால

0: காலையில் பார்த்தீங்கன்னா தலைவலி வரலாம், ரொம்ப இரிட்டேட்டடாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்கும். அவங்க சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காரும்போது தூங்கிடுவாங்க. ஆக்சுவலி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் அவங்களை அறியாமல் தூங்கிடுவாங்க, தூங்கியே ஆகணும். ஏன்னா இவங்க நைட் நேரத்தில் தூங்காதனால மதிய நேரத்தில் தூங்கிடுவாங்க.
1: ஓகே, ஸோ அந்த க்வெஸ்சன் வந்து நான் ஆக்சுவலி வச்சிருந்தேன். இது பகலில் பார்த்தீங்கன்னா அதிகமாக தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்ல முடியுமாங்க சார்?
0: இல்லை, மதியம் தூங்குறது வேற, தூக்கமாக வந்துட்டு இருக்கிறதுன்ற வேற. இப்போ இந்த மாதிரி ஸ்லீப் ஆப்னியா இல்லை தூக்கத்தில் மூச்சடை போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருப்பாங்க, டிவி பார்க்கணுன்னு உட்காருவாங்க, அவங்கள அறியாமல் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா தூங்கிடுவாங்க. இல்லை ஃபோன் பார்ப்பாங்க, பேப்பர் படிக்க, அவங்க அறியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருப்போம், உட்காந்து போயிடதே தூங்கிடுவாங்க. ரொம்ப முத்தன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, ஒரு பத்து ஒரு அஞ்சு பேர் இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, திடீர்னு என்னடா சத்தம் வரலன்னு திரும்பி பார்த்தா தூங்கிடுவாங்க, அவங்கள அறியாமையே தூங்கிடுவாங்க. மதிய நேரத்தில் இப்போ நம்மளாம் ரெஸ்ட் எடுக்கிறது வேறு விஷயம். இப்போ நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியம் ஃப்ரீயாக இருந்தோன்னா இப்போ சாட்டர்டே சண்டேலாம் இருந்தால் மதியம் நம்ம தூங்குவோம், அது வேறது, நம்மளாக தூங்குறது வேறு விஷயம். அவங்கள அறியாமையே தூங்கிடுவாங்க. அப்படி அவங்க தூங்காமல் இருந்தாலும் மடி அவங்க கண்டிப்பாக தூங்கி ஆகணும். அவங்களுக்கு சொல்லுவாங்க மதியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் கண்ணு சுற்று, நான் கண்டிப்பாக தூங்கி ஆகணும் அது மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம சஸ்பெக்ட் பண்ணலாம்.
1: குழந்தைங்க கூட சில நேரத்தில் அந்த மாதிரி செய்வாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இப்போ திடீர்னு தூங்கிடுவாங்க அவங்கள அறியாமலே.
0: அது வந்து டயர்ட்னஸ், அவங்க விளையாண்டுட்டு. குழந்தைகள்ன்றது நம்மள மாதிரி இப்போ சாட்டிஸ்ஃபைடா ஓரளவு நம்ம ஃப்ரீயாக இருப்போம், குழந்தைங்கள்னு ஆடிட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டயர்டாயிட்டு தூங்குறதுன்றது வேற, அறியாமல் தூங்குறதுன்றது வேற. சரிங்களா?
2: அப்புறப்படுத்துவோம், கொசு உற்பத்தியை தடுப்போம், டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை. தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
3: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, சிவமலுவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறையின் மூத்த மருத்துவர் டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள்தான். நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். சோ இந்த தூக்கம் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி நம்ம இந்த குரட்டை அப்படின்ற விஷயத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சோ அது எதனால வருது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. இந்த நோய் பாத்தீங்க அப்படின்னா சிலருக்கு அதாவது தூக்கம் இருக்காது, நைட்டு நல்லா குரட்டை விடுவாங்க, காலையில் எந்திரிச்சுன்னா பயங்கரமாக தலைவலிக்குதுன்னுவாங்க, எனக்கு நாக்கெல்லாம் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் இந்த குரட்டைக்கும் சம்மந்தம் இருக்காங்க சார்.
1: இப்போ ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க. ஒன்று, நாக்கு வறட்சியாக இருக்கிறது காலையில் தலைவலிக்குதுனால. இப்போ நாக்கு வறட்சியாக இருக்கிறது இது மாதிரி மூக்கு அடைக்கும் போதோ இல்லை தொண்டை சதை வளர்ந்துருக்கும் போதோ அவங்க வாய் வழியாக மூச்சு விடுவாங்க. ஸோ வாய் வழியாக மூச்சு விட்டுருக்கும் போது அதனாலேயே நாக்கு வறட்சி ஆயிரும். ஒன்று. ரெண்டாவது, தலைவலிக்கிறது அதுதான் மெயின் இம்பார்ட்டண்டானது. ஏன் தலைவலி வருது காலையில் எந்திரிச்சோன்னே, எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங் ஹெட்டேக்குன்னு நாங்கள் சொல்லுவோம். காலையில் அதிகாலையில் எந்திரித்தவுடன் தலைவலிக்கிறது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மூச்சடைக்கிறனால ஆக்சிஜனும் வெளியே உள்ளே போக மாட்டேங்குது, கெட்ட காத்தான கார்பன் டை ஆக்சைடு வெளியே போக மாட்டேங்குது. ஸோ ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும் உடம்புல, கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ ரெண்டுத்தினாலையும் மூச்சு செய்யும், தலைவலி வரும். மூணாவது ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஆழ்ந்த உறக்கத்தில் போகல, நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீப் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவோம், உடஞ்ச தூக்கமாக இருக்கும். அவங்க நைட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ஆழ்ந்த தூக்கம் இல்லாமல் நம்ம உடஞ்சு தூங்குற மாதிரி வரும். அதனால தான் அவங்களுக்கு காலை எழுந்திரிச்சோன்னா இந்த புத்துணர்ச்சி இல்லாத, அதனாலையும் தலைவலிக்கலாம். நாலாவது காரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த மூச்சு அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு உடம்பே வந்து மூச்சு எடுக்கலான்னு சொல்லிட்டு திருப்பி ஆரம்பித்து விடுவது. அந்த ஒரு ஒரு டயத்துலையும் பார்த்தீங்கன்னா பிபி வேறு அதிகமாகும். ஏன்னா நான் சொன்னேன், நார்மலாக நைட் இருக்க வரும் ரெஸ்ட் எடுக்கிறது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாடி வேலை செய்யும்போது அந்தந்த மூச்சு அடைக்கும் போது மட்டும் திடீர்னு வேலை செய்யும் போது பிபி அந்த டயத்தில் அதிகமாகும். ஸோ அதனாலையும் தலைவலிக்க வரலாம்.
0: ஓகேங்க சார். ஸோ அப்போ அப்படின்னு பார்த்தோம்னா இதே நோய் இல்லை உயர் ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னா அது இதற்கு காரணமாக இருக்கலாமாங்க சார்?
1: ஆக்சுவலி அது இருக்கவங்களுக்கு இது வந்தால் இன்னும் ரெண்டும் மோசம் அடையலாம். உயர் ரத்த அழுத்தம் இருந்துச்சு

0: நான் இந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா சொல்லும் போது மூச்சு அடைச்சிட்டு இருக்கும்போது பிபி அதிகமாகுதுன்னா பிபி இருக்கிறவங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகலாம். இப்போ அதே மாதிரி இருதய நோய் இருக்கிறவங்களுக்கும் மூச்சு பிரச்சனை இன்னும் அதிகமாகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி அது மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கணும். இருதய பிரச்சனைனால மூச்சு வாங்குதா இல்லை இந்த பிரச்சனைனால மூச்சு வாங்குதான்ட்டு.
1: ஓகேங்க சார். ஸோ அப்போ நம்ம இதை எப்படிங்க சார் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது?
0: ஓகே, இப்போ ஒருத்தவங்க எங்களுக்கு ஹாஸ்பத்திரியில் வராங்க, இந்த மாதிரி குரட்டை விடுறாங்கன்னா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் இருக்குது. நீங்கள் குரட்டை விடுவீங்களா? அப்புறம் காலில் எழுந்திரிச்சோடனே புத்துணர்ச்சியாக இருக்குமா இல்லையா? நீங்கள் நடுவில் அந்த மூச்சு விடாத யாராச்சும் பார்த்துருக்காங்களா? அப்சர்வ்டு ஆப்னியான்னு சொல்லும். அதனால தான் வீட்டு அவங்களோட வரவங்களுக்கு கேட்போம், ஐயா தூங்கும்போது ஐயாவோ அம்மா தூங்கும்போது இது குரட்டை விடுவாங்களான்னு? ஆ, விடுவாங்க. நடுவில் நிற்கணும்னா ஆமாம் சார் நடுவில் அப்படியே குரோன்னு விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் விடுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரத்த அழுத்தம் இருக்கான்னு கேட்போம். அவங்களுக்கு உடல் பருமன் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். கழுத்தளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். 42 சென்டிமீட்டருக்கு அளவு கழுத்து மேலே இருந்துச்சுன்னா அது கழுத்து சதை அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அதே நைட்டு தூங்கும்போது அப்படியே அழுத்துற மாதிரி இருக்கும். வயசு நாங்கள் பார்ப்போம். ஸோ அதே மாதிரி பாலினம், ஆணினமா இல்லை பெண்ணினமா அந்த இதுவும் பார்த்துட்டு பார்ப்போம். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஓகே இந்த தூக்கத்தில் மூச்சடைக்கிற நோய்க்கு அறிகுறிகள் இருக்கிற மாதிரி இருக்குன்னு தெரியும் போது நாங்கள் அதுக்கேற்றாப்பில் ஓகே இவங்களுக்கு அந்த கன்ஃபார்ம் பண்ணிக்கிற டெஸ்ட்டு வேணும். ஏன்னா என்ன தான் ஒரு நோயின்னு நான் என்ன சொன்னாலும் இது அவ்வளோ பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. என்ன என்ன டாக்டர் எதுவும் புதுசாக சொல்கிறாங்க அப்படின்னு இருப்பாங்க. இப்போ ஒரு சக்கரை நோயின்னு வந்தால் சக்கரை டெஸ்ட் எடுத்து இங்கே பாருங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு சொன்னனால ஓகே பேஷண்ட் வந்து புரிஞ்சுக்கிறாங்க எனக்கு சக்கரை இருக்குது டெஸ்ட்டில் இருக்குன்ட்டு. பேஷண்ட் புரிஞ்சுக்கிறது கன்ஃபர்மேஷன் இருக்குன்றதுக்காக பாலிசோம்னோகிராஃபி இல்லை ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம சொல்கிறத ஒரு ஸ்டடி பண்ணிவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வயர்லாம் வச்சுட்டு கம்ப்யூட்டரில் அட்டாச் பண்ணிட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருந்தாலும் இல்லை ஹாஸ்பத்திரியில் போய் எதாவது பண்ணும்போது அந்த கரெக்டாக மூச்சடைக்கும் போது மூச்சடைக்குதா இல்லையா, ஒன்று மூச்சடைக்கும் போது உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாகுதா இல்லையா, இல்லை நாடி துடிப்பு கம்மியாகுதா அதிகமாகுதா, இல்லை அந்த ஆக்சிஜன் அளவு நான் சொல்கிற மாதிரி கம்மியாகுதா இல்லையா, அப்படி கம்மியாச்சுன்னா எவ்வளோ கம்மியாகுது, அதெல்லாம் அந்த டெஸ்ட்டில் தெரிஞ்சு வந்துடும். அதை வச்சுட்டு ஒரு இப்போ ஸ்கோரிங் மாதிரி வரும், கம்மியாக இருக்குது, நடுத்தரமாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குது, அதுக்கேற்றப்பில் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது.
1: ஓகேங்க சார். இது வந்து ஒரு நைட் ஃபுல்லாகவுமே வந்து எடுக்கிற மாதிரி இருக்குமா?
0: ஆமாம், கண்டிப்பாக ஒரு நைட் ஃபுல்லாக டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஓகேங்க சார். ஸோ இது அரசு மருத்துவமனைகளில் போய் பண்ணிக்கலாம் இல்லைங்களாங்க சார்?
0: இப்போதைக்கு அரசு மருத்துவமனைகளில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், ஹோம் பேஸ்டு ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம். வீட்லேயே இந்த தூக்க டெஸ்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் அளவுக்கு இருக்காது. ஹாஸ்பிட்டல்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ரூமில் வச்சுட்டு கண்ணாடி வழியாக அந்த பக்கம் ஒருத்தவங்க ஃபுல்லாக இவங்க ஏன்னா அது வயர்லாம் நிறைய கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த பக்கம் அந்த பக்கம் தூங்கும்போது ஏதாச்சும் வயர் கலந்துருச்சுன்னா உடனே டெக்னீஷியன் வந்து பார்த்துட்டு இது பண்ணிடுவாங்க. ஹாஸ்பிட்டலில் பண்ணும்போது வீட்டில் பண்ணும்போது அவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க, பட் அட்லீஸ்ட் கொஞ்சம் பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு மோஸ்ட்லி எல்லாரும் ப்ரிஃபர் பண்ணுறது வீட்டில் பண்ணுறது தான் பண்ணுறாங்க. வீட்டில் பண்ணுறது அட்லீஸ்ட் ஒரு நைட்டு தூங்க வரும்போது சொல்லிட்டோன்னா அந்த டெக்னீஷியன் வந்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி விட்டு போயிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சோன்னே கால் பண்ணி அவங்க எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதில் என்ன வேல்யூஸ் வருதோ அவங்க ரிப்போர்ட் தந்துடுவாங்க.
1: ஓகே, அதன் பிறகு போய் மருத்துவர் அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஓகேங்க சார். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நினைவாற்றல், குழந்தைங்களா இருந்ததுன்னா கவனிக்கும் திறன், இதில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா?
0: கண்டிப்பாக. இப்போ நைட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு வந்து டயர்டாக இருந்து நைட்டு தூங்கினாதான் அடுத்த நாள் காலையில் நம்ம எந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வேலை செய்ய முடியும். அந்த ஒரு நாளே வந்து ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் கூட பார்க்க முடியும். இப்போ நைட்டு இதே மாதிரி தூக்கத்தில் மூச்சடைப்பு வந்துக்கிட்டிங்கன்னா ஃப்ராக்மெண்ட்டாக வரனா காலைல எந்திரிச்சாலே ஒரு என்ன சொல்லிட்டாலே ஒரு கடியாக இருக்கும், என்னடா எந்திரிச்சிட்டோம், என்னடா ஆஃபீஸ்க்கு போகணுமா, எந்திரிக்கணுமா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வேலைக்கு போகும்போதோ ஸ்கூலுக்கு போகும்போதோ பார்த்தீங்கன்னா அவங்களால கவனக்குறைவு இருக்கும், அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. அவங்க வேலையோ சரி இல்லை கிளாஸில் இருக்கும்போதோ சரி இல்லை ஏதாச்சும் ஃபோக்கஸ் இதை இப்போ ஒரு ஏதாவதோ வேலை கொடுத்தாங்க பண்ணணும்னா அவங்களால பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் குட்டி குட்டி விஷயங்களுக்கே அவங்களுக்கு வந்து கோவம் அடைவாங்க, டென்ஷன் ஆவாங்க, மூட் சேஞ்சஸ் நிறைய இருக்கும். இது நைட் அவங்க தூங்காதனால அன்றைக்கி நாள் ஃபுல்லாக வந்து அதோடய விளைவுகளை தெரிய வரும். அவங்க என்ன நினைப்பாங்க, நைட்டு தூங்காதனால இப்படி இருக்குது, ஏதோ வேறு ஏதோ பிரச்சனைகள் இருக்குது. பட் நைட்டு தூங்காதனால தான் மெயினாக இது மாதிரி வருது. தூக்கத்தில் மூச்சடைப்பு வரனால இது மாதிரி வருது. தூங்காதனாலன்னு இல்லை, அந்த நைட்டு ஃபுல்லாக மூச்சடைப்பு வந்துக்கிட்டே இருக்கிறனால அவங்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆழ்ந்த உறக்கம் போல்.
1: நிறைய பேருக்கு இதை ஐடென்டிஃபை பண்ண தெரியாது உண்மையாவே. ஆனால் நீங்கள் இப்போ சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு டெஸ்ட் இருக்குது.
0: ஆமாம்.
1: ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம மருத்துவரை அணுகி இந்த மாதிரியான பரிசோதனைகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்றதே வந்து தெரியுது. ஸோ கேட்குற நிறைய நேயர்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனை இருந்தது அப்படின்னா அவங்களும் நிச்சயமாக மருத்துவரை அணுகுவாங்கன்னு நினைக்கிறேங்க சார். ஓகே, ஸோ இந்த பிரச்சனையை கண்டறியறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்க, வீட்லேயே ஸ்லீப் ஸ்டடி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இது செஞ்சதுக்கு அப்புறமா மெடிசன்ஸ் அது மூலமா ஏதாவது வந்து இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமா, இல்லை என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் சார் இதுக்கு எடுக்கணும்?
0: இப்போ மூக்கு அடைக்குது அதனால குறட்டை வருது.

0: அது அப்படின்னா நம்ம மூக்கை அடைக்கிறத சரி பண்ணும், இல்லை ஒவ்வாமையை சரி பண்ணும், இல்லை தொண்டையில் சதை வளருது அதனால் இது மாதிரி வருதுன்னா நம்ம அந்த சதை என்ன வளருது ஏது வருது மருந்தினால் சரி பண்ண முடியுமா இல்லை ஆப்ரேஷன் பண்ணி சரி செய்ய முடியுமான்னு பண்ணணும், இல்லை பின்னாடி ஏதோ சதை வளர்னா அது அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியும்னு பார்க்கணும். இல்லை உடல் பருமன் வருதுன்னா உடல் பருமையே கம்மி பண்ணணும் முதல் அடி அதுதான். இல்லை ரொம்ப அதிகமாக இருக்காங்க இப்போதைக்கு கம்மி பண்ண முடியாது, இல்லை ஸ்லோவாக தான் கம்மி ஆகணும் அப்படின்னா அடுத்த முறை பார்த்தீங்கன்னா இதுக்கு மருந்துகளோட சிபேப்னு சொல்லுவோம், ஒரு மிஷின் சொல்லிவிட்டு அதுதான் இவங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் இதுதான் நீங்கள் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்.
1: ஓகேங்க சார். ஸோ இந்த சிபேப் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்க சார்,
0: ஆமாம்,
1: ஸோ இதை பயன்படுத்துகிற முறை எவ்வளோங்க சார்?
0: ஓகே, இந்த சிபேப்ன்றது ஒரு ஷார்ட் ஃபார்ம் மாதிரி, இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், லிட்ரலி தமிழில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அழுத்தத்தை மூச்சுக்குழாயில் விட்டுக்கிட்டே இருக்கிறது, தொடர்ச்சியாக அழுத்த காற்று வந்து அவர் அழுத்தத்தோடு விட்டுக்கிட்டே இருக்கிறது. இது என்ன பண்ணுன்னா, இப்போ நார்மலாக ஒரு பலூன் இருந்துச்சுன்னா நம்ம காற்று ஊதும் போது தான் பலூன் விரியும், இல்லைனா அது அப்படியே சப்பையாக தான் இருக்கும். இந்த மிஷின் அதே மாதிரி தான், புஷ்ஷுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும் நைட்டு ஃபுல்லாக, இதெல்லாம் தூங்கும் போது தான் போடணும், புஷ்ஷுன்னு காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால மூச்சுக்குழாய் சுருங்காமல் பார்த்துக்கும். அப்போனா காற்று நம்ம உள்ளே காற்று போகிறதும் நல்லா வரும், நம்ம இழுக்கிறதும் உள்ளே போவோம், வெளியே இருக்கிறதும் உள்ளே வந்துடும், ஐ மீன் வெளியே இருக்கிறதும்
1: கார்பன் டை ஆக்சைடு கரெக்டான
0: அளவில் உள்ளே எது உள்ளே போகணும், நல்ல காற்று உள்ளே போகிறது உள்ளே போவோம், கெட்ட காற்று வெளியே வருது வெளியே வந்துடும், அந்த மூச்சடைப்பாகவும் பார்த்துக்கும் அவ்வளோதான்.
1: ஓகேங்க சார். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக விளம்பர இடைவேளை.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: நேர்களிய புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.

0: நேர்களே, சிவா மல்லமிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஔர் சாதன் தேனா சாஹ்தா.
2: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளனர். நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM Suryagar.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
3: செம்ம டேஸ்ட்.
4: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னரி லெமன்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரு முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
5: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
7: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். வெல்கம் பேக் டு த ஷோ. இது ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து டாக்டர் ஹரிஹரன் சிவகுமார் அவர்கள் தான் நமக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நேர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2271760 மற்றும் 2275230 என்ற இந்த எண்கள்ல. டாக்டர், இந்த சிபாப் இத பத்தி சொல்லிருந்தீங்க. சோ இது யாருக்கெல்லாம் தேவைப்படும், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் சார்?
8: இப்போ இந்த மாதிரி தூக்கத்தில் மூச்சடைக்கிற பிரச்சனை இருக்குது, அவங்க வந்திருக்காங்க, அந்த தூக்க டெஸ்ட்டெல்லாம் நம்ம பண்ணுறோம். இப்போ அந்த தூக்க டெஸ்ட் பண்ணோடனே அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அளவு தெரிஞ்சிடும், எவ்வளோ மோசமாக இருக்காங்க, கம்மியாக இருக்க பிரச்சனை இல்லை, நடுத்தரமாக இருக்கா இல்லை ரொம்ப மோசமாக இருக்கான்ட்டு. இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த அளவுகளையும் பார்த்துட்டு அவங்களுக்கு மூச்சு அடைப்புனால்

0: ஆக்சிஜன் அளவு எவ்வளோ கம்மியாகுதுன்னு பார்ப்போம். அதை வச்சுட்டு இப்போ இது ஆக்சுவலி இந்த சிபாப் பண்ணுறது ரொம்ப நடுத்தரத்துலேருந்து மோசமாக இருக்கவங்களுக்கு தான் நாங்கள் பரிந்துரைக்கிறது. கீழே இருக்கவங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சு, பழக்க வழக்கங்களை மாற்றிக்கோங்க, எடை குறையுதல், அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் சொல்லுவோம். ப்ளஸ் ஸ்லீப் ஹைஜீனு இந்த மாதிரி நாங்கள் சொல்லுவோம். இப்போ ஆக்சிஜன்லாம் கம்மியாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்குன்னா சிபாப்லேருந்து அதுக்கு அடுத்த கட்டம் மேலே பைபாப்னு சொல்லுவோம். அதனால் மூச்சு உள்ளே உடம்போது ஒரு காற்று அழுத்தம் வரும், மூச்சு வெளியெடுக்கிறதுக்கு ஒரு ரத்த அழுத்த காற்று அழுத்தம் தரும். ஸோ அதை வச்சுட்டு தரும். ஒரு சில பேருக்கெல்லாம் ரொம்ப இதை வச்சுமே ஆக்சிஜன் கம்மியாகும் போது ஆக்சிஜனும் நாங்கள் நைட்டு தர சொல்லுவோம்.
1: சரிங்க சார், ஆனால் இந்த கருவி எப்படிங்க சார் இருக்கும்? இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமானதாக இருக்குமாங்க சார்?
0: ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் ஒரு 15x15 cm மாதிரி தான் இருக்கும். கரண்டில் போட்டு விட்டால் அதில் ஒரு ஆன் பண்ணோன்னே அந்த அழுத்தம் எவ்வளோ வைக்கணுன்றதெல்லாம் முன்னாடியே வச்சு தந்துடுவாங்க. நம்ம வச்சுட்டு நைட்டில் பார்த்திங்கன்னா நைட்டில் தூங்கும்போது மட்டும் அது பெரிய மாஸ்கோட வைக்கிற மாதிரி வரும். நான் சொன்ன மாதிரி இந்த சிபாப் பண்ணுறது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர், தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தோட காற்று அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது போடும்போது என்னென்னா நம்ம அந்த அழுத்த வரம் காற்றை அடிக்கும்போது நம்ம மூக்க வழியாக எடுத்துக்கிட்டோன்னா நம்ம மூச்சு குழாயெல்லாம் சுருங்காமல் அப்படியே இருக்கும். பட் நம்ம அந்த வர காற்றோட நம்ம சண்டை போட்டுருந்தோம் எடுக்க மாட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மிஷினோட எஃபெக்ட் ஃபுல்லாக வராது.
1: ஓகே, ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் பொறுமையும் அவசியம்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார், எத்தனை காலத்துக்கு, அதாவது எவ்வளோ டைமுக்கு சார் இதை பயன்படுத்தணும்?
0: என்ன கேட்டால் ஒரு 6 மாதம் உபயோகிச்சுட்டு, 6 மாதம் இல்லை 1 வருஷம் வரைக்கும் உபயோகிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நடுவில் இவங்க வந்து கொஞ்சம் வாழ்க்கை நடைமுறை மாற்றுறது, வெயிட் லாஸ் பண்ணுறது, அது மாதிரி பண்ணோம். பட் இந்த ஒரு இது யூஸ் பண்ணும்போதே நடுவில் அவங்களுக்கு திடீர்னு ஏதோ இருதய பிரச்சனையோ பக்கவாதமோ வந்துட்டால் அப்போ இதோட யூஸை திருப்பி இன்னும் நீடிக்கிற மாதிரி தான் இருக்கும் மோஸ்ட்லி. இப்போ ரொம்ப மோசமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாங்கள் மோஸ்ட்லி ஃபுல்லாகவே கன்னி பண்ண சொல்லிடுவோம். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலை நைட் நேரத்தில் தூங்குற நேரத்தில் மட்டும் இல்லாமல் காலையில் நேரத்துலையும் நாங்கள் போட சொல்லிடுவோம். அந்த மாதிரி அளவுக்குலாம் இருந்திருக்கு.
1: ஓகேங்க சார், ஸோ மெடிசன் தாண்டி இந்த சிபாப், இதை தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தீங்க, அதையும் தாண்டி இதுக்கு அறுவை சிகிச்சை ஏதாவது தேவைப்படுமாங்க சார்?
0: இப்போ அறுவை சிகிச்சைன்றது தொண்டையில் சதை வளர்ந்தாலோ இல்லை வாயில் அந்த சதை வளருதுன்னு சொல்லுவாங்க டான்சில் குழந்தைங்களுக்கு, இல்லை தொண்டையில் அந்த பின்னாடி இவ்வளோன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி சதை வளர்ந்துட்டு இருக்கும்போது தான் அதுக்கு தான் சர்ஜரி இருக்கே தவிர, பட் இந்த உடல் பருமனால் வர்றதுக்கு அறுவை சிகிச்சை இல்லை. வேணால் பேரியாட்ரிக் சர்ஜரின்னு இருக்குது, வேணால் உடல் பருமையை அது கம்மி பண்ணிவிட்டு, பட் அதுவும் பார்த்தீங்கன்னா அது பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் இந்த சிபாப் போடுற மாதிரி தான் வரும்.
1: சரிங்க சார், உடல் எடையை குறைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த குரட்டை இல்லை ஸ்லீப் ஆப்னியா இதிலேருந்து நம்ம விடுபடலாமாங்க சார்?
0: வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அவங்க நல்லா கம்மி ஆகிட்டாங்கன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி உடல் பருமனால் தான் வருதுன்னு சொல்கிறோம். உடல் பருமையை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்கன்னா இந்த மிஷினோட தேவையே இருக்காது. அவங்க ஹெல்த்தியாக அவங்களே வாழ ஆரம்பிச்சாங்கன்னா இதோட தேவை இருக்காது. இது மருந்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. லிட்டரலி சொல்கிற காற்று தான் அழுத்தத்தோடு காற்று அடிக்க போகிறது. ஸோ நீங்கள் இதோட தேவை இல்லை, நீங்களே நல்லா வெயிட்லாம் கம்மி பண்ணிட்டீங்க, அழுத்தத்தோட காரணத்தை கம்மி பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அது தேவை இருக்காது.
1: ஓகேங்க சார், ஸோ இன்னும் சில கேள்விகள் இருக்கு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு விளம்பர இடைவெளி.
2: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
3: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
4: நேர்களே, சிவ வல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.

0: தூக்கத்தில் குரட்டை மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் குறித்து தான் டாக்டர் இன்னைக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் டாக்டர் நம்மோட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர், இப்போ ஓரல் அப்ளையன்சஸ், வாயில் அணியக்கூடிய அந்த ஓரல் அப்ளையன்சஸ், இது யாருக்கெல்லாம் தேவைப்படும் சார்?
1: இப்போ இந்த நான் சொல்கிறேன்ல, சீப்பாக் பண்ணுறது காற்று அழுத்தட்டு இருக்கும், அவங்க சில பேர் ஒத்துக்க மாட்டுறாங்கன்னா அவங்களுக்கு இது மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்லை, நான் சொன்ன மாதிரி இந்த அடி வாய்த்தாடை எலும்பு வந்து பின்னாடி போயிருக்கு, இல்லை பின்னாடி தொண்டையில் சதை இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ஓரல் டிவைசஸ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
0: ஓகேங்க சார். ஸோ இந்த பிரச்சனையை நம்ம கவனிக்காமல் அப்படியே விட்டுட்டோம், இது பிரச்சனை இருக்குது தானே, இது என்ன, இது குறட்டை தானே, இல்லை ஸ்லீப் ஆப்னியா தானே அப்படின்னு சொல்லி நம்ம இதை கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான பிரச்சனைகளை சார் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும்?
1: ஆக்சுவலி இந்த கேள்வி தான் கேட்கணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இந்த தூக்கத்தில் மூச்சடைப்பு நோய்ன்றதே தெரியாது. என்னடா தூக்கத்தில் மூச்சடைப்பும்பா அப்படின்னு ஏதோ டாக்டர் புழுகிற மாதிரியே அவங்க ஒரு ஃபேஷியல் ரியாக்ஷன் வரும். இதை ஏன் நாங்கள் இவ்வளோ சொல்கிறோம், இந்த டெஸ்ட் பண்ணணும், இந்த சீப்பாக போடணும்னு ஏன் சொல்கிறோன்னா, மூச்சடைப்பு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த மூச்சடைக்கிற நேரத்தில் அதான் ஆக்சிஜனும் உள்ளே போ, நல்ல காற்று உள்ளே போகுது, கெட்ட காற்று வெளியே வருதுன்னா உடம்புல எந்த உறுப்புக்கும் அந்த டயத்தில் நல்ல காற்று போகாது, எந்த உறுப்புலேருந்து கெட்ட காற்று வெளியே வரப்போகிறது கிடையாது. இது உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாளில் அந்த பக்க விளைவுகள் தெரியறதோட நாளடைவில் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தம் வர ஆரம்பிச்சிரும், சக்கரம் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சக்கரம் அதிகமாக ஆரம்பிச்சிரும், இல்லை மார்படைப்பு, பக்கவாதம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம், இல்லை கிட்னி பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு உறுப்புலேருந்து ஒரு உறுப்பு பிரச்சனையை சரி பார்க்காமல் விட்டுட்டோன்னா உடம்புல இருக்க எல்லா உறுப்புகள் பிரச்சனையும் வந்துடும். அந்த டைத்தில் வந்து நம்ம இதை வந்து சரி செய்யலாம் முடியாது, ஏன்னா அப்போ எல்லாமே முத்தி போயிடுச்சு, அப்போ எல்லாமே பாலியேட்டிவாக தான் போக முடியும். ஓகே, என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கு ஏற்றப்பல தான் கொடுக்குற மாதிரி வரும்.
0: ஓகேங்க சார். ஸோ குரட்டை வராமல் தடுக்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை வந்து நம்ம பண்ணுவோங்க சார்?
1: ஓகே, நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்லுவோம்னா ஸ்லீப் ஹைஜீன் சொல்லுவோம். ஸ்லீப் ஹைஜீன்னா நைட்டு வந்து ஒரு ஸ்கெட்யூல் வச்சுக்கிறது, 9 மணிக்கு தூங்கணும்னா 9 மணிக்கு தூங்கிடணும். அதே மாதிரி அவங்க தூங்குற இடத்துல இருட்டாக டார்க்காக எந்த லைட்டும் இல்லாமல் வச்சுக்கிறணும். ரெண்டாவது ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். ஸ்க்ரீன் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனோ லேப்டாப்போ டேபோ டிவியோ எதுவும் உபயோகிக்கக்கூடாது. அதே மாதிரி நைட் நேரத்தில் ஹெவியாக சாப்பிடக்கூடாது, கேஃபீன் உள்ளத டீ காஃபி அதுவும் குடிக்கக்கூடாது. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மது அருந்ததலும் கூடாது, ஸ்மோக்கிங்கும் கூடாது. அப்புறம் தூங்கும்போது இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா நேராக படுக்கக்கூடாது. நேராக படுத்தால் தான் அதிகமாக சொல்லும்போது ஒரு கழிச்சு படுத்துக்கணும், இதர் இடது போகிறோம் இல்லை வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துக்கணும். நம்ம தூக்கத்தை எது டிஸ்டர்ப் பண்ணாமல் இது பண்ணணுமோ அதை பண்ணிக்கணும். ப்ளஸ் லைட்டாக எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஒரு ஸ்டினோஸ் எக்ஸசைஸ் இருக்கக்கூடாது. சில பேர்லாம் நைட்டை எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு தூங்குறதுக்கு அது ஊக்குவிக்குமே தவிர அது வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான்.
0: ஓகேங்க சார். சிலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டு வாக் போவாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா, அது இருக்கலாம்,
1: அது போகலாம். அதான் மைல்டாக எக்ஸசைஸ் பண்ணலாமே தவிர வாக்கிங்கோ இல்லை கொஞ்சம் லிட்டில் பிட்டு கார்டியோவோ அது மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஸ்டெனவஸாக ஜிம் போயிட்டு அந்த மாதிரி ஃபுல் ஃபார்மில் பண்ணிட்டு இருந்தோன்னா தூக்கம் வரதும் தூக்கம் வராமல் போயிடும். சரிங்களா?
0: ஓகேங்க சார். ஸோ எந்த மாதிரியான சூழ்நிலையில் இவங்க வந்து கண்டிப்பாக மருத்துவரை வந்து அணுகியே ஆகணும் அப்படின்னு சூழ்நிலை இருக்கும்?
1: இந்த ரெண்டாவது கேள்வி தான் ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்காக கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி தூக்கத்தில் மூச்சடைப்பு இருக்குது, வந்து பாருங்கள் அப்படின்ட்டு போய் பார்த்தோம். பட் அவர் ஆஸ்பத்திரிக்கு வந்தது அந்த பிரச்சனைக்காகல, எங்கேயோ கீழே விழுந்துட்டார் வண்டியிலேருந்து, அந்த அடிப்பட்ட புண் வந்து சரியாகலை, அவருக்கு சக்கர நோயெல்லாம் இருக்குது, அங்கே வந்து பார்த்தோன்னா இருதய நோயும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வயசு ஒன்றும் இல்லை, 39 வயசு தான். அப்புறம் என்னன்னு பார்த்தா நல்லா உடற்பமையாக தான் இருக்கார். அவர் ஆக்சுவலி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டார், அதனால் கீழே விழுந்துட்டார், அந்த அடிப்பட்டது சக்கர நோயினால் சரியாகலை. அப்புறம் தான் கேட்க வருது, ரொம்ப நாளாக பிரச்சனை நைட்டு தூக்கத்தில் இருக்குது, மூச்சடைப்புலாம் வருது, ஒரு தடவை அவர் கார் ஓட்டும்போது தூங்கிட்டார்னு சொல்லிட்டு அவர் கார் ஓட்டவே விடலையாம், அவங்க அந்த பிரச்சனையை கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஏதோ விழுந்து அடிப்பட்டு அது சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி வரும்போது டாக்டர் கேட்கும்போது சொல்லியிருக்காங்க, அப்போ வந்து பார்த்துருக்காங்க. அவர் லிட்ரலி முத்தி போயிடுச்சு. அவருக்கு பார்த்திங்கன்னா அதான் சக்கரம் ரொம்ப அன்கண்ட்ரோல்டாக இருக்குது, இன்சுலின் ஊசி போட்டால் தான் சரியாகுது, இருதயம் ரொம்ப சோர்வாக இருக்குது, கிட்னி பிரச்சனையும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 39 வயசில் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 உறுப்பில் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. இது இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கார் ஓட்டும்போது தூங்கிடுவார்.
0: ஓகே,
1: இப்போ என்னென்னா தூங்கிட்டா என்ன எங்கேயாவது போய் இடிக்க தான் போகிறார். அவருக்கு ஆபத்து, ஏத்தாப்பில் வரவங்களுக்கு ஆபத்து. அவங்களுக்கு அந்த நைட்டு தூக்கத்தில் மூச்சடை பண்ணுறது ரொம்ப முத்தி போச்சுன்னா அவங்க எப்போ தூங்குறாங்கன்னே தெரியாது. அதான் நான் சொல்ல வரேன், மதியத்தில் தூங்குறான்னு அவங்க என்ன வேலை செஞ்சாலும் வண்டி ஓட்டும் போதோ இல்லை கார் ஓட்டும் போதோ ஒரு 5 நிமிஷம் விட்டாங்க அப்படியே தூங்கிடுவாங்க. இல்லை டிராஃபிக்கில் அப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒரு டிராஃபிக் லைட் எவ்வளோ 30 செகண்ட் அந்த டைத்துலேயே தூங்கிடுவாங்க. அது கூட தூங்கினா ஓகே, ஒன்றும் இல்லை, டிராஃபிக்கில் ஏதோ ஹேண்ட் பிரேக் போட்டிருப்போம். வண்டி ஓட்டும் போதே தூங்கினாங்கன்னா ஏத்தாப்பில் வரவங்களுக்கும் ஆபத்து, இவருக்கும் ஆபத்து. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரலி ஒரு முத்தி போன ஸ்டேஜ். ஸோ அந்த மாதிரி வராமல் பார்த்துக்கிறது தான், அதுவும் பார்த்துக்கணும். ப்ளஸ் இவங்க இது பண்ணாமல் விட்டாங்கன்னா மற்ற உறுப்புகள் பாதிப்பும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம பின்னாடி போய் கேட்க ஆரம்பித்தோம், என்ன இருக்குது, ஏன் இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா அப்போ வரும், ஓகே இந்த மாதிரி தூக்கத்தில் மூச்சடைப்பு வந்துகிட்டு இருக்கு, சரியாக பார்க்கல. அதுவும் ஒரு ட்ரிகர் தான்.
0: ஓகேங்க சார். அப்போ தொடர்ந்து ஒரு மூச்சடைப்போ இல்லை வந்து நம்ம தொடர்ச்சியான ஒரு இந்த குரட்டை இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து நம்ம மருத்துவரை வந்து அணுகியே ஆகணும் இல்லைங்களா?
1: ஒரு தடவை வேலேட் பண்ணுறது தப்பே கிடையாது.
0: ஓகேங்க சார். குரட்டை இல்லை ஸ்லீப் ஆப்னியா முழுமையாக குணப்படுத்த முடியுமா? இதுக்கு தொடர் சிகிச்சை தான் தேவைப்படுமாங்க சார்?

0: இது எதனால் அந்த குரட்டையோ மூச்சடைப்பு வருதோ அதை பொறுத்து, நான் சொன்ன மாதிரி மூக்கடைப்போ இல்லை தொண்டையில் சதை வளருதோ இல்லை கழுத்தில் ஏதோ இது இருக்கோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிரும், இல்லை அதுக்கு ஏற்றப்பல ஒவ்வாமையே மூக்கடைப்பை சரி பண்ணால் சரி வரும். பட் இந்த உடல் பருமை இல்லை இருதய பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது மாதிரி வருதுன்னா அதுக்கு ஏற்றப்பல மருந்து எடுத்துக்கணும், கொஞ்சம் அந்த சிபாப்பும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் அது கன்னியூஸாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், இப்போ நம்ம சர்க்கரை இருக்குது, உயர் ரத்த அழுத்தம் இருக்குன்னா நம்ம சர்க்கரை இருக்கணும், சர்க்கரை சாப்பிடக்கூடாது, ரத்த அழுத்தவங்களுக்கு அற உப்பு அந்த மாதிரி வர மாதிரி இவங்க லைஃப் ஸ்டைலே பண்ணணும், லைஃப் ஸ்டைலே சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு மேலே உடல் பண்ண ஒரு மினிமல் எக்ஸசைஸ் பண்ணணும், ரொம்ப இல்லை கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் சாப்பிடணும். அதுக்கப்புறம் உடல் பருமையை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, எடுத்தோடனே உடல் பருமை ஜிம் போயிட்டு அப்படியே கார்டியோ ஃபாஸ்ட்டு வெயிட் தூக்குறேன்னு இல்லை, படிப்படியாக கம்மி பண்ணுறது அவங்க எடுக்கணும். பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப முத்திப்போன கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக எடுக்கிற மாதிரி தான் வரும்.
1: ஓகே, ஸோ அப்போ ஆரோக்கியமான உணவு முறை, உடற்பயிற்சி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைலில் வந்து வச்சுக்கிட்டோம் அப்படினாலே இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம் இல்லைங்களா?
0: வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக.
1: ஓகேங்க சார். ஸோ நான் இன்னைக்கு கேட்ட கேள்விகளுக்கு, நிறைய கேள்விகளுக்கு தெளிவாகவும் நேர்களுக்கு புரியுற மாதிரி விளக்கம் கொடுத்தீங்க. நிலையத்தின் சார்பில் நன்றிங்க சார்.
0: தேங்க்யூ மேம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
3: என் பையனுக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம்னு இருக்கு.
4: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம், பயப்படாதீங்க. டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டால் குணமாயிடும்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

वादे वो इरादे, वो कस्में वो गुजारिश, वो कविता वो गीत।

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5:14. காற்றலையோடு கடல் அலையும் இணையும் இந்த நிகழ்ச்சியை அலையோடு விளையாட ஆமாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பீச்சுக்கு போய் நம்மளுடைய ஆர்ஜே சூப்பர்வா ஃபன்னா ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம ஆர்ஜே அந்துவான் தான் வெளியே போயிருக்காரு. சோ எந்த பீச்ல இருந்து நம்மளோட கனெக்ட் ஆக போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: அனைவருக்கும் இனிய ஒரு மதிய வணக்கத்தோட. பாண்டிச்சேரி அப்படின்னாலே ஒரு தனி அழகு தாங்க, ஏன் ஒரு தனி சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எதனால அப்படின்னா, பாண்டிச்சேரியில இருக்கிற கடற்கரைகள் தான். கடற்கரைகள் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கடல் அலைகளுடைய தாளாட்டம், கடற்கரையில் உள்ள நடைபாதை பயிற்சி நிலையமும், கடற்கரையில அமைந்திருக்கிற அந்த காந்தி சிலை, மரங்கள், பூங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொன்றுமே ஒரு தனி அழகாவே பாண்டிச்சேரிக்கு இருந்துட்டு இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் சோகமா இருக்கும்பொழுதும் சரி, சந்தோஷமா இருக்கும்பொழுதும் சரி, முதல் நம்மளுக்கு போகணும்னு தோன்ற இடம் கடற்கரையா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, ஈஸியா நம்ம அங்க போயிடலாம் இல்லையா. சோ அந்த வகையில இன்னைக்கு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சி எந்த கடற்கரையில இருந்து அப்படின்னு பாத்தீங்களா, பாண்டிச்சேரியோட எல்லாருடைய ஃபேவரட்டான ராக் பீச்ல இருந்தா பண்ண போறேன். சோ நான் உங்களுடைய ஆர்ஜே அனுப்புவேன். சோ நிகழ்ச்சியின் துவக்கமாக பாத்தீங்க அப்படின்னா, நம்ம கூட பேச ஒரு நேரில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: சரஸ்வதி
2: மேம், எங்க இருந்து வரீங்க? வில்லியனூர்ல இருந்து வரீங்க. வில்லியனூர்ல இருந்து இந்த நேரத்துல பீச்சுக்கு எதுக்காக வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சும்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
3: இல்ல, என் தம்பி மானுக்கு குழந்தைக்கு
2: ஃபர்ஸ்ட் இயர் இல்லாம அப்படியே பீச். ஓகே, சரி. இப்ப வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே பீச்சுக்கு வந்துட்டீங்க, ஷாப்பிங் எல்லாம் முடிச்சிட்டீங்க. யூஸ்வலா எப்ப எப்பலாம் மேம் நீங்க பீச்சுக்கு வருவீங்க?
3: பசங்க தான் லீவ்ல இருந்தா வரணும்.
2: ஓகே,
3: என்ன பண்ணுவீங்க?
2: எல்லாருக்குமே ஒரு தனி ஃபேவரட்டான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இந்த 90ஸ்ல பிறந்தவங்களுக்கு ராக் பீச் எப்பயுமே ஒரு ஃபேவரட் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு நீங்களும் 90ஸ் கிட்ட தான் இருப்பீங்க. சோ இப்ப உங்களுக்கு ராக் பீச்ல புடிச்ச இடம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதனால ராக் பீச் பிடிக்கும்? பாண்டிச்சேரியில நிறைய பீச்சஸ் ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்கு, ராக் பீச், மெரினா, செர்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பீச்சஸ் இருக்குல்ல. இதுல நீங்க நிறைய இடத்துக்கும் போயிருப்பீங்க. இந்த இடத்துல போகும்போது கூட உங்களுக்கு ஃபேவரட்டான பீச்னா எந்த பீச்சை சொல்லுவீங்க?

0: நிறைய விஷயங்கள் சூப்பராக பகிர்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து அலைவுட விளையாடு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்றேன், பிரைன் போல இருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னா வந்து சும்மா உங்களோட இன்டராக்ட் ஆகி உங்களோட சில பல கேள்வி இதெல்லாம் கேட்பேன், ரொம்ப ஃபன்னான கேள்விகள் தான். அதுக்கு நீங்க பதில் சொல்ல அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற கேள்வி இல்ல, இது சும்மா காமெடியான ஒரு கேள்வி ஓகேங்களா. அது மாதிரி கேள்விகளை கேட்போம், நீங்க ஃபன்னா பதில் சொல்லணும், சின்ன கேம் நம்ம விளையாடுவோம். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு மேஜிக் பவர் பத்தி கேட்க போறேன். உங்களுக்கு வந்து ஒரு மேஜிக் பவர் கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா மறைஞ்சு போறது ஓகேங்களா, தண்ணியில நடக்கிறது ஓகேங்களா, அப்புறம் வந்து பறக்குறது. இந்த மூணு மேஜிக் பவர்ல ஃபர்ஸ்ட் மேஜிக் பவர்னா நீங்க எது சூஸ்
1: பண்ணுவீங்க?
0: அது மறைஞ்சதடா சாமியானே தெரியுது, நீங்க சொல்லும் போதே உங்களுக்கு ஃபீல் என்ன அப்படின்றது தெரியுது. சரி வாங்க இப்ப நம்ம அந்த கேம்க்குள்ள போயிடலாமா. சோ என்ன கேம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கடி ஜோக்ஸ் தான். சோ கடி ஜோக்ஸ் நான் வந்து உங்ககிட்ட கேட்பேன், நீங்க வந்து அதுக்கான கரெக்டான பதில சொன்னீங்க அப்படின்னாலும், ஆனா பதில் சொன்னாலும் நீங்க கரெக்டான பதில் சொன்னாலும் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கேம் விளையாடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஜோக் என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வியில தான். ஒரு பறவை இருக்கு, ஒரு பேர்ட் இருக்கு, அது எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா, அது என்ன பறவை? ஒரு பறவை எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா? பெண் குயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல பெண்ண பேரா சொல்றாங்க, அதனால பெண் குயின் ஓகேவா. அடுத்து கேட்கலாமா, மேக்ஸ் புக் இருக்கு, நிறைய புக் இருக்கு, சயின்ஸ் இங்கிலீஷ் தமிழ், மேக்ஸ் புக் மட்டும் எப்பயுமே சோகமாவே இருக்குமா? ஏன் உங்கள மாதிரி
1: நிறைய
0: பிரச்சனை இருக்கு, அதனால ஒரு பொண்ணு இருக்காங்க, அவங்க எப்பயுமே வந்து ஹோட்டலுக்கு போற பழக்கம் இருக்கு. அவங்க எல்லாம் ஒரு உணவு சாப்பிடும் போது மட்டும் காதை மூடிக்கிட்டே சாப்பிடுவாங்களா? ஏன், அது என்ன உணவா இருக்கும்?
1: பிரியாணியா?
0: இல்ல, பிரியாணி சாப்பிடும்போது ஏன் காதை மூடிக்கிட்டு
1: சாப்பிடுவா?
0: இல்ல இல்ல இல்ல, வேற இதே அப்படியே யோசிங்க, வேற மாதிரி புக்க தலையில வச்சிருப்பாடு இல்ல, இது ஒரு காமெடியா யோசிங்க. அவனுக்கு வர கனவு எல்லாமே அர்த்தம் இல்லாத கனவா இருக்குமா? அதனால டிஸ்டரி ஒண்ணு வரைக்கும் தலைக்கே சொல்லிட்டு வர போறீங்க. எப்படி சொல்ல போறீங்க அப்படின்னா ஒரு நம்பர் இங்கிலீஷ்லயும் இன்னொரு நம்பர் தமிழ்லயும் சொல்ல போறீங்க ஓகேங்களா. நீங்க செய்யறீங்க, நீங்க வந்து தோத்துட்டீங்க இல்லையா, அப்ப நீங்க கண்டிப்பா விளையாடணும். ரெடியா? இந்த கேம்ல நீங்க தோத்துட்டீங்கன்னா நான் இன்னொரு சின்ன கேம் கொடுப்பேன் ஓகேவா. ரெடியா? ரெடி, விளையாடலாம்.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.

0: நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு அலையோடு விளையாடு ஷோ பார்த்தீங்க அப்படின்னா ராக் பீச்ல இருந்தாங்க, ராக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே அந்துவான் தான். ஸோ அவரோட இணைய போறோம். அதுக்கு முன்னாடி நேர்களே, சிவ வல்லவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நம்ம ஆர்ஜி கிட்ட பேசிடலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜி சொன்ன மாதிரி தாங்க, நான் இன்னைக்கு ராக் பீச்ல பாத்தீங்க அப்படின்னா ராக் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஆர்ஜி சொன்னாங்க. சோ அந்த வகையில அடுத்ததான் ஒருத்தவங்க என் கூட ராக் பண்ண இணைந்து இருக்காங்க. வாங்க அவங்க கிட்ட பேசுவோம். வணக்கம், ஹாய், பேச சொல்லுங்க. தியானா, தியானா பேரு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? என்ன வித்தியாசத்தை பார்க்கறீங்க? தனியா வர ஆசைப்படுவீங்களா இல்ல போக ஆசைப்படுவீங்களா? என்னென்னலாம் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடுவீங்க?
2: ரொம்ப
1: ஆப்ஷனலா சாப்பிடுவேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ஆகும். அது மாதிரினா என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? இன்விசிபிள் பவர் ஒரு பவர் ஒண்ணு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது இன்விசிபிள் ஆகுறது, தண்ணியில நடக்கிறது, இல்ல பறக்கிறது அப்படின்ற மூணு விதமா குடுக்கறாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணுவீங்க? பறக்கிறது, தண்ணியில நடக்கிறது, காணாம போறது? ஃப்ளை பண்ணி எங்க போகணும்னு ஆசைப்படுவீங்க?

0: படிச்சுக்கிட்டே விளையாடுற கேம் எந்த கேம்? என்ன கேம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கேம் தான். உங்களுக்கு பிடிச்ச ஒரு நம்பர் சொல்லுங்களேன்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரர். எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்பறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.

0: பாட்டு பாடவா?
1: வேணா வேணா.
0: பாட்டு கேட்கவா?
2: இது ஓகே. மனம்
0: விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
3: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%
4: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
5: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
4: கண்டிப்பா தேவையில்லை.
5: என்றும் அக்கறையுடன்
4: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
6: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
7: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
6: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
8: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
7: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
6: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் எஃப்எம் ரெயின்போ 102.

0: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. இது அலையோடு விளையாடு. இன்னைக்கு ராக் பீச்ல இருந்தா ரொம்பவே ஃபன்னா ஷோ போயிட்டு இருக்கு. நம்ம ஆர்ஜே அந்துவான் என்ன சொல்றாரு, யாரோட பேச போறாரு, கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ அலையோடு விளையாடு. ஆர்ஜே சொன்ன மாதிரி தாங்க, இன்னைக்கு ராக் பீச்ல இருந்து நம்ம ப்ரோக்ராம் சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரமா சோகமா நின்று கடலை பாத்துட்டு இருந்தேன். அவர்கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு கேட்டா, அவரும் நான் பேசுறேங்க அப்படின்னு டக்கல் அவர் வந்து அவரு சோகமா இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. நம்ம அவர்கிட்ட பேச போறோம். ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம் சார்.
2: வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர் சார், கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா? கிஷோர். கிஷோர் சார் எங்க இருந்து வரீங்க?
3: மூலகுளம்.
2: மூலகுளம். மூலகுளத்துல இருந்து நேச்சுரல் பீச் எதுக்கு வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க.
1: நேர்களே, என்னன்னு தெரியலங்க, நம்ம ஆர்ஜி பேசிக்கிட்டே இருந்தாரு, ஃபன் பண்ண போற டைம்ல இப்படி லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே, ஒரு பாட்டை கேட்டுட்டு வந்து நம்ம ஆர்ஜி கூட மீண்டும் இணையலாம். இது FM ரெயின்போ புதுவை 102.8 அலையோடு விளையாடு.

0: நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். நம்ம அலியோட விளையாட இந்த ஷோ ராக் பீச்ல நாங்க போயிட்டு இருக்கு. டைம் சரியா 5:35:28 ஆயாச்சு. நம்ம ஆர்ஜே அந்துவான் அடுத்ததா யாரோட பேச போறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நான் அடுத்ததா யார்கிட்ட பேச போறேன் அப்படின்னா அதே சார் கிட்ட தான் பேச போறேன். அவர் கிட்ட வந்து பேசுறோம். தொடர்ந்து சார் வணக்கம்.
2: மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சார் ப்ரோ விஷ்ணு சார் எங்க இருந்து வருங்க? மூலகுளம். மூலகுளத்துல இருந்து இந்த நேரத்துக்கும் ஒரு சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா பீச் வர வீக்லி ஒன்ஸ் பீச் வர இருக்காங்க, சில பேர் இயர்லி ஒன்ஸ் வரவங்களுக்கு. அது மாதிரி நீங்க அடிக்கடி எப்பெல்லாம் பீச் வருவீங்க? மைண்ட் ரிலாக்ஸ் பண்றது டெய்லி வருவீங்களா?
2: டெய்லி எல்லாம் வரமாட்டோம் ப்ரோ.
1: எப்பெல்லாம் வருவீங்க?
2: எப்பெல்லாம் போர்
1: அடிச்சு வந்துடும். வர பிடிக்குமா இல்ல ஃபேமிலியோட வர பிடிக்குமா இல்ல உங்களுக்கு தனியா வர பிடிக்குமா?
2: ஃப்ரெண்ட்ஸோட
1: வருதா? ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா என்னென்ன
2: பண்ணுவீங்க?
1: பாட்டு கேட்பீங்கன்னா பாட்டு கேட்பீங்க தனியா வந்தீங்கன்னா என்ன பாடல் கேட்பீங்க? இந்த பாடம் கேட்போம்பா அப்படியே மனதுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படின்னா என்ன பாடல் பிடிக்கும்? டக்குன்னு என்ன படம் ஞாபகம் வரும்? பாட்டு என்ன பாட்டு கேட்டீங்கன்னா பாட்டை பாட்டாவே பாடி காமிச்சீங்க. பயங்கரம் பயங்கரம். மலையோடு வீசும் காற்று மனசோடு பாடும் பாடு பாடுற பாட்டு வந்து வீச வந்து கேட்கும் கண்டிப்பா. நீ ஓகே, இப்ப வந்து நீங்க வந்து பாட்டு கேட்கணும்னு சொல்லுங்க. அடுத்தது இப்ப வந்து ஃபேமிலியோட வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய பீச்சஸ் இருக்குல்ல, ஆரோவில் பீச்சஸ் இருக்கு, சென்னை பீச்சஸ் இருக்கு, அதிகமாக நிறைய பீச்சஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு பிடிச்சமான பீச் தான் எந்த பீச் சொல்லுவீங்க? ஏன் மெரினா பீச் ரொம்ப பிடிக்கும்? என்ன காரணத்துக்காக?
2: பீச்ல இருக்கும் போட்டோஷூட் எடுக்கிறது நல்லா இருக்கும்.
1: போட்டோஷூட் எடுக்க உங்களுக்கு பிடிக்கும் அதானே?
2: நேச்சரவே
1: தனியா எடுத்துக்க வேண்டியதுதான். போட்டோஷூட் எடுக்கிறதுக்காக மெரினா பீச் இருக்கும். சரி, இப்ப ராக் பீச்க்கும் மெரினா பீச்க்கும் நீங்க என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க தெரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க, என்ன வித்தியாசத்தை பாக்குறீங்க? சூப்பர் பவர் ஒண்ணே, நீங்க மறைஞ்சு போற மாதிரி ஒரு பவர் கிடைக்குது, இல்ல டைம் டிராவல் பண்ற மாதிரி கிடைக்குது, இல்ல கடல்ல நடந்து போற மாதிரி. இப்படி இந்த மூணு பவர் உங்களுக்கு வந்து கேக்குறாங்க அப்படின்னா நீங்க எந்த பவரை வந்து சூஸ் பண்ணுங்க?
2: கடல்ல நடந்து போற பவர்.
1: எதனால கடல்ல நடந்து போற பவர் சூஸ் பண்ணுவீங்க?
2: அதனுடைய எல்லையை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அது ஒருத்தருக்கு தெரியுது. சரி ஓகே, அதனால எல்லையை பாக்குறதுக்காக நீங்க அங்க வந்து போயிடுவீங்க. சரி, அடுத்தது இப்ப வந்து அடுத்தது என்ன சூஸ் பண்ணுங்க?
2: அடுத்து

0: ஓகே, இப்போ டைம் ட்ராவல் பண்ணி எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுவீங்க? இல்லை உங்களுடைய பழைய லைஃப் எந்த குழந்தை பருவத்துக்கு போகணுமா, இல்லை அப்படின்னா எதை ஆசைப்படுவீங்க?
1: ஒரே

0: எப்படா ஃப்ரைடே வரும்னு பாப்போம். இப்பயும் அப்படித்தானே இருக்கும். இப்ப எல்லா டேயும் ஒரே மாதிரிதான் போயிட்டு இருக்கு. ஆல் டேஸ் ஈக்குவல் டேஸ் பயங்கரங்க. அப்ப வந்து அப்ப ஸ்கூல் டைம்ல வந்து ஆமா அது ஒரு ஜாலி தான் இல்ல. ஃப்ரைடே வந்தாலே ஒரு சண்டே சண்டே ரெண்டு நாள் லீவ் வரும் பாப்போம். சண்டே வரும்போது அதுக்குள்ள சண்டே கூட இப்ப ஆனா எல்லா டேவும் ஒரே டே தான். ஆல் டேஸ் ஓகே பரவாயில்ல. நிறைய விஷயங்கள் வந்து டே உள்ளத்துல இருந்து வெளியே வருது. சரி ஓகே, டைம் டிராவலும் கடல் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே ஃபைன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நான் சில கேள்விகள் கேட்க போறேன். எனக்கு கேள்விகள் அப்படின்னா ரொம்ப மொக்க ஜோக்ஸா இருக்கும் ஓகேங்களா. அந்த மொக்க ஜோக்ஸ் நீங்க வந்து கரெக்டான பதில சொன்னாலும் தப்பான பதில் சொன்னாலும் சில கேம்ஸ் கொடுப்பேன். ஆக மொத்தம் நீங்க கேம் என்ன
1: பண்ணியாரணும்
0: கேம். ஆமா கேம் விளையாடணும் ஓகேங்களா. உங்களை விளையாட வந்து நீங்க வந்து சோகமா இருந்தீங்க, பேச பேச இப்ப குடுகலமாயிட்டீங்க, அது மாதிரிதான் ஓகேவா. விளையாடி ரொம்ப ஸ்டார்ட் பண்ணுவோம். பேர்ட்ஸ் இருக்குல்ல, பறவை இருக்குல்ல, அதுல ஒரு பறவை எப்பயுமே எழுதிக்கிட்டே இருக்குமா, அது என்ன பறவையா இருக்கும்?
1: எழுதிக்கிட்டே இருக்கும்.
0: ஆமா ஒரு பறவை எழுதிக்கிட்டே இருக்குமா, யோசிச்சு பாருங்க. என் பறவை பேர்ல அப்படி சொல்லி பாருங்க மனசுலே. நிறைய புக் எல்லாம் கொடுப்பாங்க, இங்கிலீஷ் தமிழ் மேத்ஸ் சயின்ஸ் சொல்லிடுவேன். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மேத்ஸ் புக் இருக்குல்ல, அது மட்டும் எப்பயுமே சோகமாவே இருக்குமா? ஏன்
1: மேத்ஸ் புக் மட்டும்தான் சோகமா
0: இருக்கும்? படிக்கும்போது எல்லா புக்குமே சோகமா தான் இருக்கும், ஆனா மேத்ஸ் புக் மட்டும்தான் சோகமா இருக்கும்.
1: ஏன்னா அதான் ப்ராப்ளம்
0: நிறைய ப்ராப்ளம் மாட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பதில சொல்றீங்க, சூப்பர். மேத்ஸ் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும் அதனால ஓகே சூப்பர். இப்ப நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து எறும்பும் யானையும் சேர்த்து விடுறாங்க ஓகேங்களா. யானை மட்டும் ரெகுலரா ஸ்கூலுக்கு போதான், ஆனா எறும்பு வந்து ஸ்கூலுக்கே போகாம கட்ட அடிச்சு கட்டே சொல்றீங்க.
1: ஏன்னா அது கட்டே இருந்து ப்ரோ
0: இந்த ஃப்ரெண்டுகிட்டே போட்டு ரைட்டு. சரி நான் வந்து உங்ககிட்ட மாட்டிக்கிட்டே நினைக்கிறேன், நீங்க என்கிட்ட மாத்த. அடுத்த கொஸ்டின் போயிட்டா, ஒருத்தர் வண்டியோடைய பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணி திருச்சுக்கிட்டே இருந்தாரே. ஆமா ஒரு வண்டியோடைய ஒரு வண்டி இருக்கு, அதுல பெட்ரோல் டேங்க் ஓபன் பண்ணா பெட்ரோல் தானே போடாம, அவர் பெட்ரோல் போடாம திருச்சிக்கிட்டே இருந்தாரு அந்த டேங்க பாத்தீங்க.
1: நோ ஐடியா, நீங்க
0: நோ ஐடியா, நீங்களே நானே சொல்லுறவா. திருச்சா ஆயில் போடும்ல, அதனால எப்படி மாட்டி போடல அவுட் ஆயிட்டீங்களா? ஒண்ணே ஒண்ணு, உங்களுக்கு கனவுலாம் வருமா? அது மாதிரி ஒரு பையனுக்கு வந்து டெய்லி கனவு தான். அவன் என்ன பண்றான், டெய்லி தலைக்கு கீழே டிக்ஷனரிய வச்சு படுத்துட்டாங்க. ஆமா ஒருத்தவன் தூங்கும் போது அவங்க தலைக்கு கீழே டிக்ஷனரி வச்சு படுத்துட்டாங்க. நானே க்ளூஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டேன், நீங்களே யோசிச்சு சொல்லலாம். சூப்பரா யோசிச்சு சொல்ல
1: தெரியல ப்ரோ.
0: சொல்லிடுவா ஏன் அப்படின்னா, உனக்கு வர கனவு எல்லாமே அர்த்தம் இல்லாத கனவா இருந்துதான். டிக்ஷனரிதான் எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கும்ல, அந்த கனவுக்கு அர்த்தம் வேணும்னுதான் டிக்ஷனரி வச்சிருந்தாங்க. எப்படி அவுட் ஆயிட்டீங்களா? சரி ஓகே, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க அவுட் ஆனிட்டு இருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஒரு கேம் விளையாட போறோம். என்ன கேம் அப்படின்னா, ராங் ஆன்சர்ஸ் ஒன்லி. நான் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸ் நீங்க சொல்லக்கூடாது, அதுக்கான தவற ஓகேங்களா. எப்படின்னா ஏடிஎம் போய் என்ன பண்ணுவீங்க, அப்படி காசு எடுப்பேன் சொல்லுவேன், ஏடிஎம் போய் சாப்பிடுவேன், தூங்குவேன். ஓகே புரிஞ்சுச்சா, கேம் புரிஞ்சுச்சா, விளையாடலாமா, ரெடியா? சூப்பர். கோழி என்ன போடும்?
1: லட்டு போடும்.
0: சூப்பர். செங்கல் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க?
1: சாப்பிட்றதுக்கு.
0: சாப்பிட்றது, நீங்க செங்கல் சாப்பிடுவீங்களா? உங்க வீட்டுல ரிலேட்டிவ் சொன்னா என்ன கொடுக்கணும்? என்ன மரத்துல என்ன
1: கிடைக்கும்?
0: போய் பாட பாடுவீங்க.
2: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
3: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
4: நேர்களே, சிவ வலிவிலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். நாளை காலை 6:30

0: பாட்டு பாடவா?
1: வேணாம் வேணாம்.
0: பாட்டு கேட்கவா? இது ஓகே. மனம் விரும்புதே, உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
0: தினமும் மாலை 6:20 முதல் இரவு 8 மணி வரை
1: மனம் விரும்புதே.
0: பாட்டு கேட்டு வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காணாம போன நம்ம ஆர்ஜேவா ராக் பீச்ல இருந்து அலையோடு விளையாடு ஷோக்காக கண்டுபிடிச்சிட்டோங்க. சோ ரெடியா நான் பேச தயாரா இருக்கேன், எனக்கு லைனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்தோன் ரெடியா இருக்காரு. அடுத்ததா யாரோட பேச போறாரு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டைம் சரியா 5:55:30.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஆமாங்க, ஆர்ஜே சொன்ன மாதிரி நான் பாத்தீங்க அப்படின்னா பீச்ச பார்த்தோன்னே என்னையே மறந்துட்டு அப்படி விளையாட போயிட்டாங்க. சோ அந்த வகையில அடுத்ததா நம்ம பாத்தீங்க அலையோடு விளையாடு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசி ஒரு நேர் ஒருத்தர் இளைஞர்களை அவர்கிட்ட பேசிடுவோம். ஹலோ, வணக்கம். ஹலோ ப்ரோ, சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்லணும். சரி, ஓகே, உங்க பேர் சொல்லுங்க சார். மாதவன். சார், எங்க இருந்து வரீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு மாசம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த நேரத்துல பீச் பண்ணிட்டு என்ன காரணம் புரிஞ்சு கட்டணும். என்ன பண்ணுவீங்க? வாக்கிங் போவீங்க. சூப்பர். இப்ப வந்து நீங்க பீச் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி வர பிடிக்கும்? ஃப்ரெண்ட்ஸோட வர பிடிக்குமா, ஃபேமிலியா வர பிடிக்குமா, இல்ல தனியா வர? எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான் வருவீங்களா, இல்ல தனியா வரீங்களா? எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸோட தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் இருக்கீங்க. அவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்களா பேச மாட்டேன்ட்டாங்க. ஓகே, ஃபைன். சரி, ஓகே. இப்ப வந்து பாண்டியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பீச்சஸ் இருக்கு. இவன் எல்லா பீச்சஸ்லயும் போயிருக்கீங்க. அது மாதிரி உங்களுக்கு போனதுல குறித்த பீச்ல எந்த பீச்ச சொல்றீங்க? தனியா வர பழக்கம் ஏதாவது இருக்கா? எப்படி ஆகுது ஒரு எப்படி மாதிரி இருக்கும் போது எல்லாம் தனியா இருக்கும் போது சொல்லுங்க.

0: கிளம்பி வந்துருக்கீங்க, சால்வ் ஆயிடுமா? இதுக்கப்புறம் தான் சால்வ் ஆகும். இப்ப நீங்க இடம் பேசும்போதே எல்லா கன்ஃபியூஷனும் சால்வ் ஆயிடும் மேடம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப நான் கேட்டேன் இல்லையா, இந்த மாதிரி உங்களுக்கு பாண்டியில நிறைய பீச்சஸ் இருக்கு, எந்த பீச் பிடிக்கும் கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க, ராக் பீச் தான் பிடிக்கும் சொன்னீங்க. நீங்க வந்து ராக் பீச், நீங்க இப்ப குழந்தையா இருக்கும்போது பீச்சுக்கு கூட்டிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டுல வந்துட்டு ஏதாவது ராக் ரீசன் சொல்லுவாங்க, கூட்டு போவோம் அதுக்கு ரீசன் சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி ஏமாத்திருக்காங்க, ஏமாந்துருக்கீங்க. அந்த வகையில் நான் இப்போ வந்து உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியோட ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு சூப்பர் பவர் கொடுக்குறேன், அதனால மூணு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்ன ஆப்ஷன் அப்படின்னா டைம் ட்ராவல் கொடுக்குறேன், ஒன்று இன்னொன்று வந்து அப்படின்னா இன்வெஸ்டபிள் பறந்து போகுது, இன்னொன்று வந்து பறந்து போகுது. இந்த மூணு தான் நீங்கள் எதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுவீங்க? இன்வெஸ்டபிள். ஏன் இன்வெஸ்டபிள் யூஸ் பண்ணுவீங்க, என்ன காரணம்? ரொம்ப என்ன கேம் அப்படின்னா கடி ஜோக்ஸ் விளையாடப்படுறீங்களா? நான் கேட்குற கேள்வி எல்லாமே கடி ஜோக்ஸா தான் இருக்கும், நீங்க அதுக்கு வந்து காமெடியா அப்படி பண்ணா போதுன்னு சொல்லணும். ஓகேங்களா? நீங்க என்ன கடிக்கு வேணாம். ஓகேங்களா? ரெடியா விளையாடலாமா? ரெடி ஆயிட்டீங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு பூச்சி ஆடாத அசையாத பூச்சினா எந்த பூச்சி? அட்டை பூச்சி ஆடாத அசையாதா? அதெல்லாம் ஊசி சொல்லுங்க. ஆடாம அசையாம நேரம் போகுமா? அப்படியா? கன்ஃபார்மா? இல்ல, பூச்சிதான் ஆடாத அசையாத பூச்சி. அட்டை பூச்சி நவுந்து போகல. நான் என்ன கேள்வி கேட்டேன், தப்பா சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்த கேள்விக்கு போலாமா? பிரியான்னு ஒரு பொண்ணு இருக்காங்களா, அவங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு ஒரு பொருள் சாப்பிடும் போது மட்டும் சாதம் மூடிக்கிட்டே சாப்பிடுவாங்க. காது மூடிக்கிட்டே சாப்பிடுவாங்க, காது வலிக்கு தான் இல்லை, வேற நல்லா யோசிங்க. காமெடியா யோசிங்க சார். அந்த அளவுலாம் இல்லை, அந்த அளவுக்கு காமெடியாக்கெல்லாம் வராது. ஏன் அப்படின்னா அவங்க சாப்பிட்றது இடியாப்பமா, அதனால இடி இடிக்கும்ல, அதனால காதை மூடுவோம்ல. இன்னொரு கொஸ்டின் கேட்கவா, இந்த காலேஜ் டேஸ்ல வந்து நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதுல இப்ப நம்ம வந்து ஒரு மேத்ஸ் புக் மட்டும் எப்படியுமே சோகமாகவே இருக்குமாங்க? நோ ஐடியா, சிம்பிளி நோ ஐடியா. ஏன் அப்படின்னா மேக்ஸ்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால அது எப்பயுமே சோகமா இருக்கணும். சூப்பரா? ஓகே, இப்ப நீங்க வந்து சூப்பரா ஒரு பதில் சொல்லியே ஆகணும். இதை நல்லா யோசிங்க. ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கட்ட எடுத்துருக்கீங்களா? நிறைய எடுத்துருக்கீங்க, தெரியுது பார்த்தாலே. இப்ப வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு காலேஜ்ல வந்து எறும்பையும் யானையும் சேர்த்து விடுறாங்க. ஓகேங்களா? நல்லா கேளுங்க, எறும்பையும் யானையும் சேர்த்து விடுறாங்க. ஆனா எறும்பு மட்டும் அடிக்கடி கட்ட அடிக்குது, யானை ரெகுலரா ஸ்கூலுக்கு போது காரணம் என்ன? இல்ல கரெக்ட், வேற மாதிரி விஷயம். ஆமா, கண்ணுக்கு தெரியாம ஸ்கூல் போகுது இல்ல, ஏன் வந்து கட்டடிக்குது? தெரியல, நீங்களே நல்லா யோசிச்சு சொல்லிடுங்க. அது வந்து கட்டேருமா, அதனால கட்டு. ஓகேவா? சரி ஓகே, நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து ராங்கா போய் சொன்னது காரணத்தினால உங்களுக்கு அப்படிதான் சொல்லுவோம். சரி, உங்களுக்கு சரியா சொல்லணும் சொல்றேன். நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் ராங்கா பதில் சொன்ன காரணத்துல நான் உங்களுக்கு வந்து இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு கட்டாயத்து கேம் கொடுக்க போறேன். அந்த கேம் நீங்க கண்டிப்பா விளையாடிதான் ஆகணும், அதையும் விளையாட பண்றதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே, ரெடி? என்ன கேம் அப்படின்னா மாத்தி யோசிச்சு. ஓகேங்களா? நான் கேட்கிற எந்த கேள்விக்கும் நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கரெக்டான பதில சொல்லக்கூடாது. ஓகே, ரெடியா? விளையாடலாமா? உங்க பேர் சொல்லுங்க சார். பேர் மூர்த்தி. நீங்க சொல்லிட்டீங்க என் பேர். அதுக்கு நான் சொல்லுது மாத்தி யோசி, நான் ராங் ஆன்சர்னு சொல்லல, மாத்தி யோசி. உங்க பேர் என்னன்னு கேட்டா நான் இதை அங்க போனேன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப ட்ரைன்ஸ் ட்ரைன்ஸ் இப்ப ரெகுலர் விளையாடுவோமா? ஓகே, அதுல என்ன சாப்பிடணும்? பேக் கவர். என்ன இப்ப என்ன போன் வச்சிருக்கீங்க? கடையில் தான் வாங்க, நல்லா இருக்கா?
1: ஓகேவா?
0: நான் சாப்பிட்டேன், நீங்க
1: சாப்பிட்டீங்களா?
0: டைம் 12:30 ஆகுது. 12:30 ஆகுது, டைம் நல்லா சொல்லுங்க. டைம் என்ன?
1: மேல மலை பக்கத்துக்கு போகிறோம்.
0: மலை எங்க இருக்கு? மலை
1: பாலிபுர் சாப்பிடுறீங்களா?
0: இல்லை வேணாம், தேங்க்யூ. நீங்க

அப்படி கம்ப்ளீட் பண்ணுவோம். வாட்ச் என்ன ரேட் போகும் தெரியலீங்களே, நீங்க தான் பண்ணலாம். உங்க கையில இருக்க என்ன கேட்டா உங்க வேறு அப்படி நீங்க நீங்க நீங்க அப்படின்னு சொல்லி போடுறதா வேண்டாங்க. பட் எனிவே இது மாதிரிதான் பண்ணா விளாண்டோம் ஓகேங்களா. எனிவே கேட்ட உடனே ரொம்பவே ஸ்போர்ட்டிவா இருக்கு, ரொம்ப நன்றி. என்ஜாய் பண்ணுங்க ஜாலியா பேசலாம் ஓகேவா. நேர்களை நீங்களும் தொடர்ந்து நினைவிருங்கள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 உடன்.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நேயர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். அலையோடு விளையாடு ஷோவுடைய நிறைவு பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. நம்ம ஆர்ஜே ஆந்துவான் நிறைய பேரோட அங்க ஃபன்னா வந்து நம்ம ஷோ பண்ணிட்டு இருந்தார் இல்லையா? சோ இப்ப ஃபைனலா என்ன சொல்றாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வெல்கம் பேக் டு அலையோடு விளையாடு. ஆமாங்க, அலையோடு விளையாடுடைய நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு மணி நேரமா பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ராக் பீச்ல இருந்து நிறைய பேர்கிட்ட பேசணும். நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து எல்லாம் வந்திருக்காங்க. பாண்டிச்சேரி பீச் இன்னைக்கு வந்து தலை கட்டுது அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, இந்த சன் செட் ஆகிற இந்த நேரத்துல கூட நிறைய பேர் வாக்கிங் போறாங்க. நிறைய பேர் அவங்களுடைய சோகத்தை மறக்கிறதுக்காக பீச் வந்தேன். நான் வந்து சென்னையில இருந்து வந்திருக்கேன் பீச் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நிறைய நேர்களோட பேசணும். நிறைய புது புது பேர் புது புது விதமான அனுபவங்களை பீச்சை பத்தி நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. நேர்களே, நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இன்னொரு அலையோடு விளையாடும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் அன்பு தோழன் ஆர்ஜே அந்துவான். Everybody

0: நேர்களே, விளம்பரங்களை தொடர்ந்து மாநில செய்திகள்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, உயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
2: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
1: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட்டம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23,000 வாங்கணும். ஒரு உதவியாவே ரொம்ப சௌகரியமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ள வெளிய அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1444-47 அழைக்கவும்.
1: காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். மாட்டு சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இனி விரிவான செய்திகள். மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்தை மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. நாட்டின் தூய எரிசக்தி பயணத்தில் முக்கிய தருணமாக அமையும் இத்திட்டத்தினால் 1.5 லட்சம் புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அஸ்ஸாமில் அவசர காலத்தில் விமானங்களை தரையிறக்குவதற்கான வசதியுடன் கூடிய 4 வழி நெடுஞ்சாலை ஒன்றை தேஜ்பூர் அருகே அமைக்கும் திட்டத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்திய விமானப்படையின் ஒத்துழைப்புடன் கூடிய இத்திட்டத்தினால் தேஜ்பூர் உட்பட மக்கள் நெருக்கம் அதிகமுள்ள பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் மற்றும் பயண நேரம் குறைந்து எரிபொருள் சிக்கனம் மேம்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நடப்பு உலக சூழல்களால் பாதிக்கப்பட்டுள்ள முக்கிய துறைகளுக்கு கை கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. கடந்த June 5 பிறப்பிக்கப்பட்ட அவசர சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. 2022-23 நிதியாண்டில் இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பல்வேறு துறைகளுக்காக செலவிடப்பட்ட சுமார் 54,000 கோடி ரூபாய் கூடுதல் தொகைக்கு ஒப்புதல் கோரும் வகையிலான அரசின் 3 எண் நிதி ஒதுக்கீட்டு மசோதா அண்மையில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இரு அவைகளும் மீண்டும் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. நாட்டில் பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர்

0: திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சிஐஐ இந்திய தொழில்கள் கூட்டமைப்பின் சர்வதேச எரிசக்தி மாநாடு மற்றும் கண்காட்சியின் தொடக்க விழாவில் அவர் உரையாற்றினார். இது குறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
1: சூரியகர் திட்டத்தினால் தற்போது நாட்டில் 19 லட்சம் வீடுகள் மின்கட்டணமே இல்லாத நிலைக்கு மேம்பட்டுள்ளதாகவும், சுமார் 12 லட்சம் வீடுகள் உபரி மின்சாரத்தின் விற்பனை மூலம் மொத்தம் 421 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டியிருப்பதாகவும் அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்தார். நாட்டில் தற்போது தினசரி 16,000 வீடுகளின் மேற்கூரையில் சோலார் மின் உற்பத்தி வசதிகள் நிறுவப்பட்டு வருவதாகவும், கடந்த 9 மாத காலத்திலேயே இந்த எண்ணிக்கை 3.2 மடங்கு அதிகரித்திருப்பதாகவும் அவர் கூறினார். புதைப்படிவ பொருள் அல்லாத ஆதாரங்கள் மூலமான இந்தியாவின் மொத்த மின்சார உற்பத்தி திறனை 2030 ஆண்டிற்குள் 500 GW உயர்த்தும் இலக்கை நோக்கி நாடு நல்ல முறையில் முன்னேறி வருவதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.
0: தமிழக சட்டமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் டெல்டா மற்றும் இதர விவசாயிகளுக்கு சுமார் 135 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. சூப்பர் எல்நினோ விளைவுகளை சமாளிக்க மாவட்ட அளவிலான அவசரகால திட்டம், அடுத்த 5 ஆண்டுகளில் உணவு தானிய உற்பத்தியை 131 லட்சம் டன்னாக உயர்த்தும் இலக்கு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க 7,432 கோடி ரூபாய் மானியம், 122 கோடி ரூபாய் செலவில் மண்வள பாதுகாப்பு இயக்கம், சான்றளிக்கப்பட்ட விதை உற்பத்திக்கு 250 கோடி ரூபாய் ஒதுக்கீடு உள்ளிட்ட அறிவிப்புகளும் வேளாண் பட்ஜெட்டில் வெளியிடப்பட்டன. மாநிலத்தின் சாகுபடி பரப்பு முழுவதையும் பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதே அரசின் நீண்டகால குறிக்கோள் என்று வேளாண் அமைச்சர் திரு வினோத் தமது உரையில் கூறினார். பயறு வகைகள் மற்றும் எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியில் சுயசார்பை எட்டுவதற்கான மத்திய மாநில இயக்கம் 203 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தில் அமல்படுத்தப்படும் என்றும், பஞ்சாலைகளுக்கு தேவையான பருத்தி வெளி மாநிலங்களிலிருந்து வரவழைக்கப்படுவதை தவிர்க்க பருத்தி மறுமலர்ச்சி இயக்கம் தொடக்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார். இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கலின் போது காவிரி பிரச்சனையால் விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை குறிக்கும் வகையில் திமுக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து அவைக்கு வந்திருந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற ஃபேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டன்ட் திரு யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய இதர துறைகளின் அதிகாரிகள் உடனிருந்தனர். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ள இம்முகாமில் பொதுத்துறை, தனியார் துறை மற்றும் சிறு குறு நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் கலந்து கொண்டு தொழில் பழகுனர் பயிற்சிக்கு ஆள் எடுக்க உள்ளனர். 5 முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்ச்சி பெற்றவர்கள், ITI டிப்ளமா மற்றும் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தவர்கள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறலாம் என புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை அறிவித்துள்ளது. தொழில் பழகுனர் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் மாதம் 7,000 முதல் 10,000 வரை ஊக்கத்தொகை வழங்கப்படும். புதுச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் இவ்வாண்டு 11ஆம் வகுப்பில் சேர விண்ணப்பித்து கலந்தாய்வின் போது இடம் கிடைக்காத மற்றும் இதுவரை எந்த பள்ளியிலும் சேராத மாணவ மாணவிகளுக்கு தனி கலந்தாய்வு நடத்தப்படவுள்ளது. வரும் 7-10 ஆகிய தேதிகளில் குறிச்சிக்குப்பம் NKC அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் இக்கலந்தாய்வில் தகுதியுள்ள மாணவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேரில் வந்து கலந்து கொள்ளலாம் என பள்ளிக் கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி திரை இயக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சே சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 3 நாள் விழாவை திரைப்பட இயக்குநர் ஹரிஹரன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். முன்னாள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், தலைமைச் செயலர் டாக்டர் சரத் சவுகான், அலையன்ஸ் பிரான்சே தலைவர் பேராசிரியர் வெங்கட்ராமன் மற்றும் திரைத்துறை பிரமுகர்களும் எழுத்தாளர்களும் தொடக்க விழாவில் பங்கேற்க உள்ளனர். இந்த 3 நாள் திரைப்பட விழாவின் போது பிரான்ஸ், ஜெர்மனி, இலங்கை, இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 10 திரைப்படங்கள் திரையிடப்படும். விழாவின் 2ஆம் நாளில் இயக்குநர்கள் ஹரிஹரன், சிவக்குமார் மோகனன், சோமிதரன் ஆகியோர் இணைந்து பங்கேற்கும் சிறப்பு பயிலரங்கமும் இடம்பெறவுள்ளது. திரைப்பட விழா குறித்து புதுச்சேரி திரை இயக்கத்தின் செயலர் திரு KR ரவிச்சந்திரன் இன்று செய்தியாளர்களிடம் பேசுகையில், சர்வதேச தரத்தில் புதுச்சேரியில் நடைபெறும் இத்திரைப்பட விழா கலை ஆர்வலர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்றார்.

0: அவர் மேலும் கூறுகையில்,
1: சர்வதேச அளவிலும் தேசிய அளவிலும் விருது பெற்ற விருதுக்கு தேர்வான படங்கள் மட்டுமே திரையிடப்படுகின்றது. நாம் பொதுவாக பார்க்கக்கூடிய சினிமாவுக்கும் இங்கே பார்க்கக்கூடிய சினிமாக்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. கருத்து செறிவு மிக்கதாகவும் அதே சமயம் நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடியதாகவும் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக நாளை மாலை திரையிடப்படக்கூடிய ஸ்ட்ரேஞ்சர் என்கிற படம் என்பது பிரபல பிரான்ஸ் எழுத்தாளர் கொய்மூர் என்பவர் எழுதிய ஒரு நாவலின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்ட படமாகும். அதுபோல பல்வேறு படங்கள் என்பது நிஜ செய்திகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட படங்கள். குறிப்பாக இலங்கையைச் சேர்ந்த எழுத்தாளர் சோமிதரன் அவர்கள் தயாரித்துள்ள நெல்லிரா என்கிற ஒரு திரைப்படமும் திரையிடப்பட இருக்கின்றது.
0: இன்று கோவை, தேனி, நெல்லை, குமரி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, ராணிப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், சென்னை, செங்கல்பட்டு, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 12ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சென்னை மாவட்டம் மாதவரம் உள்ளிட்ட இடங்களில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மாட்டுச்சாணம் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தியாக மாற்றுவதற்கான கோபர்தன் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வருகை தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படை அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
2: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா 4 புற ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் வேற இருக்கு. ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போது PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
3: I'm looking for a life insurance policy that has a low premium, gives a good bonus, and is truly trustworthy.
4: Go for PLI.
5: Along with government employees, all professionals, graduates, and diploma holders can avail the benefits of the PLI policy. PLI is backed by the trust of Postal Department. Contact your nearest post office today or log into indiapost.gov.in.

நேர்களே, டைம் கரெக்டா 6:22:28 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி மனம் விரும்புதே. நான் உங்க ஆர்ஜி ஆஷா. உங்க சாய்ஸ் கேட்க போறீங்க, டயல் பண்ணுங்க 2271760 and 2275230 அப்படிங்கிற நம்பருக்கு. நீங்க செல்போனில வெளியூர்ல இருந்து டயல் பண்றவங்களா இருந்தீங்கன்னா 0413 என்ற கோட் நம்பரையும் செட் டயல் பண்ணுங்க.

0: 102.8ல மனம் விரும்புதே ஷோவோட முதல் அழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்மா, கடலூர் ரோட்டி விநாயகம் ராஜேந்திரன்.
0: ஓகேங்க சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நல்ல தெரிந்தது கதவுல.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: ஓகேம்மா.

0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவை தான் கேட்டு இருக்கீங்க. FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சியில அடுத்ததா வரும் மழைப்பாளர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சென்னையில இருந்து மணலி மாறன்.
0: ஓகே, சொல்லுங்க சார், என்ன பாட்டு?
1: மேடம், திரைப்படம் வந்து சொல்ல துடிக்குது மனசு.
0: ஓகே,
1: அதுல பாடல் வந்து குயிலுக்கு ஒரு நேரம் இருக்கு. இந்த பாடலை அனைத்து நேயர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.
0: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி நன்றி சார்.

0: நேயர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: கணாயுது FM ரெயின்போ 102.8 இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: எனக்கு தொடர்ந்து காய்ச்சல், கண்ணுக்கு பின்னாடி வலி, வாந்தி, மயக்கம் இருக்கு.
1: இது டெங்குவோட அறிகுறியா இருக்கலாம். பயப்படாதீங்க, டெங்கு ஒரு வைரஸ் காய்ச்சல், சரியான சிகிச்சை எடுத்துக்கிட்டா குணமாயிரும்.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். புதுச்சேரி அரசு நலவழித்துறை. மனம் திரும்பதே ஷோவதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்க சார், யாரு இங்கே பேசுறீங்க?
2: என்ன
0: பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
2: படம் அச்சானி.
0: ஓகே,
2: பாடல் மாதாவின் கோயிலில் மணி வசி கேட்கிறேன். வரிகள் வாலி இளையராஜா, இசையில் ஜானகி.
0: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.
2: நன்றி.

0: கரெக்டா 6:43 46 ஆகுது. மனம் விரும்புதே ஷோவதை எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் அழைப்பாளர்கள் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
1: முத்தரகம் ஏழுமலை பேசுறேன்.
0: ஓகே சொல்லுங்க சார், என்ன பாட்டு வழங்கலாம்?
1: மீனவ நண்பன் கேட்டேன், அந்த பாட்டு வேற.
0: ஓகேங்க சார், போட்டுடலாம் உங்களுக்காக. மீனவ நண்பன் படத்துல இந்த பாடல்

0: நேர்களே, ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம்.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
3: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
2: கண்டிப்பா தேவையில்லை.
3: என்றும் அக்கறையுடன்
2: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
4: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
5: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 to August 15 மட்டுமே இந்த சலுகையை தவற விடாதீங்க.
6: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
0: நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர், ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
7: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்.
0: ஓகேங்க மேம், எப்படி இருக்கீங்க? என்ன பாடல் வேணும்?
7: நல்லா இருக்கும் மேம், எனக்கு வருவான் வடிவேலன் படத்துல இருந்து அதே வரிகள்ல உள்ள பாட்டு கொடுங்க மேம்.
0: ஓகேங்க மேம், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
7: நன்றி மேடம்.
0: நன்றி.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: கணாயுது எஃப்எம் ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாச ஹிட்டு.
2: மோடி ஹர் பரிவார் கோ கர் மே பிஜ்லி பனாகர் வஹி பிஜ்லி பேச்கர் கமாய் கா ஏக் ஓர் சாதன் தேனா சாஹதா.
3: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
4: என்ன
0: பாடல் வேணும் உங்களுக்கு?
4: படம் வந்து கில்லி அப்படி போட போட.
0: ஓகே, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தேங்க்யூ மேம்.

0: தொடர்வது 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. மாட்டுச்சாணம், வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்தை மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முக்கிய துறைகளுக்கு

கொடுப்பதன் மூலம் உள்நாட்டு பொருளாதாரத்தின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்தும் வகையில் வரி விதிப்பு மற்றும் இதர சட்டங்களில் திருத்தம் கொண்டு வருவதற்கான மசோதா இன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது. நாட்டில் பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டத்தினால் பயன்பெறும் வீடுகளின் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டியிருப்பதாக புதிய மற்றும் புதுப்பிக்கவல்ல எரிசக்தி துறைக்கான மத்திய அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி கூறியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் படைப்பு திறன்சார் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மும்பையில் இன்று தொடங்கிய பிரிக்ஸ் வேவ்ஸ் பஜார் சர்வதேச சந்தை நிகழ்வில் பிரிக்ஸ் நாடுகள் மற்றும் கூட்டாண்மை நாடுகளிலிருந்து சுமார் 500 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். தமிழக சட்டமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் டெல்டா மற்றும் இதர விவசாயிகளுக்கு சுமார் 135 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டன்ட் திரு யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் மூலமான பிரதமரின் தேசிய தொழில் பழகுனர் சேர்க்கை முகாம் புதுச்சேரியில் வரும் 10ஆம் தேதி மேட்டுப்பாளையம் அரசு ஆடவர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடைபெறவுள்ளது. புதுச்சேரி திரை இயக்கம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சிஸ் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 3 நாள் விழாவை திரைப்பட இயக்குனர் ஹரிஹரன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக். டைம் கரெக்டா 7:03 ஆகுது. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டு இருக்கீங்க மனம் விரும்புதே ஷோவ. நிகழ்ச்சியில அடுத்ததாக வரும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம், நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நலமா இருக்கேன் சொல்லுங்க சார். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: நான் தென்பேர் கணேஷ் ராஜா.
1: ஓகே சார், என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
2: படம் வந்து சூரிய வம்சம்.
1: ஓகே,
2: பாடல் வந்து ரோஜா பூ சின்ன ரோஜா பூ.
1: ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: நன்றி
1: நன்றி நன்றி. பாடலுக்கு முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
3: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
4: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
3: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.

0: வீட்டை சுற்றி தேங்கி இருக்கும் தண்ணீர் மற்றும் வேஸ்ட் பொருட்களில் தேங்கி இருக்கும் தண்ணீரை அப்புறப்படுத்துவோம். கொசு உற்பத்தியை தடுப்போம். டெங்கு சிக்கன் குனியா நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வோம்.
1: வெளியிடுவோம் புதுச்சேரி அரசின் நலவழித்துறை.
2: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவமல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
2: மனம் திரும்பதி சோபதா எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்து வரும் மழைப்பாளர்களோ வணக்கம்.
4: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்க?
2: நலமா இருக்கேன் சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
4: வேட்டையாடு விளையாடு, இது திரைப்படத்தின் பெயர். இதுல இருந்து பார்த்த முதல் நாளே அற்புதமா இருக்கும் அந்த சாங்.
2: ஒலிபரப்புங்க. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: தேங்க்யூ மேம், பை.

0: நேர்களிலும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,70,000

0: 3 லட்சம் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய ஜல்சக்தி அமைச்சகம் மற்றும் தேசிய நீர் மேம்பாட்டு முகமைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். தேசிய நலனை கருத்தில் கொண்டு ஆக்கப்பூர்வமான கலந்தாலோசனை மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் மூலம் மாநிலங்களுக்கு இடையேயான கருத்து வேறுபாடுகளை தீர்த்து இத்திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று தாம் நம்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். கோதாவரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் என்ற அந்தஸ்தை வழங்குமாறு திரு விஜய் கேட்டுக்கொண்டுள்ளார். ராணுவம் பொதுமக்களுக்கு இடையான நட்புறவுக்கு எடுத்துக்காட்டாக தளர் ராணுவம் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பாதுகாப்புத்துறைக்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர், தளர் ராணுவத்தில் 44,000 மேற்பட்ட வீரர்கள் பணியாற்றுவதாக கூறினார். கேரளா மற்றும் அசாம் மழை வெள்ளம், ஒடிசா புயல் உள்ளிட்ட பேரிடர்களின் போது இந்த வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டதாக அமைச்சர் பாராட்டினார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இது தொடர்பாக வெளியாகும் செய்திகள் தவறானவை என்று கூறியுள்ளார். சர்வதேச விமான போக்குவரத்து அமைப்பின் நெறிமுறைகளுக்கு ஏற்ப விமான எரிபொருள் பயன்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விமான பயணிகளின் பாதுகாப்பிற்கு அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய அரசு இதுவரை 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகளை வழங்கியுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், அனைத்து மண்டல பாஸ்போர்ட் அலுவலகங்களும் பாஸ்போர்ட் சேவை மையங்களும் தபால் நிலையங்களில் உள்ள பாஸ்போர்ட் சேவை மையங்களும் வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களிலும் மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டு வருவதாக கூறினார். மின்னணு பாஸ்போர்ட் சேவை கடந்த ஆண்டு மே மாதம் தொடங்கப்பட்டுள்ளதாக திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்தார். பயணியர் விமான கட்டணம் அரசின் கட்டுப்பாட்டில் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், 1994 விமான சேவை சட்டம் மாற்றியமைக்கப்பட்டதை அடுத்து விமான நிறுவனங்கள் கட்டணங்களை நிர்ணயித்து வருவதாக கூறினார். கோவிட் பெருந்தொற்று காலத்திலும் மகா கும்பம் போன்ற திருவிழா காலங்களில் விமான கட்டணங்கள் உயர்வதை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் 78 இடங்களுக்கான பயணியர் விமான சேவை கட்டணங்களை சிவில் விமான தலைமையகம் கண்காணித்து வருவதாகவும் திரு முரளிதர் மோகல் கூறினார். நாட்டில் 17,000 மேற்பட்ட காவல் நிலையங்கள் குற்றவியல் தடுப்பு கண்காணிப்பு செயலியை பயன்படுத்துவதாக மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில், கடந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி வரை நாட்டில் 18,284 காவல் நிலையங்கள் இருப்பதாக கூறியுள்ளது. இதில் ஊரக, நகர்ப்புற மகளிர், சைபர் உள்ளிட்ட சிறப்பு காவல் நிலையங்களும் அடங்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக செலவினங்களுக்காக 54,000 ரூபாய் தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்பதற்கான ஒதுக்கீடு மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவையில் தாக்கல் செய்து பேசிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், கடந்த 2023 மார்ச் 31ஆம் தேதி வரையிலான அதிக செலவினங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ரயில்வே அமைச்சகத்தில் 196 ரூபாயும் கடன் திருப்பி செலுத்துவதற்காக 53,871 ரூபாயும் செலவினங்களை திருப்பி செலுத்த இந்த தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினரின் ஊதியம் வழங்க 13,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். லடாக் யூனியன் பிரதேசத்தில் கடன்களை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பான விவாதத்தில் அஇஅதிமுக உறுப்பினர் டாக்டர் தம்பிதுரை பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். இம்மசோதாவை ஆதரித்து பேசிய தெலுங்கு தேச கட்சி உறுப்பினர் திரு ராமகிருஷ்ணா, அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மூலம் உலகிலேயே மிக சிறந்த பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம்

0: செயல்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: கணினி முறையில் நீட் நுழைவுத் தேர்வை நடத்துவது குறித்து மருத்துவர் சங்கம் உள்ளிட்டோர் கருத்து தெரிவிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் தொடர்பான வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நரசிம்மா, அலோக் ஆராதே அடங்கிய அமர்வு விசாரணையை வரும் 19 தேதிக்கு ஒத்திவைத்தது. முன்னதாக நீட் நுழைவுத் தேர்வை கணினி முறையில் நடத்த தயாராக இருப்பதாக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இது தொடர்பாக கூறிய மருத்துவர் சங்கத்தின் வழக்கறிஞர் தான்வி துபேயை கணினி அடிப்படையில் நீட் தேர்வை நடத்துவது குறித்து முன்கூட்டியே மாணவர்களுக்கு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்நிலையில் வினாத்தாள் முன்கூட்டியே வெளியாவதை தடுக்க பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கேரளத்தில் இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இம்மாவட்டங்களில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதை அடுத்து மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பம்பா, பெரியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆலப்புழா மாவட்டம் குட்டநாடு பகுதியில் மழை வெள்ளத்தால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. உத்தராகண்டில் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. டேராடூன், சமோலி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. 150 மேற்பட்ட சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக பேரிடர் மேலாண்மை செயலர் திரு வினோத்குமார் சுமன் தெரிவித்துள்ளார். ஹரித்வார், உத்தர்காசி, நைனிடால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் கனமழை காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் 20 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சி, தன்பாத் உள்ளிட்ட மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வேட்புமனு தாக்கல் வரும் 13 தேதி காலை 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை நடைபெறும் என்று கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை வரும் 16 தேதி நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற வரும் 18 தேதி கடைசி நாளாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் அதிபராக இருந்த திரு முகமது சகாபுதீன் கடந்த ஜூலை 24 தேதி ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு இந்த தேர்தல் நடைபெறுகிறது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். மும்பையில் இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அவர் 9-11, 10-12, 11-5, 11-2, 12-10 என்ற செட் கணக்கில் ஹங்கேரியின் டகாக்ஸை வென்றார். கஜகஸ்தானில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் ரஷ்யாவின் மார்டின் போரியோசுக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிருஷ்ணபிரசாத், பிருத்வி கிருஷ்ணமூர்த்தி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-18, 21-19 என்ற செட் கணக்கில் தென்கொரியாவின் யங் கிம் சே யாங்ஷின் இணையை வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி இன்று சேலம் அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் நடைபெறவுள்ள இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோதாவரி, காவிரி, குண்டாறு இணைப்பு திட்டத்தை விரைவாக செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் திரு விஜய் கடிதம் எழுதியுள்ளார். விமான எரிபொருளில் எத்தனால் கலக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். 1,73,00,000 மின்னணு பாஸ்போர்ட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பங்களாதேஷ் அதிபர் தேர்தல் வரும் 20 தேதி நடைபெறவுள்ளதாக அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கிடையான சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: சொல்ல வரது என்னன்னா,
1: சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு.
0: உங்க போன்ல தேவையில்லாத வர லிங்க தொடவே தொடாதீங்க.
2: தொட்டா
0: தூக்கிடுவாங்க.
2: நாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம்னு சொல்லிட்டு முன்பின் தெரியாதவங்க யாராவது ஓடிபி கேட்டா
0: சொல்லவே சொல்லாதீங்க.
2: சொன்னா
0: சொன்ன உடனே பணத்தை தூக்கிடுவாங்க.
2: உங்களின் பொதுநலன் கருதி வெளியிடுவோம்
0: FM ரெயின்போ புதுவை 102.8.
3: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
4: இது FM ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
3: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 3 கேட்கலாம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
7: என்ன பாடல்
8: வந்துட்டே இருக்கு?

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். இதனால FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்களுக்கு

0: நேர்லி நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 9:30 நாடகம் அலர். சுதேசி சுடர் பத்மநாப ஐயங்கார் நாடகம். எழுதியவர் ஜி நிஷாநந்தினி. அமைப்பில் உதவி கே பரமேஸ்வரி. அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். மனம் விரும்புதே ஷோவை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த நேயர்கள் வணக்கம்.
1: எங்கள் தோழிக்கும் முன்னிற வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஓகேங்க
0: சார், என்ன பாடல் வழங்கலாம்?
1: படமும் பாடலும் கவிதை நடையில் உன் பார்வை மோகனராக என்றென்னும் நானே உன் சீதனம். நான் சித்திரை கொண்டு சிரித்தால் சிற்பம் எனில் நீ படிக்காத ஒரு நாவல். சிந்தாமல் சிரிக்கின்ற சிந்தாமணியே வசந்தம் அடிக்கின்ற போது வரவேற்பு தருவாயா? இதயவாணி உழவுகின்ற புதிய கற்பனை வடிவங்களோடு இதயராகம் பாடவா? அவ்வளவுதான்.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டேன் பண்ணுங்க. நன்றி.
1: இந்த பாட்டு அம்மா

உலவுகின்ற புதிய தேகமே, இனிய ராகம் பாட வந்த இளைய நெஞ்சமே, வசந்தங்கள் அழைக்கின்றதே, வரவேற்பு தருகின்ற

நேயர்களே, நாளை இரவு 7:30 நமது முதன்மை அலைவரிசையில் உழவர் உலகம் உழவருடன் சந்திப்பு குறித்து விழுப்புரம் மாவட்டம் புதுப்பாளையம் உழவர் எஸ் பாஸ்கரன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பன்னி செய்தி ஆகியவையும் இடம்பெறும்.

0: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவும் நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் விரும்புதே ஷோவர் நிகழ்ச்சியில வரும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரங்க பேசுறீங்க?
1: பிரபு பேசுறேன் மேடம். லாஸ்பெட்ல இருந்து பிரபு பேசுறேன்.
0: ஓகேங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வசீகரா படத்துல இருந்து ஒரு தடவை சொல்வாயா பாட்டு.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நன்றி.
1: தேங்க்ஸ் சார்.

0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: இது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. 1 கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
0: மனம் விரும்புது ஷோ நிகழ்ச்சியில வரும் அடுத்த அழைப்பாளர்கள் வணக்கம்.
4: வணக்கம், ரெயின்போ கண்ணன் பேசுறேங்க.
0: ஓகே சார், என்ன பாடல்?
4: பாடல் வந்து ரஜினி முருகன் பாடல், உண்மையிலே இருக்கு.
0: ஓகேங்க சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
4: நன்றி.

0: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
1: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே. இந்த சலுகையை தவற விடாதீங்க.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆடி ஆஃபர், நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேர்களே, ராம் தங்க நகை மாளிகையின் சூழல் அறிவோம். நாளை காலை 6:55 கேட்கலாம். மனம் திரும்பதே ஷோவை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய காலர், ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சொல்லுங்க சார், யாரெங்க இருந்து பேசுறீங்க?
4: விழுப்புரம் மாவட்டம் சின்ன புதுப்பட்டுல இருந்து ராஜா பேசுறேன் மேடம்.
3: ஓகேங்க, சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
4: நல்லா
3: இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன் மேடம்.
3: ஓகே சொல்லுங்க.

0: காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கண்களின் பின்புறம் வலி இருந்தால் அது டெங்கு காய்ச்சலாக இருக்கலாம். உடனே அருகிலுள்ள அரசு மருத்துவமனையை அணுகுங்கள்.
1: பொது நலனுடன் புதுச்சேரி அரசு நலவழித்துறை.
2: நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவாக நிறம் மாறாத பூக்கள் படத்திலிருந்து பாடல்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் மலர்விழி. மாட்டு சாணம் வேளாண் எச்சங்கள் மற்றும் உயிர்ம கழிவுகளை தூய எரிசக்தி மற்றும் இயற்கை உரமாக மாற்றி கிராமப்புற மக்களின் வருமானத்தை மேம்படுத்தும் நோக்கிலான கோபர்தன் திட்டத்தை மொத்தம் 23,731 கோடி ரூபாய் செலவில் செயல்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்க சாவடிகளில் முற்றிலும் விதிமுறைகளுக்கு ஏற்பவே கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும், வர்த்தக வாகனங்களுக்கு மெக்கானிக்கல் பாஸ் என்ற பெயரில் பாஸ் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் தெரிவித்தார். தமிழக சட்டமன்றத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வேளாண் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. வேளாண் அமைச்சர் திரு ஆர் வினோத் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட்டில் டெல்டா மற்றும் இதர விவசாயிகளுக்கு சுமார் 135 கோடி ரூபாய் மதிப்பில் குறுவை சாகுபடிக்கான ஆதரவு திட்டம் அறிவிக்கப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வரும் 8-9 ஆகிய தேதிகளில் புதுச்சேரிக்கு வருகை தருவதையொட்டி விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய ரிசர்வ் போலீஸ் படையின் கமாண்டர் திரு யோகேஷ் புரோஹித் தலைமையிலான குழுவினர் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். புதுச்சேரி திரை இயக்கம் மற்றும் அலையன்ஸ்

0: பிரான்சை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 3வது உலக திரைப்பட விழா புதுச்சேரியில் நாளை தொடங்க உள்ளது. இந்த 3 நாள் விழாவை திரைப்பட இயக்குனர் ஹரிஹரன் நாளை மாலை தொடக்கி வைக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறும் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான உலக அத்லெட்டிக் சாம்பியன் பட்ட போட்டிகளில் இந்திய வட்டு எறிதல் வீரர் அமானத் காம்போஜ், ஈட்டி எறிதல் வீரர்கள் ஆஷிஷ் யாதவ், டி தரணிதரன் ஆகியோர் தத்தம் பிரிவுகளில் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர். விமான எரிபொருளுடன் எத்தனால் கலந்து விநியோகிக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுவதை மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு மறுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8:02.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பே, வெஸ்டர்ன் மியூசிக், சென்னை அஞ்சல்.

வெல்கம் பேக் ஃபோக்ஸ், யூர் லிஸ்னிங் டு மியூசிக் பை த பே ஆன் த ஜாயிண்ட் பிராட்காஸ்ட் ஆஃப் 101.4 எஃப்எம் ரெயின்போ, 102.8 எஃப்எம் புதுச்சேரி அண்ட் 103 எஃப்எம் கோயம்புத்தூர். ஐ எம் தினகரன் சிங் அரவேலு, அண்ட் டுநைட் வி ஆர் செலிப்ரேட்டிங் தி இன்கம்பேரபிள் மியூசிக் ஆஃப் லெட் ஜெப்பெலின். ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் லெட் ஜெப்பெலின் ரிமைன்ஸ் சோ ரிவர்ட் இஸ் தட் எவ்ரி மெம்பர் வாஸ் அ மாஸ்டர் ஆஃப் தியர் கிராஃப்ட். ஜிமி பேஜஸ் இன்வென்டிவ் கிட்டார் ஒர்க், ராபர்ட் பிளான்ட்ஸ் சோரிங் வோக்கல்ஸ், John Paul Jones' remarkable versatility and John Bonham's thunderous drumming combined to create a sound that was both powerful and sophisticated. As we continue tonight's journey, listen to the details, the interplay between the instruments, the dynamic shifts, and the fearless experimentation. This wasn't just rock music, it was musical architecture built on imagination and extraordinary talent. Now, few guitar riffs are as instantly recognizable as this one. Built around Jimmy Page's iconic riff and Robert Plant's electrifying vocals, Whole Lotta Love became Led Zeppelin's signature anthem. The groundbreaking middle section, filled with experimental studio effects, showcased the band's willingness to push the boundaries of rock music.

0: 105.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் சரியாக 9:16:10. எஃப்எம் ரெயின்போ 102.8 இந்த நிகழ்ச்சி தேன் சிந்துதே வானம். காற்றலையில் உங்களுடன் நான் ஆர்ஜி ஆஷா. நிகழ்ச்சியின் தொடக்கமாக பாடல், நானும் ரவுடிதான் படத்திலிருந்து அனிருத் ரவிச்சந்திரன் நீதிமோகன் பாடிய பாடல்.

இசைவாணம் நிகழ்ச்சியை தான் எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக கார்த்திக் நேதா வரிகள்ல சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் மான்ஸ்டர் படத்துல இருந்து.

0: நேர்களே, சிவவல்லி விலாஸ் வெல்லஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்.
0: நேர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
3: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
4: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
3: கண்டிப்பா தேவையில்லை.
4: என்றும் அக்கறையுடன்
3: உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.
0: நேர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
5: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்ததா டக்கர் படத்திலிருந்து பாடல்.

கவிதை பாடம் நிகழ்ச்சியை தான் இப்போ ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக விவேக் வரிகள்ல சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் வட சென்னை படத்திலிருந்து.

நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு

0: நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒளிப்பதிவு நாளை 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்ற தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ்ச்செல்வன் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்க மு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.
1: இது நம்ம புதுவை.
2: தினமும்
0: மாலை 5 மணிக்கு அலையோடு விளையாடு. நேயர்களே, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள் நாளை காலை 6:35 கேட்கலாம். நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேயர்களே, புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியினை நாளை பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம்.

நேரம் 9:50. தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாமரை வரிகள்ல என்னை அறிந்தால் படத்திலிருந்து பாடல்.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவில்

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:02. எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்தனை வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க வித் மீ ஆர்ஜே ஆஷாவோட. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக டீமான் இசையில சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் டெடி படத்திலிருந்து.

நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு நாளை பிற்பகல் 3 மணி அளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்ற தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ்ச்செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள்.

0: நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில் நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.
1: FM Rainbow 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.

எஃப்எம் ரெயின்போ 102.8 தேன் சிந்ததை வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா விவேகா வரிகள்ல சித் ஸ்ரீராம் பாடிய பாடல் கடாரம் கொண்டான் படத்திலிருந்து.

நேரம் சரியாக 10:21. எஃப்எம் ரெயின்போ 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில அடுத்ததா உங்களுக்காக சித் ஸ்ரீராம் சுனிதா சாரதி இணைந்து பாடிய பாடல் ஐ படத்திலிருந்து.

இருக்கீங்க தேன் சிந்தனைவானம் நிகழ்ச்சிய. நிகழ்ச்சியில் அடுத்ததா உங்களுக்காக ஜி வி பிரகாஷ்குமார் சைந்தவி இணைந்து பாடிய பாடல் மயக்கம் என்ன படத்திலிருந்து.

நேயர்களே, சுதந்திர தினத்தை ஒட்டி ஆகாஷ்வாணி புதுச்சேரி படைப்பில் ஒலிபரப்பாக இருக்கும் சிறப்பு பட்டிமன்றத்திற்கான ஒலிப்பதிவு நாளை பிற்பகல் 3 மணியளவில் வானொலி நிலைய வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பட்டிமன்ற தலைப்பு: தேசபக்தியில் சிறந்து விளங்குபவர்கள் பெரியவர்களா இளைஞர்களா? நடுவர் பேராசிரியர் முனைவர் வேல் கார்த்திகேயன். பெரியவர்களே என்ற அணியில் செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால், முனைவர் வேல் மகேஸ்வரி. இளைஞர்களே என்ற அணியில் முனைவர் அரங்கமு முருகையன், முனைவர் ரா விசாலாட்சி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். நடைபெறும் இப்பட்டிமன்றத்தில்

நேயர்கள் அனைவரும் வருகை தந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஒளிப்பதிவாகும் பட்டிமன்ற நிகழ்ச்சி வரும் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று மாலை 4 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சியினை தமிழகம் மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்கள் ஒலிபரப்பு செய்யும். வாருங்கள், நிகழ்ச்சியினை கேட்டு ரசியுங்கள்.

0: இங்கே தான் நான் அம்மாவை கடைசியாக பார்த்தேன். இப்போ வரைக்கும் அதை நினப்பு வரப்பெல்லாம் இங்கே தான் வந்து உட்காருவேன். இன்னைக்காச்சும் ஒரு நாள் நான் இங்கே வரப்பேன். எனக்காக இங்கே காத்திருக்கணும்னு ஒரு நம்பிக்கை. இது வரைக்கும் அது யாருக்கிட்டேயும் சொல்லணும்னு தோணலை, ஆனால் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு.
1: அவங்களுக்கு ஒன்றா இருக்காது, கண்டிப்பாக ஒரு நாள் வந்துடுவாங்க.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நிகழ்ச்சியோட நிறைவாக தெய்வ திருமகள் படத்திலிருந்து பாடல்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உறவுகளை உயர்வாய் போற்றுவோம். வழங்குபவர் ஜி கணபதி சுப்பிரமணியன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். 6:35 சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸின் உழவர்களுக்கான செய்திகள். கறவை மாடுகளுக்கான சிறப்பு தீவனம் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதிக்கும் காட்டுத்தீ தொடர்ச்சி. வழங்குபவர் இ நாகப்பன் அவர்கள். ஏழிரண்டிற்கு புதுவை புதுமை. வாழ்விக்க வந்த காந்தி, அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி. வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் நலமாய் வாழ, இரட்டை குழந்தைகள் மற்றும் குறைமாத குழந்தைகளுக்கு தாய்ப்பால் ஊட்டும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் குழந்தைகள் நல மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் ஜே திவ்யா அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. 8:02 to 8:15 to 8:30 to 8:55 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர் ஜி சந்தியா. 8:55 சைபால், புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 நேயர் நேரம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. பனிரெண்டு புதின பக்கங்கள். மாக்சிம் காக்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே, கவிதையின் பரிமாணங்கள் குறித்து கவிஞர்

மார்கரெட் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜி சிந்து. 2:15 காலத்தை வென்ற காணங்கள். 3 மணிக்கு புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் ஹலோ டாக்டர் உலக தாய்ப்பால் வார சிறப்பு நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் ஜிப்மர் மருத்துவமனை பச்சிளம் குழந்தைகள் நல மருத்துவத்துறை பேராசிரியர் டாக்டர் பி ஆதிசிவம் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு அலையோடு விளையாடு நேரலில் இணைகிறார் ஆர்ஜி சோனியா. 6:20 முதல் 7:30 வரையிலும் 7:20 முதல் 7:15 வரையிலும் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்த தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சிகள். 11:10 நமது FM ரெயின்போ புதுவி 102.8 நாளைய நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும் காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7 மணி முதல் பகல் 1 மணி வரையிலும் மணிக்கொரு முறையும் இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். நேர்களினும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.